நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, சிராவண மாதம் 31ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 5ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இனி கோகிலத்வனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை கோகிலத்வணி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறள் அமுதம் நடுவு நிலைமை 12 அதிகாரம் 2 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் மடல் மாணிக்கம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 சுழல் விளக்கு, தொடர்ந்து மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ். சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் உதிரம் உயிரின் உன்னதம். இரத்த வங்கியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் எஸ். பிரபாகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம். தொடர்ந்து இருப்பட பாடல்கள். ஆசை என்னை அறிந்தால் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை

0: பத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள். 11:30 ஸ்டம்ப்ட், 12:10 மங்கையர் உலகத்தில் நான் ரசித்த சென்னை, 12:50 பாப்கார்னர், 1:00 மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மருத்துவ குணம் கொண்ட வாழை ரகங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் MS சரஸ்வதி அவர்கள். 2:30 மணிமலரில் பல்சுவை நிகழ்ச்சி. வழங்குவோர் தஞ்சாவூர் திருக்கானூர்பட்டி ஏஞ்சல்ஸ் ஆன் த எர்த் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து கதை எனும் தேவதை. இசைத்தூரல் வரும் 3:00. 4:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5:00. ஆரவாரம் 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 சயின்ஸ் பீடியா, 7:25 உழவர் உலகம், ஊடுபயிர் கூட கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யு திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம் அசோலா ஊறுகாய்ப்புல் உரையாடல். 8:05 வரும் இரவு இசை இனிமை. பதினைந்திற்கு இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:00 நம்ம மெட்ராஸ் நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். 9:00 அரங்கிசையில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் ராகுல் வயலின், மேலகாவேரி கே பாலாஜி மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் மோர்சிங். பகல் 12:10 சங்கீத சாரலில் CM சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள், NC மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திமடல், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயாஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்கவுள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. வறட்சி நிவாரணம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக்க அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனா்.

0: இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: government coming to power. He said the request for the land required for the border fence had been pending since 2014. Mr. Shah was speaking while attending a program at the Sashastra Seema Bal SSB Frontier Headquarters in the Rani Danga area at Siliguri in West Bengal yesterday. The Home Minister said completing border fencing is crucial to stopping infiltration and protecting national security. He said the government will continue its zero tolerance policy towards illegal immigration. India will host the BRICS Youth Ministers Meeting and the BRICS Sports Minister Meeting at Vishakhapatnam in Andhra Pradesh. The BRICS Youth Ministers Meeting will be held tomorrow, while the BRICS Sports Ministers Meeting will take place tomorrow. The meetings will be chaired by Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandaviya with the Minister of State for Youth Affairs and Sports Raksha Khatse also participating. According to the Ministry of Youth Affairs and Sports, the Youth Ministers' meeting will focus on strengthening cooperation in youth development and empowerment with discussions on education, skill development, entrepreneurship, well-being and sustainable development. India and the UK have agreed to expand bilateral exchanges between the armed forces of the two countries through joint exercises, training and capacity building, as both sides held a key dialogue in Delhi. Defence Secretary Rajesh Kumar Singh co-chaired the 25th India-UK Defence Consultative Group DCG meeting with the Permanent Under-Secretary for Defence of UK Jeremy Pocklington in the national capital. India and Nepal reviewed the entire spectrum of bilateral cooperation and reaffirmed their commitment to strengthening cooperation on border management and security. The discussion came up during the 14th meeting of the India-Nepal Joint Working Group, which concluded in Dehradun yesterday. Joint Secretary BM1 in the Union Home Ministry, Pausumi Basu, led the Indian delegation at the meeting. Senior Bangladesh Nationalist Party BNP leader and party stalwart Mirza Fakhrul Islam Alamgir was sworn in as the 23rd president of Bangladesh at a ceremony held at Bonga Bhavan in Dhaka yesterday. In the BWF Badminton World Championships, the Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand will take on top seeds Liu Shengshu and Tang Ning of China in the semi-finals at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi today. Indian javelin thrower Neeraj Chopra finished second at the Lausanne Diamond League with the season best throw of 88.05 meters, just 9 centimeters behind Sri Lanka's Ramesh Tharanga Pathirage, who won with 88.14 meters. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
3: மானம் என்பது மாந்த பிறப்பிற்குரிய மாண்புகளில் ஒன்றான தன்மதிப்பாகும். அது ஒருபோதும் தன் நிலைமையிலிருந்து தாழாமையும் தெய்வகதியால் தாழ்வு வந்தபோது வாழாமையுமாகும். எந்நிலையிலும் தளராத மனத்தின்மை உடைமையால் மானம் பேராண்மை என்றும் பேசப்படும். இதனை திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார். மேலும் நாலடியாரில் வரும் கருத்தும் மானத்தை சிறப்பித்து கூறும். எரிமண்டி காணத்தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் என்பன அவ்வரிகள். சங்ககாலத்து சேரவேந்தருள் சேரமான் கணக்கால் இரும்பொறை மிக்க போர்வன்மையும் பெரும்படையும் பெருமையும் உடையவன். இரும்பொறையின் காலத்தில் சோழ நாட்டில் சோழன் செங்கனான் ஆட்சி புரிந்தான். கால ஓட்டத்தில் சேரமான் கணக்கால் இரும்பொறைக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் எவ்வகையிலோ பகைமை உண்டாகிவிட்டது. செங்கனான் பெரும்படை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கடுமலம் என்னும் ஊரை வளைத்து கொண்டு போர் செய்தான். கணக்கால் இரும்பரையும் சளைக்காமல் போர் செய்தான். ஒத்த வீரமுடைய இருவர் போரிட்டால் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. இறுதியில் போர்ப்புறத்திலே செங்கனான் இரும்பொறையை வென்று கைப்பற்றி கால் விளங்கிட்டு கொண்டு வந்து குடவாயிற்கோட்டத்தில் சிறையில் அடைத்தான். சேரநாட்டில் வாழ்ந்த பொய்கையார் என்ற நல்லிசைப் புலவர் சேரமான்பால் பேரன்புடையவர், இரும்புறையை திர

0: தானே புறையன் என்று சிறப்பித்து பாடியவர். சேரமான் சோழன் செங்கனானுக்கு தோற்று குடவாயிற்கோட்டத்தில் சிறைப்பட்டுள்ளான் என்ற செய்தி அறிந்து மிகவும் துன்பப்பட்டார். சேரமான் என்னாவானோ என்று அஞ்சி விரைந்து சோழநாடு அடைந்து மன்னன் செங்கனானைக் கண்டார். புலவர் பொய்கையாரின் புகழை அறிந்திருந்த மன்னன் சிறப்பாக அவரை வரவேற்று மகிழ்ந்தான். புலவர் களவழி நாற்பது என்ற நூலை இயற்றிருந்ததை சோழனிடம் வழங்கினார். சோழன் பொன்னும் பொருளும் தர முயன்றபோது இத்தகைய பரிசில் வேண்டி நான் வரவில்லை. சேர நாட்டில் அரசு காவல் இல்லாமல் துன்பப்படும் மக்களுக்காக சேரநாட்டு வேந்தன் கணைக்கால் இரும்புறையை பெறுதலை காட்டிலும் யான் எதுவும் விரும்பவில்லை. ஆதலின் அவனையே எனக்கு தருக என்றார். அவரது ஆழமான அன்பினைக் கண்டு வியந்து அவ்வாறே ஆகட்டும் என்று சேரமானை சிறைவீடு செய்ய ஆணை பிறப்பித்தான். செங்கனானது சிறைவீட்டு ஆணை உறையூரிலிருந்து குடவாயிற்கோட்டம் சென்று சேரும் முன் அங்கே வேறொன்று நிகழ்ந்துவிட்டது. சிறையிலிருந்த சேரமான் சிறைக்காவலர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் தரக் கோரினான். அவர்களோ சேரனது வேண்டுகோளை மதிக்காமல் காலந்தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர். அந்த நீரை அருந்தாமல் கையில் வைத்து கொண்டே இருந்தான் சேரன். அவர்களது செயல் சேரனுக்கு பெருந்துன்பம் விளைத்தது. அவனது மனம் பற்பல எண்ணி சுழன்றது. வீரமும் மானமும் வீறு கொண்டு எழுந்தன. ஓர் ஓலை நறுக்கெடுத்து குழவீரப்பினும் உந்தடி பிறப்பினும் என்று தொடங்கி இன்முறோ இவ்வுலகத்தானே என்ற பாட்டை எழுதி முடித்தான். மன்னர்குடியிலே குழந்தை இறந்து பிறந்தாலும் அவற்றை வாளால் கீறியே புதைப்பர். பகைவரது வாளால் சாவாது போயினேன் என்றும் சங்கிலியால் நாய்போலக் கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இட்டனரே என்றும் சிறைக்காவலர் உதவியால் காலந்தாழ்த்து வந்த தண்ணீரை இறந்து உண்ணமாட்டேன் என்றும் மன வலிமையின்றி வேட்கை தாளாது என்னைப் போல தாமே இறந்து உண்பவரையும் இவ்வுலகில் அரசரெனப் போற்றிக் கொள்வார்களோ என்பது அப்பாடலின் கருத்து. சேரமான் அரசர்களுக்கு மானத்தின் மிக்க அரணும் பொருளும் இன்பமும் இல்லை என்று கூறி கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருக உடல் ஒருபால் நடுங்கித் துடிக்க அவன் உயிரும் அவன் உடலை விட்டு நீங்கி எங்கோ ஒளிந்து போயிற்று. சிறிது நேரத்தில் புலவர் பொய்கையாரும் அதிகாரிகளும் வந்து பார்க்க சேரமான் உயிர் நீங்கிய நிலையில் உறங்குவது போல கிடந்தான். சேரமானின் பாடலையும் அவனது உடலையும் கண்ட பொய்கையார் மானம் போற்றிய மன்னனே என்று பீரிட்டு அழுதார். அவன் பாடலை எதிர்காலம் அறிய பாதுகாத்து வைத்தார். சேரமான் புகழ் ஓங்குக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

கடவுள் ஒவ்வொரு பறவைக்கும் அதோட உணவை கொடுக்கிறாரு. ஆனால் அந்த உணவை அதோட கூட்டுக்குள்ளே வைக்கிறதில்ல. யானைகள் வாழ்கிற பூமியில தான் எறும்புகளும் வாழுது. பூனைகள் வாழ்கிற வீடுகளில் தான் எலிகளும் வாழுது. பாம்புகள் வாழ்கிற வயல்களில் தான் தவளைகளும் வாழுது. வாழ்க்கைங்கிறது போராடி ஜெயிக்கிறது தான். நமக்குன்னு ஒரு வழியை கடவுள் கண்டிப்பாக வச்சிருப்பாரு. அந்த வழியில் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நடந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராகும் பாடல் கேட்கலாம். சி சரோஜா, சி லலிதா குரல்களில்.

6:26 நாம் இணைந்திருக்கிறோம் இறைமனம் கமிழும் ஆனந்த ராகத்தோடு. பாடல் கேட்கலாம் பிரியா பிரகாஷ் குரலில்.

திருச்சி மணப்பாறை வட்டம் வீரப்பூர் ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 இரண்டாம் கால யாக ருத்ரஜபம் ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை, மாலை 6:00 மூன்றாம் கால யாக பூஜை தீபாராதனை நடைபெறும். ஆனந்த ராகத்தில் இனி சந்திரிகா மல்லிகா பாடியிருக்கும் பாடல்

0: இதுவரை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 5 சனிக்கிழமை. இப்போது
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: மடல் மாணிக்கம்.
5: அன்புள்ள புருஷோத்தமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கிராமத்துல நல்லவர்களை நிறைய உதவி செய்பவர்களை இவரு தானம் தர்மம் செய்யறவரு, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு அப்படின்னு பெருமையோடு சொல்லுவாங்க. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தானம் என்றால் தன்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு அள்ளி தருவது. தர்மம் என்பது தனக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்த தேவைப்படுவோருக்கு தெரிவித்து பயனடைய செய்வது. ஆன்மீக தத்துவங்கள், மருத்துவ ரகசியம், வாழ்க்கை அனுபவங்களை பிரதிபலன் பார்க்காமல் சொல்லிக் கொடுப்பதுதான் தர்மம். அதுவும் தேவையறிந்துதான் தரணும். இதுபோல் உங்ககிட்ட இருந்து பெற்ற தர்மத்தை அவர் நல்ல வழியில் பயன்படுத்தினா உங்களுக்கு புண்ணியம் சேரும். இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை நமது வாழ்நாளில் செய்யணும். ஏதாவது ஒரு வகையில் நல்ல பணிகளை நமது கிராமத்துக்கு, நமது நாட்டுக்கு, நமது மக்களுக்கு செய்யணும். காத்தடி காலம், பருவ மழை காலம், மரங்கள்ல இருந்து பழங்கள் விதைகள் கீழே விடும், உதிரும். வேம்பு, புங்கன் மாதிரியான நாட்டு மரங்களின் விதைகளை சேகரம் செய்து நாற்று உற்பத்தி செய்யலாம். மழை பெய்தவுடன் கன்றுகளை நட்டு மரமாக்கலாம். அதுக்கு இது சரியான தருணம். புருஷோத்தமன் ஐயா, மரம் நமக்கு வரம். மரங்கள் இருந்தால் மழை வரும். மரம் இல்லாததுனால தான் ரொம்ப சிரமப்படுறோம். கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தணும். நெல் சாகுபடி செய்ய வேண்டிய வயல்கள்ல பச்சை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. டெல்டா பகுதியில இதை நேரடியாக பார்க்க முடியுது. டெல்டா பகுதியில் திருவாரூர் மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம். முழுக்க முழுக்க நெற்பயிரையே நம்பி இருக்கும் மாவட்டம். மேல் பகுதியில் தஞ்சாவூர், கீழ்ப்பகுதியில் நாகப்பட்டினம்.

0: பட்டணம். இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த மாவட்டம் வேற எந்த பயிருக்கும் போக முடியாதுன்னு இருந்தது. ஆனா மாவட்ட நிர்வாகம், பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள், வேளாண் அறிவியல் நிலையம் இவர்கள்லாம் சேர்ந்து கடந்த சில ஆண்டுகளா பயிற்சி எல்லாம் கொடுத்து இப்போ நிறைய விவசாயிகள் தங்களுடைய நஞ்சை நிலத்துல மல்பரி பயிர் சாகுபடி செய்திருக்கிறாங்க. நெல்லுக்கு தேவைப்படும் தண்ணில நாலுல ஒரு பங்கு இருந்தா போதும் மல்பரி சாகுபடிக்கு. அதுவும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொள்ளலாம். நன்னிலம், குடவாசல், நீடாமங்கலம் வட்டாரங்கள்ல மல்பரி செடிகளை நட்டிருக்காங்க. இந்த பரப்பு இன்னும் உயரணும். சுமாரா ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை மானிய உதவியும் கிடைக்குது. பட்டு வளர்ச்சித்துறையின் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் கிடைக்குது. ஒரு விவசாயி 15-20 நாளைக்கு ஒரு முறை 30,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஒரு முறை மல்பரி செடிகளை நட்டுட்டா 30 வருடங்கள் வரை அந்த நிலத்துல அந்த பயிர் இருக்கும், இருக்கலாம். இது டெல்டா பகுதிக்கு மட்டும் இல்ல, எந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான மாற்று சிந்தனை உருவாகணும். புருஷோத்தமன் ஐயா, இப்படி ஏதாவது மாற்றி யோசித்து செய்தால்தான் நஷ்டம் ஏற்படாம நம்மளை நாம பாதுகாத்துக்கலாம். நெல் தான் பிரதான பயிர். நெல் சாகுபடிக்கு தண்ணி கிடைக்கலன்னா சோம்பி உட்காந்துருக்க முடியுமா? சிந்தித்து செயல்படணும், மாத்தி யோசிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை மடல் மாணிக்கம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
2: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து முசிறி வட்டார வேளாண் பெருமக்கள் கவனத்திற்கு, தற்போது நடப்பு மாதம் முதல் வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை விதைப்பு செய்யப்படும் ஒருபோக நெல் சாகுபடி பருவமான சம்பா பருவம் துவங்கியுள்ளது. இந்த பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகமான ஆடுதுறை 54 என்ற நெல் ரகம் தற்போது முசிறி புலிவளம் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருப்பு வைக்கப்பட்டு சம்பா பருவ நெல் விதை விநியோக திட்டத்தின் கீழ் 1 கிலோ விதைக்கு 50% மானியம், அதிகபட்சமாக கிலோவிற்கு 20 ரூபாய் வீதம் மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. ஆடுதுறை 54 நெல் ரகமானது ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் தரவல சன்ன ரகமாகும். இந்த ரகம் வெள்ளை பொன்னி நெல் ரகத்திற்கு மாற்றாக வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகம் மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி பனஸ்கத்தி என்ற ரகங்களின் கலப்பின் மூலம் உருவாக்கப்பட்டது. இதன் வயது 130 முதல் 135 நாட்கள் ஆகும். வெள்ளை பொன்னி நெல் போல நன்கு உயரமாக வளரக்கூடிய ரகமாகும். இதன் கதிர் மிக நீளமாக இருக்கும். சராசரியாக 30 சென்டிமீட்டர் நீளமும் 350 மணிகள் வரை கொண்டு இருக்கும். கதிர் வெளிவரும் சமயங்களில் பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப குறைந்த அளவு தலைச்சத்து உரங்களை பரிந்துரை செய்யப்படும் சாம்பல் சத்து உரத்துடன் கலந்து இட வேண்டும். அதிக வைக்கோல் மகசூல் தரவல்லது. மத்திய சன்ன வகை அரிசியை உடைய இந்த நெல் ரகம் குலை நோய், குருத்து பூச்சிக்கு மிகவும் எதிர்ப்பு திறன் உடையது. அதிகபட்சமாக ஏக்கருக்கு 2522 கிலோ நெல் மகசூல் கொடுக்கக்கூடியது. ஆகவே வேளாண் பெருமக்கள் முசிறி வட்டார வேளாண்மை ஈன இயக்குனர் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் 1 ஆண்டுக்கான வேளாண் இடுபொருட்கள் பட்டய படிப்பிற்கான சேர்க்கை ஆரம்பமாக உள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்தவர்களும் இந்த படிப்பில் சேர்ந்து பயன்பெறலாம். 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். பயிற்சி கட்டணம் 25,000 ரூபாய். பயிற்று மொழி தமிழ் மொழியில் இருக்கும். பயிற்சியானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். பயிற்சியில் சேர விரும்புவோர் www.tnau.ac.in/odl என்ற இணையதளத்திலோ அல்லது 0422 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 66 11 இருநூற்று

0: இருபத்தி ஒன்பது, மற்றொரு எண் 94 42 11 10 48. எண்கள் மீண்டும் ஒருமுறை 0422 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 62 11 229, மற்றொரு எண் 94 42 11 10 48 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடை வளர்ப்போரே, கறவை மாடுகள் அதிக வெப்பநிலை காரணமாக வெப்ப அயர்ச்சிக்கு ஆளாகின்றன. வெயில் அதிகம் உள்ள நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. அவ்வப்போது மழை பெய்வதால் குளிர்ந்த நேரங்களில் கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 100 கிராம் என்ற அளவில் மாவுச்சத்து பொருட்களான மக்காச்சோளம், கம்பு, சோளம் போன்ற தானியங்களை அரைத்து கலப்பு தீவனத்துடன் கலந்து கொடுப்பதால் பாலில் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை அதிகரிக்க முடியும். நாள் முழுவதும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வெயில் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். மேலும் குறைந்த காற்றோட்டமுள்ள அஸ்பஸ்டாஸ் அட்டை வீடுகளில் கால்நடைகளை வெயில் அதிகமுள்ள நேரங்களில் கட்டுவதை விட நல்ல காற்றோட்டமுள்ள மர நிழலில் கட்டுவது வெயிலினால் ஏற்படும் வெப்ப அயர்ச்சியை குறைக்க உதவும். எனவே வெப்பம் குறைவாக உள்ள அதிகாலை பொழுதில் கறவை மாடுகள் எருமைகளில் சினை பருவத்திற்கான அறிகுறிகளை உற்று கவனித்து தவறாமல் சினை ஊசி போடுமாறு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.

0: சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதைப் போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15 தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும் ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவைக்க அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவிக அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
2: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 15 தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குட்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500 மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குமோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டு

0: நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டு பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவேக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: இன்று August 22.
5: நவீன ஹிந்தி இலக்கியத்தின் குறிப்பிடத்தக்க நகைச்சுவை எழுத்தாளர் ஹரிசங்கர் பர்சாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1922. எளிமையானவைகளையும் நகைச்சுவை கலந்து விவரித்து எடுத்துரைப்பது இவருக்கே உரிய தனிச்சிறப்பு. விக்லாங் ஸ்ரத்தா கா தௌர் என்ற இவரின் படைப்பு 1982 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. தோனாக் வாலே லோக், கிராந்திகாரி கி கதா போன்ற இவரின் படைப்புகள் அதிகம் பேசப்பட்டவை. சமூக ஆர்வலர் ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானடே நினைவு நாள் இன்று. ஆண்டு 1982. தன்னலமற்ற சேவைக்கு தன்னை அர்ப்பணித்தவர். சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். அதன் தாக்கத்தால் ரைசிங் கால் டு ஹிந்து நேஷன் என்ற நூலை எழுதினார். 1892 டிசம்பர் மாதம் சுவாமி விவேகானந்தர் 3 நாட்கள் அமர்ந்து தியானம் செய்த கன்னியாகுமரி கடற்பாறையில் நினைவிடம் அமைக்க எண்ணி அந்த உன்னத பணியினை செய்து முடித்தார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பக்தவத்சலம் ஏக்நாத் ஜி ஒரு அஜாத சத்ரு என்று பாராட்டியுள்ளார். ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று இவரின் நூல் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. விவேகானந்தர் பாறைக்கு அருகிலுள்ள மற்றொரு பாறையில் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவருக்கு பிரம்மாண்ட சிலை அமைக்கவும் காரணமாக இருந்தார். பொது வாழ்வையே ஒரு வேள்வியாக நினைத்து வாழ்ந்தவர் ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானடே. மக்களின் ஓவியர், தெய்வீக ஓவியர் என்று புகழப்பட்ட சர்தார் ஷோபா சிங் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1986. முதலில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் குதிரைப்படை வீரராக பணியாற்றிய இவர் அப்பணியிலிருந்து விலகி 1926 ஓவியக்கூடத்தை தொடங்கி பல ஓவியங்களையும் சிலைகளையும் வடிவமைத்து புகழ்பெற்றவர். பாரசீக கவிஞர் உமர் கையாமின் படைப்புகளை ஓவியமாக தீட்டியவர். ஹிமாச்சல பிரதேச மணப்பெண்களின் ஓவியங்களை மிகவும் அழகாக வரைந்து புகழ்பெற்றவர். போர்ட்ரேட் ஓவியங்களை வரைவதில் சிறந்து விளங்கிய இவருக்கு பல விருதுகளும்

பாராட்டுகளும் கிடைத்தன. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பெயிண்டர் ஆஃப் த பீப்புள் என்ற ஆவணப்படத்தை வெளியிட்டு சிறப்பித்தது. இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து பாராட்டியது. இன்று சென்னை தினம். சென்னை இப்பெயரை கேட்டாலே இனம் புரியாத ஒருவித ஈர்ப்பு மனதில் ஒட்டிக்கொள்கிறது. பெருநகருக்கு உரிய பரபரப்பு, மிக அதிக மக்கள் தொகை, வாகன நெரிசல், பலதரப்பட்ட கலாச்சாரம் என்று வழக்கமான அடையாளங்களை தாண்டி சென்னையின் பரிணாமமும் பரிமாணமும் ரசிக்கத்தக்கவை, வியப்புக்குரியவை. அஹிம்சையின் வலிமையை உலகுக்கு உணர்த்திய அண்ணல் காந்தி சத்தியாகிரக ஒலியை எழுப்பிய இடம், முதன் முதலில் மதுவிலக்கு அமலாக்கப்பட்ட இடம் என சரித்திர புகழ் வாய்ந்த சம்பவங்களும் நிகழ்வுகளும் சென்னையில் நடந்தேறியுள்ளன. ஆங்கிலேயர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடத்தை தமர்லா வெங்கடப்ப நாயக்கரிடமிருந்து வாங்கிய ஆகஸ்ட் 22 தேதியை சென்னை தினமாக கொண்டாடி வருகின்றோம். பெருநகரத்தின் பெருமிதம் மிக்க வரலாற்றை பகிர்ந்து கொள்வோம், கொண்டாடுவோம் சென்னையை, நம் பெருமையை.

0: கதை கேட்டது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நால் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: மூட்டுமாற்ற அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டுமாற்ற அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்க இருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
5: சுதந்திர தினம் என்பது மற்றும் ஒரு கொண்டாட்டமோ ஒரு நாள் கடைபிடித்து மறந்து விடுகிற பண்டிகையோ அல்ல. அது ஒரு தலைமுறை தன் பொறுப்புகளையும் கடமைகளையும் கனவுகளையும் இன்னொரு தலைமுறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு. இரு நூற்றாண்டுகள் அந்நியரின் பிடியில் சிக்கி தவித்து பல நூறு பேரின் உயிர் தியாகத்தாலும் போராட்டங்களாலும் விடுதலை பெற்ற இந்தியா தனது சுதந்திர நூற்றாண்டை நெருங்கப் போகிற தருணம். இப்போது நாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து தேசத்தை மேலும் பல கட்டங்களுக்கு முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு உள்ளது. இந்த பொறுப்புணர்வைத்தான் பிரதமரின் 80வது சுதந்திர தின உரை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகிறது. நாடு முழுவதும் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி தொடர்ச்சியாக தனது 13வது சுதந்திர தின உரையை ஆற்றினார். தில்லி செங்கோட்டையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சுதந்திர தின விழாவின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அணியும் தலைப்பாகைகள் அவரது தனித்துவமான அடையாளமாக மாறிவிட்டன. சுதந்திர தினத்தன்று பிரதமர் அணியும் தலைப்பாகைகளே தேசத்தின் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் குறிக்கும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்த சூழலில் இந்த சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் ஆற்றிய உரை அதற்கு பல மடங்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இன்று ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொருவர் மனதிலும் தேசிய கொடி உள்ளது. இந்த சுதந்திர தினத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தி மற்றும் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு நான் எனது அஞ்சலியை செலுத்துகிறேன். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். சுதந்திரத்திற்கு பிறகு செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து வந்தே மாதரம் பாடல் எதிரொலிக்கும் தருணம் இது. புதிய தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு தேசம் உற்சாகத்துடனும் ஆர்வமுடனும் முன்னேறி வருகிறது என்று பெருமிதத்தோடு தெரிவித்த பிரதமர், 2047 வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற பெரிய கனவை இந்தியா கொண்டுள்ளது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு வளர்ந்த நாடாக மாற தீர்மானிக்கும் போது அது நமது துணிச்சலின் அடையாளமாக

அமைகிறது. உலகம் நம்மை மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறது. கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறை உற்பத்தி 4 மடங்கும், கதர் மற்றும் கிராம தொழில்துறை உற்பத்தி 5 மடங்கும், மின்னணு சாதன உற்பத்தி 7 மடங்கும் அதிகரித்துள்ளன. செல்போன் உற்பத்தி 33%, டிஜிட்டல் பரிவர்த்தனை 100% வளர்ச்சியடைந்துள்ளன. சிறிய கனவுகள் இனி போதாது, நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும். ஏனெனில் பெரிய கனவுகள் நமது சிந்தனையை விரிவுபடுத்தி நமது தொலைநோக்கு பார்வையின் எல்லையை அகலமாக்குகின்றன. நமது உறுதிப்பாடு அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடு உறுதியாக இருக்கும்போது சிரமங்கள் மற்றும் பேரிடர்களுக்கு மத்தியிலும் கூட முன்னேறுவதற்கான வழியை உருவாக்கும் திறன் இயல்பாகவே உருவாகிறது என்று சூளுரைத்தார் பிரதமர். சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது, அதாவது 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே நமது தொலைநோக்கு பார்வை. நாம் அதை அடைய வேண்டும். நமது 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியாலும் அயராத உழைப்பு மனப்பான்மையாலும் இந்த இலக்கு எட்டப்படும். பிரதமர் நமது கடந்த கால நிலையையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவற்றோடு ஒப்பிடும்போது இன்று நாம் பெற்றுள்ள வளர்ச்சியும் கடந்து வந்திருக்கிற தூரமும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்கும். நாடு சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரம் பல கனவுகளுடன் கூடியதாக இருந்தது. இருப்பினும் நம்மால் போதுமான வேகத்தையோ அல்லது உத்வேகத்தையோ பெற முடியவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளது. நாம் மிக வேகமாக முன்னேறி வருகிறோம். நமது 140 கோடி மக்களின் உறுதிப்பாடு எத்தகையது என்றால், நமது கூட்டு தீர்மானத்தையும் திறனையும் இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சாமானிய மக்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு இதே தீவிரத்துடன் பணியாற்றியுள்ளது. முன்பை விட சராசரியாக ஆண்டுக்கு 15 மடங்கு வேகத்தில் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை வழங்கியுள்ளோம். முந்தைய ஆண்டு வேகத்தை விட 6 மடங்கு வேகத்தில் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏழைகளுக்கான கழிப்பறைகளை ஆண்டுக்கு 4 மடங்கு வேகத்திலும், பின்தங்கிய பிரிவினருக்கு வீடுகளை 3 மடங்கு வேகத்திலும் கட்டிக் கொடுத்துள்ளோம். நிர்வாகத்திலும் நாடு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 1000கணக்கான விதிமுறைகள் நடைமுறைகள் நீக்கப்பட்டுள்ளன. காலாவதியான 100கணக்கான சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன. நவீன உள்கட்டமைப்பை உருவாக்க மெட்ரோ ரயில் வலைப்பின்னல்களை விரிவுபடுத்தினோம். பொது போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்தினோம். இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட வேகம் மற்றும் அளவு ஆகியவை சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக காணப்பட்ட ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. இவை அனைத்தும் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் நிகழ்ந்தவை. பிரதமரின் உரையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களில் ஒன்று சப்ததாரா என்ற 7 திசைகள் சார்ந்த வளர்ச்சி பார்வை. உற்பத்தி, விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை, உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, பசுமை மற்றும் நீல பொருளாதாரம், இந்தியாவின் மின்சக்தி ஆகிய 7 துறைகளில் இந்தியா புதிய உயரத்தை அடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். இந்தியாவை வெறும் உலக சந்தையாக வைத்திருக்காமல் உலகத்திற்கான உற்பத்தி மற்றும் புதுமை மையமாக மாற்ற வேண்டும் என்பது இதில் முக்கியமான கருத்து. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், விண்வெளி, ரொபாட்டிக்ஸ், தரவு மையங்கள் போன்ற துறைகளில் இந்தியா முன்னணி நாடாக வேண்டும் என்ற தனது இலக்கை சுதந்திர தின உரையில் முன்வைத்தார் பிரதமர். இந்தியாவை வெறும் உலக சந்தையாக வைத்திருக்காமல் உலகத்திற்கான உற்பத்தி மற்றும் புதுமை மையமாக மாற்ற வேண்டும் என்பதே பிரதமரின் கனவு. இந்தியாவின் மிகப்பெரிய பலம் அதன் இளைஞர்கள். அதனால் நாட்டின் எதிர்காலத்தை இளைஞர்களின் திறனுடன் இணைப்பது பிரதமரின் உரையில் முக்கியமான அம்சமாக இருந்தது. மேலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தனது உரையில் அவர் அழைப்பு விடுத்தார். பெண் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கான தனிப்பட்ட திட்டம் அல்ல, அது குடும்பத்தின், கிராமத்தின் பொருளாதார முன்னேற்றத்துடன் நேரடியாக தொடர்புடையது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்ற அடையாளம் உலக சந்தையில் தரத்திற்கான அடையாளமாக மாற வேண்டும் என்பதும் பிரதமர் உரையின் முக்கியமான செய்தியாக இருந்தது. உற்பத்தியில் அளவு மட்டுமல்ல, தரம், போட்டித்திறன், நம்பகத்தன்மை ஆகியவை முக்கியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய நிறுவனங்கள் உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் போட்டியிட வேண்டும். இந்திய தயாரிப்புகள் உலக அளவில் அடையாளம் பெற வேண்டும் என்பதே பிரதமரின் இந்த பார்வை.
விவசாயத்தையும் ஏற்றுமதியையும் இணைப்பது மற்றொரு முக்கியமான இலக்கு. சிறுதானியங்கள்

0: மசாலா பொருட்கள், பழங்கள், மலர்கள் போன்ற இந்தியாவின் பாரம்பரிய வேளாண் பொருட்களை உலகளாவிய தயாரிப்புகளாக மாற்ற வேண்டுமென்றும் உலக தரத்திற்கு ஏற்ப விவசாய பொருட்களை உருவாக்க வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார். எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சி சுற்றுச்சூழலை புறக்கணித்ததாக இருக்கக்கூடாது. பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஆற்றல் சேமிப்பு, பசுமை போக்குவரத்து போன்ற துறைகளில் உலக அளவில் முன்னணி நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கம் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவடைந்து அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த உரையின் அடிப்படை செய்தி ஒன்றுதான். இந்தியா இனி சிறிய இலக்குகளை வைத்துக் கொண்டு திருப்தியடையக்கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் குறைந்தது 50 இந்திய நிறுவனங்கள் இடம்பெற வேண்டும். உலகின் முன்னணி வங்கிகள், மருந்து நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்திய நிறுவனங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்ற அளவுக்கு இலக்கை உயர்த்த வேண்டும் என்பதும் பிரதமர் உரையின் மையமாக இருந்தது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது ஒரு அரசியல் முழக்கமாக மட்டும் இல்லாமல் அது நடைமுறையில் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதே அதன் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். அறிவிப்புகள் திட்டங்களாகவும், திட்டங்கள் செயல்களாகவும், செயல்கள் மக்களின் வாழ்க்கையில் மாற்றமாகவும் மாறும்போதுதான் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நனவாகும். சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள். அடுத்த தலைமுறையின் கடமை அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்தியாவை அறிவு, தொழில்நுட்பம், பொருளாதாரம், சமூக நீதி மற்றும் மனித நேயத்தில் உயர்ந்த நாடாக மாற்றுவது. பிரதமரின் கனவை நிறைவேற்ற இந்தியா கரம் கோர்த்து நிற்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
3: உற்சாகத்தின் அலை ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ நாம் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது படித்து முடித்த பக்கங்களை திருப்பி நம்மளால் பார்க்கவே முடியாதுன்னா நாம் அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் எவ்வளோ கவனமாக படிப்போம். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். கடந்த நாட்கள் திருப்பி கிடைக்காதுங்கிற எண்ணத்தோட கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் புரிஞ்சு ரசித்து வாழ்ந்தா வாழ்க்கை அழகாகும். இப்போ அழகான பாடல்களோடும் தகவல்களோடும் வருது காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

நேயர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எனக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ தமிழ்ல செய்திகள் கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. கேட்டுட்டு மறுபடியும் நாம காலை மலரோட இணையலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னிப்பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சனையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கான ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர

0: பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களிடம் இருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கீர் எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக

0: இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும், சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 7:25.
2: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில்,
4: நான் மருத்துவர் பிரபாகரன் சங்கர்லிங்கம், உயிர்த்தெழு ரத்த வங்கியின் இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். இரத்த தானம் செய்வது பற்றி உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் நான் விளக்கம் அளிக்கிறேன். விளக்கம் பெற்று விழிப்புணர்வு பெற்று உயிர்களை காக்க இரத்த தானம் செய்ய முன்வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
3: உதிரம் உயிரின் உன்னதம் பேசலாம் வாங்க. 0431-246-102-1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காலைமலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. திருச்சி பிளாசம் ஹோட்டலில் இன்று மாலை 5:30 களம் இலக்கிய அமைப்பு நடத்தும் கவிஞர் நந்தலாலா பிறந்தநாள் விழாவில் எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே எனும் தலைப்பில் இலக்கிய பேருரை வழங்க இருக்காங்க எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள்.

மலைக்கோட்டை நண்பர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் உலக நண்பர்கள் தின விழா, கவிஞர் கண்ணதாசன் நூற்றாண்டு விழா, சிறப்பு இன்னிசை பாட்டு மன்றம் இன்று மாலை 5:15 திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் நடக்க இருக்கு. அடுத்ததாக கரூர் மாவட்ட

0: அடுத்ததாக கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து நடத்தும் ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. 2022 மே 2026 ஆண்டு வரைக்கும் தேர்ச்சி பெற்ற பொறியியல் பட்டய மற்றும் கலை அறிவியல் வணிகவியல் பட்டதாரிகள் NATS.education.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி நாள் வர 28ஆம் தேதி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி இயக்கம் மூலமாக வேளாண் இடுபொருட்கள் ஓராண்டு பட்டயப்படிப்பு சேர்க்கை ஆரம்பமாக இருக்கு. 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்தவங்க TNAU.AC.IN என்ற இணையதளத்தில் நீங்க விண்ணப்பிக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர்.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: அழகான பல்வரிசு, வசீகரமான முக அமைப்பு, இனிமையான புன்சிரிப்பு, இதுதானங்க எல்லாரோட விருப்பமும். உங்க விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். பல்ல கிளிப் போடுறதுன்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன டாக்டர்?
4: இப்ப பல்லல கிளிப் போடுறது வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்றேன். நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா, பல்லுக்கு நடுவுல ஒரு சின்ன மெட்டல் பிராக்கெட்ஸ ஒட்டுவோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி போட்டு இந்த எல்லா பற்களையும் கனெக்ட் பண்ணிடுவோம். மாசத்துல ஒரு வாட்டி கூப்பிட்டு அந்த குழந்தையோட பல்லோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து டைட்டனிங் பண்ணுமா இல்ல ரொட்டேட் பண்ணணுமா அதெல்லாம் செக் பண்ணி, இந்த மாதிரி மாசம் மாசம் பல் டாக்டர் கிட்ட போற மாதிரி இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் கூட நீடிக்கும். அது வந்து ஃபிக்ஸட் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இதுவே ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து மெட்டல்ல போடுவோம், இன்னொன்று வந்து செராமிக். பல்லு கலர்லயே இருக்கிற பிராக்கெட்ஸ் ஒட்டிட்டு அந்த கம்பி மட்டும் ஆனால் மெட்டல்ல தான் போடுவோம். அது தெரியும் உங்களுக்கு, அந்த வெறும் கம்பி மட்டும் தெரியும், ஆனால் நடுவில் இருக்க அந்த ஸ்கொயர் தெரியாது. இது வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட். இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா இன்விசிபிள் அலைனர்ஸ். அதாவது இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்க பிராக்கெட்டையும் ஒட்ட தேவையில்லை, கம்பியும் தெரியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்கேனர் வச்சோ இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இம்ப்ரெஷன் எடுத்து கொடுத்தா பல்லுக்கு கண்ணாடி மாதிரி ஒரு மெட்டீரியலில் போட்டுருவாங்க. அதுதான் இன்விசிபிள் அலைனர்ஸ். அதை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னே தெரியாது. இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி போடுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட். அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இப்போ நிறைய அந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து பேஷண்ட்டை பொறுத்து தான். இவங்க எவ்வளோ நேரம் போடுறாங்க, ஸ்கூலுக்கு போறப்ப போட்டிருக்காங்களா, தூங்குறப்ப போடுறாங்களா, இதெல்லாம் ஒரு டாக்டர்னால போய் மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபாலோ அப்ஸ் அப்ப ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட அந்த ஃபிக்ஸட் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா ஒரு டாக்டர் வந்து கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா அதை நாங்கள் பல்லோட ஒட்டிடுறோம். மாசத்துல ஒரு வாட்டி உங்களை வர சொல்லி அப்பப்ப செக் பண்றதுனால இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்டா இருக்கு. ஆனா இந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் மட்டும் நீங்க ஒழுங்கா போட்டீங்கன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்கு. ஆசிட் எச்சிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆசிட் மாதிரி பல்லில் வச்சு அதில் தான் அந்த ஸ்கொயரான இருக்க பிராக்கெட்டை ஒட்டணும். அப்போ ஒரு 50 வயசுங்கிறப்ப உங்கள் பல்லில் சென்சிட்டிவிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே இந்த இன்விசிபிள் அலைனர்ஸில் அந்த மாதிரி ஆசிட் ட்ரீட்மெண்ட் பல்லுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ சென்சிட்டிவிட்டி, ஃபியூச்சரில் பல்லு டேமேஜ் ஆகுமோ அந்த மாதிரி இஷ்யூஸ் கிடையாது. இன்விசிபிள் அலைனர்ஸ் இப்ப நீங்க அதை ப்ராப்பரா போடுவீங்க அப்படின்ட்டு இருந்தா அது ரொம்ப ஒரு பெஸ்ட் மெத்தட் இப்ப இருக்க இதுல. பட் த காஸ்ட் டிஃபரன்ஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் இன்விசிபிள் அலைனர்ஸ்க்கும் ஒரு பயங்கர வேரியேஷன் இருக்கு. கொஞ்ச நாள்ல அதுவும் மாறிடும்.
3: வாய் புற்றுநோய் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நல்ல காலம் போறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு.
3: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க?
4: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்பத்தான் போற.
3: எது எல்லினோ எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களே, இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
4: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
3: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
4: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
3: எருமை மேய்க்கறதுக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
4: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
3: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
4: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
3: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
4: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
3: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தி அதிகரிக்க போறோம் அப்படியா?
4: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
3: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
4: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
3: எப்படி கட்டணும்?
4: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
3: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
4: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சிய பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
3: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
4: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.
2: நல்ல காலம் போறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. நல்ல காலம்
5: வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க. புதுசா வாழ்க்கைய தொழில தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க மைண்ட்ல முதல்ல வர்றது சென்னை தான். சென்னை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு, சென்னைன்னு சொன்னதுமே உங்க நினைவுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வருது, இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு 12:10 மங்கையர் உலகத்துல பேசலாம். நான் ரசித்த சென்னைன்னு பேசவாங்க. 0431-246-101-240-102-1 இந்த எண்கள்ல தோழிகள் வரலாம், பேசலாம். நேரம் 7:47 ஆகுதுங்க. காலைமலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்தரிக்காய் 70, அவரைக்காய் 66, வெண்டைக்காய் 56, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 60, பச்சை மிளகாய் 1 கிலோ 54 ரூபாய், மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 40, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 1 கிலோ 60 ரூபாய், முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 35, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 80 ரூபாய், பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 250,

0: ஆரஞ்ச் 150, மாதுளை 160, திராட்சை 1 கிலோ 120 ரூபாய். அடுத்ததா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,800 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய்க்கும் விற்பனையாகுது.
1: யார்

0: தடைகள் விலகட்டும், வெற்றிகள் பெருகட்டும். வாழ்த்துக்களோடு
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுறாங்க. அடுத்த நிகழ்ச்சியா இதய ராகம் காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938 546 102 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலையில 8 மணி ஆயாச்சு. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். அரசின் கொள்கைகள் மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தனியார் நாளிதழ் நிறுவனம் ஏற்பாடு செய்த உலக தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், அடுத்த தலைமுறையினருக்கு தேவையான சீர்திருத்தங்களை நாடு உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார். உலக அளவில் இந்தியா நம்பிக்கை மிக்க மேம்பாடடைந்த நாடாக விளங்குவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் எல்லை பாதுகாப்பு படை அலுவலகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊடுருவலை தடுப்பதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றார். தமிழகத்தில் விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணத் தொகை வரும் செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலத்தின் தன்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் பின்னரே நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், அரசு சுகாதார சேவைகளில் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் தாய்மையின் முக்கியத்துவத்தை கொண்டாடவும் இந்நடவடிக்கை என கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கால்நடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் எச்சரித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் இன்று காலை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாளினி தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அனைத்து எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகள் முகவர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் எரிவாயு முகவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். எனவே எரிவாயு நுகர்வோர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சமையல் எரிவாயு தொடர்பான குறைகள் மற்றும் புகார்களை தெரிவித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: திருப்பூரில் அரசு அலுவலர்களுக்கான நல்லாட்சி மற்றும் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சித்தலைவர் டாக்டர் மணிஷ் நாராவணரை தலைமையில் நடைபெற்றது. ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற தகுதியுடையோர் வரும் 27 இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைஞ்சிருக்க உங்கள் எல்லாத்துக்கும் இனிமையான, சந்தோஷமான, உற்சாகமான, ஜாலியான, மகிழ்ச்சியான காலை வணக்கம். சனிக்கிழமையின் காலை பொழுது நல்லபடியாக தொடங்கியாச்சு. இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏராளமாக வளர்ந்துட்டுருக்கு. நம்ம இணையத்தில் ஒரு வீடியோவை பார்த்தோம்னா இது உண்மையாலுமே நடந்துச்சா இல்லை செயற்கை நுண்ணறிவா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நம்மளே ஒரு கேள்வியை கேட்டுக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்தாச்சு. இதை நல்ல விதத்தில் ரொம்ப அருமையாக பலர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. ஒருத்தர் கோயிலுக்கு போயிருக்காரு, செருப்பு வாசலில் கழட்டி விட்டு போயிருக்காரு, தானே வழக்கம். ஆனால் திரும்ப வந்து பார்த்தா அவர் செருப்பை சுற்றி ஒரு 1000 செருப்பு கிடக்கு. இதில் அவரோடது எங்கே இருக்குது அப்படின்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த செருப்பெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த செயற்கை நுண்ணறிவு தளத்தில் பதிவிட்டு, இல்லை என்னோடய செருப்பு இது தான், இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கணுன்னு சொல்ல செயற்கை நுண்ணறிவும் சரியாக அந்த செருப்பை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. இதை சம்மந்தமான ஒரு வீடியோவை அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட, அதை பார்த்து எல்லாரும் இதுக்கெல்லாம் கூடவா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கமும், இதுக்கு கூட இது பயன்படுத்தல அப்படின்னு அங்கலாய்ச்சும் ஆச்சரியப்பட்டும் பதிவிட்டு இருக்காங்க கமெண்ட்கள்ல. நாளுக்கு நாள் புதிய கண்டுபிடிப்புகள். இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில புதிய பாடல்கள் நம்ம கேட்கலாம். 0431 246 1 2 1 240 1 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்களுக்கு வசந்தரிப்பில் பங்கேற்கிற மாதிரியே இப்போ வாட்ஸ்அப் எண்ணில் நம்ம பாடல்களை கேட்கலாம். 938 546 1 2 1 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண்கள். இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேரு, ஊர், இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. முதல் பாடல் கேட்டிருக்காங்க பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, வாரியங்காவல் கதிரவன், மலைக்குடிப்பட்டி சண்முகம், இவங்கெல்லாம் கும்பகோணத்திலிருந்து. இவங்க கேட்டிருக்க பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து.

0: எண்ணம் உயர வெற்றி மலர வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
8: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
9: நேரம் 8:10 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியை கேட்டறிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச புதிய திரைசெய் பாடல்களையும் கேட்டு ரசிக்க தொட்டு வர வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 938-546-102-1 இந்த எண்ணுக்கு நமக்கு பிடிச்ச புதிய திரைப்படங்கள், அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நமக்கு பிடிச்ச பாட்டு, இதோட நம்ம பேர் ஊரையும் கூட சேர்த்து டைப் பண்ணி அனுப்ப மறக்காதீங்க. இந்த சனிக்கிழமையில் நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில். இப்போ அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க துறையூர் கரட்டாம்பட்டியிலேருந்து மணிகண்டன். காலை வணக்கத்தோடு அவர் கேட்டிருக்க பாடல் நானும் ரவுடி தான் திரைப்படத்திலிருந்து.

0: About the Prime Minister urging the CEOs of space startups to find new uses for tech and make lives easier. A top front page headline in Hindustan Times states, biggest El Nino in over a century to dial up global heat and could push 2027 as the hottest year ever recorded globally. Apple and Google are set to deepen their manufacturing presence in India, reports Financial Express. And finally, all the dailies have covered the news of passing away of veteran actress Saukar Janki, the versatile face of Southern cinema at the age of 94. She started as a drama artist in All India Radio and went on to captivate viewers in Tamil, Telugu and Kannada films. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says reforms are not compulsion but a commitment and conviction for government, asserts its policies are pro-people, pro-growth and pro-development. Home Minister Amit Shah hails West Bengal government for handing over 1,129 acres of land to BSF and SSB for India-Bangladesh border fencing within 45 days of coming to power. India and Nepal reaffirm commitment to strengthen bilateral cooperation in border management and security. BRICS tourism ministers adopt Jaipur Declaration, focusing on sustainable tourism, AI integration and seamless travel. Indian women's doubles pair of Trisha Jolly and Gayatri Gopichand to take on top seed Chinese duo in semi-finals of BWF World Championships in Delhi. And in Hockey World Cup, Indian men's team to begin their second stage campaign against hosts Netherlands at Amstel Wynn this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 8:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கவிருக்கும் இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
6: ஆடி முடிஞ்சாச்சு ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேரம் 8:32 ஆக போதுங்க. இதே ராகம் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்த சனிக்கிழமையின் காலை பொழுதுல எக்கச்சக்கமான விஷயங்களை இன்னைக்கு செஞ்சலாம் இன்னைக்கு செஞ்சலான்னு இந்த சனிக்கிழமையை குறித்து வச்சிருந்திருப்போம். அந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சுலபமாக வெற்றிகரமாக நடந்து முடிய வாழ்த்துக்களோட புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கிறதுக்கு நமக்கான எண்கள் என்னென்னு திரும்ப ஒரு முறை கேட்டலாமா? 938-546-102.1 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர், இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. இப்போ அடுத்ததா இதே ராகம் நிகழ்ச்சியில் திருச்சி ஃபோன் ரெயின்போ 102.1 பாடல் கேட்டிருக்காங்க. பெரம்பலூர்லேருந்து ஜெயஸ்ரீ, ஜிபி, ஸ்ரீநேகா, ஸ்ரீமகத், அத்விக் இவங்கெல்லாம் இவங்க கேட்டிருக்க பாடல் பீஸ்ட் திரைப்படத்துலேருந்து கேட்டுடலாமா?

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் செயல்படிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில்.
3: நான் மருத்துவர் பிரபாகரன் சங்கர்லிங்கம், உயிர்த்தல் இரத்த வங்கியின் இயக்குநராக பணியாற்றி வருகிறேன். இரத்த தானம் செய்வது பற்றி உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் நான் விளக்கம் அளிக்கிறேன். விளக்கம் பெற்று விழிப்புணர்வு பெற்று உயிர்களை காக்க இரத்த தானம் செய்ய முன்வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
2: உதிரம் உயிரின் உன்னதம் பேசலாம் வாங்க. 0431-246-1, 240-102-1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-1 என்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

நேரம் 8:37 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சிக்கு இணைஞ்சிருக்கோம். அடுத்ததா தனக்கு பிடிச்ச புதிய திரை இசை பாடலை கேட்டிருக்காங்க. பெரம்பலூர்ல இருந்து ராபின்சன், ரூபா, ரித்தன், ரெனிட்டா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்யராஜ், தமிழ், யூஜின் இவங்கெல்லாம் இவங்க கேட்டிருக்க பாடல் லபர் பந்து திரைப்படத்துல இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 8:43 நிமிஷமாக போதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதய ராகம். இன்றைக்கி சனிக்கிழமை, இதுவே போதும் இந்த நாளை கொண்டாட. நம்ம விடுமுறை நாளாக கொண்டாடுவோம், சிலர் வேலைக்கும் பள்ளிகளுக்கும் கூட கிளம்பி போயிட்டுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழகம் முதுக்க கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் சென்னை தினம். நம்ம தமிழகத்தோட தலைநகரான சென்னை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தினம் இன்றைக்கி. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எப்போயாவது சென்னைக்கு போயிருவோம், இல்லை போகணும்னு நினச்சிருப்போம், இல்லை போனவங்க வந்து அங்கே அப்படி இருந்துச்சுப்பா இப்படி இருந்துச்சுப்பான்னு பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் தோழிகளே நீங்கள் பேசலாம் இன்றைக்கி 12:10 பிற்பகல் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில். நான் ரசித்த சென்னை தொடர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1 அல்லது 240-102-1. இப்போது இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறது யாருன்னு பார்த்துடலாமா? பழனி வட்டம் கொழும் கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன் பாடல் கேட்டிருக்காங்க, ஜெய் பீம் திரைப்படத்தில் இருந்து.
3: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம். நேரம் 8:48 போதுங்க. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தேனி பண்ணைபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்க எல்லாம். இவங்க கேட்டிருக்க பாடல் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலயே கல்யாணம் நடந்ததான். மனைவி பேரு தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாயம் அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்திலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ருக்கான். எதுவும்

0: முடியாது அப்படின்னாராம். சரிங்க, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறும் கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் அவன். 1 பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாராம் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னானா அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னானா.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: மீண்டும் 55 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துலாமா? இப்போ ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கன் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் பாடல் கேட்டிருக்காங்க, இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகள் மாபெரும் தங்க மளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நீடமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 9 மணி. இப்ப நாம கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த சீர்திருத்தங்கள் காலத்தின் கட்டாயம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இச்சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கான தெளிவான நடவடிக்கைகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக எடுத்துரைத்தார். மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் இளையோர் அமைச்சர்கள் மாநாடு விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. கல்வி, திறன் மேம்பாடு, நீடித்த வளர்ச்சி, தொழில் ஆளுமை உள்ளிட்டவற்றில் இளையோர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் உயிரி பல்வகைமை பாதுகாப்பு உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு உயிரி பல்வகைமை வாரியத்தின் 13வது கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அனைத்து கிராமங்களிலும் இதற்கான சின்னங்களை அறிவித்து மக்கள் பங்கேற்புடன் உயிரி பன்முக பாதுகாப்பு மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். ஆசிரியர் தினம் வரும் 5ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா ஆசிரியர் ஜே அமுதா ஆகியோர் கல்வி வளர்ச்சி மற்றும் மாணவர் மேம்பாட்டிற்கான சிறப்பான நடவடிக்கைகளாக இவ்விருதை பெறுகின்றனர். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நாளை நிறைவடைகிறது. 500க்கும் மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திற்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குற்றாலத்தில் சீசன் களை கட்டியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி வரும் சூழலில் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு குடும்பம் குடும்பமாக வந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. இதன் காரணமாக வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
2: மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு 11,300 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 85.68 அடியாக உள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின்.

0: மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் அது நமக்கு சாதாரணம், ஆனா படுக்கையில அந்த ரத்தத்துக்காக காத்திருக்கிற ஒருத்தருக்கு அது வாழ்க்கை. நாம யாருன்னு தெரியாது, நம்மளோட பேர் தெரியாது, நம்ம முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களோட உயிரை காப்பாத்த நம்ம ரத்தம் புதவுதுன்னா அதுதான் மனித நேயத்தோட அழகு. இன்னைக்கு வசந்த் அழைப்புல உதிரம் உயிரின் உன்னதம். ரத்த வங்கியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ரத்தத்தை ரத்த வங்கியில எப்படி பாதுகாக்கிறாங்க, எவ்வளவு நாட்கள் அதை சேமிச்சு வைக்க முடியும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கும் இருக்கா? அப்போ பேசலாம் வாங்க. 4341 2401 2401 என்ற எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 9385461 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உதிரம் உயிரின் உன்னதம் அப்படின்னு அழகாக ஒரு தொடக்கம் கொடுத்தாங்க ஷென்பா. உயிர் காக்கும் ஒரு துளி அதுதான் ரத்தம் இல்லைங்களா? மனிதநேயமிக்க மகத்தான தானமும் அதுதான் இரத்த தானம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அரிய வரம் வந்து இந்த இரத்த தானம். உயிர் அதாவது விபத்துகள், அறுவை சிகிச்சைகள், அதே மாதிரி ஆபத்தான நோய்கள் இருக்கக்கூடிய அந்த உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கு இரத்த தானம் செய்யணும் அப்படின்ற விஷயத்த வலியுறுத்துறதுக்காக இன்றைக்கி நம்ம நிலைய அரங்கத்தில் நேரலையில் இணைந்திருக்காங்க உயிர் துளி இரத்த வங்கியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவங்க. வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம்.
2: சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சரி, இப்போ இந்த உங்களுடைய அந்த இரத்த வங்கி தொடங்கி கிட்டத்தட்ட 8 வருடங்களாக சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். அதோட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இரத்த தானம் பற்றின நிறையா விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முன்வரணும்னு நினைப்பாங்க, நிறையா தயக்கங்களும் இருக்கும். அதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் நம்ம உருவாக்கிடலாம்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக. யார் யாரெல்லாம் வந்து இரத்த தானம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
3: இரத்த தானம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வயது வரம்பு 18 வயது முடிஞ்சிருக்கணும். 65 வயது வரைக்கும் தாராளமாக இரத்த தானம் பண்ணலாம். அடுத்து உடல் எடை, உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 40 கிலோ தான் தானம் பண்ணலாம். நம்ம மாற்றாக என்ன பண்ணலன்னா, இப்போ நிறையா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு வந்து அவங்க ரத்த தானம் பண்ணும்போது அந்த சின்ன வயதுலேருந்தே அவங்களுக்கு வந்து நம்ம தானம் பண்ணணும், மற்ற உயிர்களை காக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து நம்ம விதைக்கலாம். ஸோ அவங்க 18வது பிறந்தனாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிளட் பேங்கில் கொண்டாடுவாங்க.
2: சரி சரி, அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அவேர்னஸ் நீங்க ஸ்கூல் காலேஜஸ்லாம் போயிட்டு ஏற்படுத்தி வரீங்க. கல்லூரி மாணவர்கள் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ரத்த தானம் பண்ணணும்னு முன் வருவாங்க. ஒரு சிலர் வந்து தயக்கமும் காட்டுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கும் நீங்க போய் விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரீங்களா?
3: ரெகுலரா எல்லா காலேஜஸுமே நம்ம வந்து ரெகுலரா வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா June 14 உலக ரத்த கொடையாளர் தினம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல அவேர்னஸ் கொடுத்துருக்கோம், எஃப்எம்லயும் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம October 1 இப்போ வரப்போகுது. ஸோ அது வந்து நேஷனல் வாலண்டரி பிளட் டொனேஷன் டே, தேசிய தன்னார்வ ரத்த தான நாள். ஸோ அதை முன்னிட்டும் நிறையா வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்குறோம். இது இல்லாமல் நம்ம பிளட் டொனேட் பண்ண வரவங்ககிட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து யார் யாரெல்லாம் ரத்த தானம் பண்ணலாம், எதனால் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் பண்ணணுன்ற விழிப்புணர்வு ப்ரோச்சர்ஸும் வந்து கொடுத்துட்ருக்குறோம்.
2: சரிங்க, இப்போ வந்து எத்தனை முறை இந்த மாதிரி ரத்த தானம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது.
3: ஆமாம், நார்மலாக வந்து பிளட் டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணலாம், பெண்கள் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணலாம்.
2: அது எதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு டைம் கேப்?
3: நம்ம ரத்த தானம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்க செல்கள் வந்து குறையும், சிவப்பணுக்கள், தட்டணுக்கள், வெள்ளையணுக்கள்லாம் குறையும். அது திரும்ப உற்பத்தியாக நம்ம ரத்தத்தில் வந்து பூர்த்தி செய்யறதுக்கு குறைந்தபட்சம் 40-60 நாள் ஆகும். முக்கியமாக நம்ம ரத்த தானம் பண்ணும்போது ஏற்படும் அந்த அயன் லாஸ், ஸோ இரும்பு சத்து வந்து குறையும், அது வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு 60 நாள் ஆகும். ஸோ டு பி அந்த சேஃபர் சைட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 90 நாளைக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம்.
2: சரி, அதாவது அவங்களோட அந்த எனர்ஜி திருப்பி ரீகன்சியூம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து 3 மாதம் அப்படின்றீங்க ஆண்களுக்கு, பெண்களுக்கு 4 மாதம். சரி, இப்போ வந்து இவங்கள்டேந்து ரத்தம் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு எடுப்பீங்க ஒரு தடவை? என்ன
3: முதல் முறை ரத்த தானம் பண்ணுறவங்க மற்றும் பெண்கள் கிட்டேருந்து 350 மில்லி எடுப்போம். ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுறாங்க

0: எடை வந்து 60 கிலோவுக்கு மேலே இருக்காங்கன்னா 450 மில்லி வரைக்கும் ரத்த தானம் பண்ணலாம் ஒரு முறை.
1: ஒரே டயத்தில் நீங்கள் 450 யூனிட் எடுத்துடலாம்.
0: 450 மில்லி ஒரு யூனிட்டை 450 மில்லி எடுத்து,
1: ஒரு யூனிட்ங்கிறது 450 மில்லி
0: 450 மில்லி
1: இல்லைன்னா 350 மில்லி எடுக்கலாம்.
0: ஆமாம்.
1: சரி, இப்போ இந்த மாதிரி வாங்குகிற ரத்தத்தை வந்து நீங்கள் அவங்கள வந்து எப்படியெல்லாம் பரிசோதனை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.
0: முதல்ல ரத்த தானம் பண்ண வரும்போது ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து செல்ஃப் எக்ஸ்க்ளூஷன் கொஷினர் கொடுத்துருவோம். ஸோ அவங்க ஏதாவது வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்காங்க, ஏதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது நோய்கள் இருக்கும் அவங்க சந்தேகங்கள் இருக்குன்னா அவங்களாவே ரத்த தானம் பண்ணாமல் கிளம்பிடலாம் ஃபுல்லாக.
1: சரி,
0: அதுக்கப்புறம் ஒரு கொஷினர் கொடுப்போம், அதில் எல்லா கேள்வியும் கேட்டுருப்போம். நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, கடைசியாக டொனேட் பண்ணி எத்தனை மாதம் ஆகுது, உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது வேக்சினேஷன் போட்டிருக்காங்களா, ஏதாவது அடிபட்டிருக்கா, சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, நீங்கள் குடிப்பழக்கம் எதுவும் இருக்கா, குடிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்போம். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலம் இருக்குதா, குழந்தை பிறந்திருக்கா, தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களாக இருக்காங்களா, இந்த கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதே வந்து அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கா என்ற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு, ரத்த அளவு, பிளட் ப்ரெஷர், பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா, ஃபீவர் இருக்கா இல்லை, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேன்னதுக்கப்புறம் தான் அவங்க பிளட் டொனேட் பண்ண முடியும்.
1: அப்போ நீங்கள் ஒருத்தவங்க வராங்க, பிளட் டொனர் வராங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு பரிசோதனை இருக்குது.
0: ஆமாம், கண்டிப்பாக பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா ரத்தம் மூலமாக வந்து பலவிதப்பட்ட வியாதிகள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரத்த தானம் பண்ணி உயிரை காக்கணுன்ற எண்ணம் முக்கியம், அதே நேரத்தில் கொடுக்குற ரத்தம் வந்து 100% சேஃபாக இருக்கணும். போகிற பேஷண்ட்டுக்கு வந்து 100% அதை உயிரை காப்பாற்றுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகணும். ஸோ அதனால் இந்த மேண்டேட்டரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பிளட்டே டொனேட் பண்ண வைப்போம்.
1: அப்போ வந்து அவங்க சோதனைக்கு பிறகு தான் அவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். இப்போ இந்த சோதனை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு இன்னைக்கு வந்து நான் வரையன் வச்சுக்கோங்களேன், இப்போ என்கிட்ட சோதனை முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கே நான் யூனிட்டை டானம் பண்ணிடலாம்.
0: ஆமாம், நீங்கள் பிளட் டொனேட் பண்ண வந்தீங்கன்னா இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ரத்த தானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ரத்த தானம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நீங்கள் பிளட் பேங்கில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம், ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மினிமம் குறைந்தபட்சம் நீங்க 3 உயிர்லேருந்து 4 உயிரை காப்பாற்றலாம்.
1: அது ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா பிளட் டொனேட் பண்றவங்கலாம் வந்து 2-3 உயிரை காப்பாற்றலாம் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க எடுக்க போறது 350 மில்லி, நீங்க சொல்ற மாதிரி 350 இல்ல 450 மில்லி, அது எப்படி 3 பேரை காப்பாத்தும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தொடர்ந்து விளம்பர இடைவேளைக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். நேர்களை இணைந்திருங்கள், வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் இது உதிரம் உயிரின் உன்னதம்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
6: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: நேர்களே, இணைந்திருக்கிறீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு. உதிரம் உயிரின் உன்னதம். ஐயா, நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பிளட் டோனர் வந்து கொடுக்கறவங்க 2-3 உயிர்களை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது எப்படிங்க, 2-3 உயிர்களை எப்படி காப்பாற்ற முடியும் சொல்லுங்களேன்.
4: நீங்கள் ரத்த தானம் பண்ணும்போது அந்த பிளட்டு வந்து ஹோல் பிளட்டுன்னு சொல்லுவோம், முழுசாக நம்ம வந்து எடுக்கிறோம், 350 மில்லியோ 450 மில்லியோ எடுக்கிறோம். எடுத்து அதை வந்து ரத்த கூறுகளாக பிரிச்சிருவோம். சிவப்பணுக்கள் மட்டும் தனியாக பிரித்து யாருக்கு சிவப்பணுக்கள் தேவையோ அவங்களுக்கு வந்து தனியாக கொடுப்போம். தட்டணுக்கள் மட்டும் தனியாக பிரித்து தட்டணுக்கள் யாருக்கு தேவையோ அதை தனியாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரத்தத்தில் இருக்க தண்ணீர், அதாவது பிளாஸ்மான்னு சொல்லுவோம், அதில் வந்து ரத்தத்தை உறவைக்கக்கூடிய புரதங்கள் இருக்குது, நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ அதை தனியாக பிரித்து எடுத்து மெயினாக ஆக்சிடென்ட் ஆகுது, ப்ளீடிங் ஆகுதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மா வந்து கொடுப்போம். இந்த பிளாஸ்மாலையும் குறிப்பிட்டு கிரையோப்ரெசிபிடேட்னு சொல்லி ஒன்று எடுப்போம். அது வந்து சில ப்ளீடிங் டிசார்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியான்னு சொல்லுவோம். ஸோ ஹீமோஃபிலியா நோய் இருக்கவங்களுக்கு எங்கேயாவது லைட்டாக இடிச்சிட்டாங்கனாலே ப்ளீட் ஆகும் உடம்புல, அவங்களுக்கு இந்த
3: கிரையோப்ரெசிபிடேட்டும் ஆகாது.
4: ஆமாம்,
3: நினைக்கிறேன் சொல்லுங்க.

0: வாட்ஸ்அப்பில், ஆனால் பேர் ஊரெலாம் எதுவும் சொல்லலை, கேள்வி மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அளவு இருக்கணும், அதாவது ஆண்களுக்கு எவ்வளோ ஹெச்பி இருக்கணும், பெண்களுக்கு என்ன அளவுன்னு கேட்குறாங்க. அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ ரத்தத்தை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கல்ல பிளட் பேங்கில், அதுக்கு எதுவும் கால அளவு இருக்கா, எவ்வளோ நாள் அதை சேமித்து வைக்கலாம்னு கேட்குறாங்க.
1: சரி, ரெண்டுமே மிக அருமையான கேள்வி.
2: அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50% மேலே பெண்கள் குழந்தைகள்லாம் ரத்த சோகையால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க எப்படி ரத்த தானம் பண்ணலாமா, இவங்க எப்படி அவங்கள ரத்த சோகை இல்லை அவங்க வந்து இல்லை அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள்.
1: நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்போம், ரத்த தானம் செய்வதற்கு குறைந்தபட்ச ரத்த அளவு, அதாவது ஹீமோக்ளோபின் அளவு வந்து 12.5 கிராமுக்கு மேலே இருக்கணும்னு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 கிராம்ல இருந்து 15 கிராம் வரைக்குமே நார்மல், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு 11 கிராம் இருந்தாலே நார்மல் தான், ஆனால் அவங்க பிளட் டொனேட் பண்ண முடியுமானா முடியாது. ஆண்களுக்கு வந்து 12 கிராம்ல இருந்து 18 கிராம் வரைக்கும் நார்மலாக ஹீமோக்ளோபின் லெவல். ஸோ ஆண்கள் வந்து 99% வந்து எல்லாருமே ஃபிட்டாக இருப்பாங்க, பெண்கள் வந்து இந்த ஒரு காரணத்தினால வந்து ரிஜெக்ட் ஆவாங்க.
2: பெண்கள் ஃபிட்டாக இல்லைன்னு சொல்லக்கூடாது,
1: ஃபிட்டாக இல்லைன்னு கிடையாது. ஆமாம், 11 கிராம் இருந்தாலே நார்மல் தான் அவங்களுக்கு. ஆனால் இந்த 11 எப்படி பண்ணுறாக்கிறதுனா, இரும்பு சத்து அதிகம் இருக்க சாப்பாடு சாப்பிட்ணும், உடம்புலேருந்து இரும்பு சத்து குறையிறத நம்ம வந்து வெளியில் போட தடுக்கணும். ஸோ ரெண்டு இது இருக்குது. ஸோ இரும்பு சத்து அதிகம் இருக்க சாப்பாடு உங்களுக்கே தெரியும், கீரை வகைகள் டெய்லியுமே வந்து நம்ம சேர்த்துக்கணும், பச்சை காய்கறிகள் நிறையா சாப்பிட்ணும். அடுத்து வந்து கொட்டை வகைகள், மெயினாக வந்து பாதாம், வால்நட், இதிலெல்லாம் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. உலர் திராட்சையில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான்வெஜினேரியனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான்வெஜ் டெய்லியுமே வந்து சேர்த்துக்கும் போது உங்களுக்கு இரும்பு சத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் ஆகிரும். இப்போ உள்ளே வர்றதை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், அடுத்து வெளியேறதை எப்படி தடுக்கிறது. மெயினாக இரும்பு சத்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறதுக்கு முக்கியமான காரணம் குடல் புழுக்கள். ஸோ ரெகுலராக வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த குடல் புழுக்களை அழிக்கிறதுக்கு மாத்திரைகள் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா, குடல் புழுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சதுனால நமக்கு இரும்பு சத்து உடம்புல நிறையா சேர்ந்துடும்.
2: இப்போ எத்தனை வயசு வரைக்கும் இந்த குடல் புழு மாத்திரையெல்லாம் சாப்பிட்லாம்?
1: இது ரெகுலராக இப்போ ஸ்கூல்லேருந்தே ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்லேயே கொடுக்குறாங்க. நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 1st சாப்பிடுவேன், ஜூலை 1st சாப்பிடுவேன்னா கரெக்டாக அந்த தேதிகளில் நம்ம அந்த மாத்திரைகள் எடுக்கும்போது குடல் புழுக்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும்.
2: ரத்த சோகை இருக்கிறதுக்கு இந்த குடல் புழுவும் ஒரு காரணமாக இருக்கு, அது சாப்பிட்டுட்டு
1: இருக்கோம் ரத்தத்தை. ஆமாம், நம்மளோட சத்தெல்லாம் அதை எடுத்து அது நல்லா வளர்ந்துடும். நம்ம பார்த்தோன்னா என்ன தான் நான் எல்லாமே சாப்பிட்றேன் இருந்தாலும் நான் வீக்காக இருக்கேன்னா என்ன காரணம்னா இதனால் இருக்கலாம்.
2: அதனால அது ரொம்ப சரி பண்ணிக்கணும்.
1: இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் சில பேருக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும். அது என்னன்னு முன்னாடியே மருத்துவ ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
2: பொதுவாக வந்து 12.5 இருக்கணும் இல்லையா?
1: 12.5 இருந்தால் தான் பிளட் டொனேட் பண்ண முடியும்.
2: சரி, இப்போ அடுத்த க்வெஸ்சன் இருக்கா சொல்லுங்க.
0: பெரம்பலூர்ல இருந்து மணிப்புரி பாலன் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு 48 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட 50 தடவை வந்து இரத்த தானம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கேள்வி என்னென்னா, இப்போ பிளாஸ்மா மட்டும், வெள்ளையணுக்கள் மட்டும், அந்த மாதிரி தானம் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் ஏதாவது வசதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க.
1: கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டணுக்கள் மட்டும் வந்து,
2: உங்களோட பேர் ஒரு தடவை சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம்.
0: ஆமாம், பெரம்பலூர்லேருந்து மணிபுரி பாலன்.
2: பெரம்பலூர் மணிபுரி பாலன் வந்து ஒரு 50 தடவை கிட்டத்தட்ட பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார்.
1: நல்லா அருமையாக ரத்த தானம் பண்ணிருக்கீங்க. நீங்கள் 50 தடவை பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொரு 50 பேர்த்த மோட்டிவேட் பண்ணியும் பண்ண வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தானம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஹோல் பிளட் டொனேஷன், நார்மல் பிளட் டொனேஷன் பற்றி சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தட்டணுக்கள் தானம் பண்ணலாம், பிளாஸ்மா தானம் தனியாக பண்ணலாம், வெண்ணெயணுக்கள் தேவைப்படும் போது தனியாக வந்து நம்ம வந்து தானமாக பண்ணலாம். இந்த தட்டணுக்கள் தானம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, ஒரு தட்டணுக்களை மட்டும் பிரிச்செடுத்து மீதி செல்கள்லாம் வந்து டொனேட் பண்ணுற டோனருக்கு அவங்களுக்கே திரும்ப செலுத்துறதுக்கு மிஷின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து திருச்சியில் தாராளமாக பண்ணலாம், நிறையா இடத்துல வந்து அதுக்கு லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம், எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா வந்து தட்டணுக்கள் தானம் பண்ணிங்கன்னா 3 நாளுக்கு ஒரு தடவை தானம் பண்ணலாம், மாதத்துக்கு 2 முறை தானம் பண்ணலாம், ஸோ வருஷத்துக்கு 24 முறை தானம் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் வருஷத்துக்கு 4 தடவை டொனேட் பண்ணுறதுக்கு போல வருஷத்துக்கு 24 முறை டொனேட் பண்ணலாம். இது வந்து
2: அது தட்டணுக்கள் மட்டுமே.
1: ஆமாம், தட்டணுக்கள் யாருக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா டெங்கு பேஷண்ட்ஸ்க்கு பிளேட்லெட் கவுண்ட் குறையும், அதனால் ப்ளீடிங் ஆகும், அவங்களுக்கு இந்த தட்டணுக்கள் தேவைப்படும். மற்றபடி வருடம் ஃபுல்லாக யாருக்கு தேவைப்படும்னா, மெயினாக வந்து இன்றைக்கி புற்றுநோய் சிகிச்சை பெறுவர்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணுக்கள் கவுண்ட் குறையிறதுனால அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த தட்டணுக்கள் தானம் வந்து என்கரேஜ் பண்ணி பண்ண சொல்கிறோம்.
2: சரி, நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரத்த சோகை உள்ளவங்களுக்கு சொன்னீங்க, ரத்தம் அவங்க இன்னொருத்தங்க கேட்ட கேள்வி என்னென்னா, ரத்தத்தை

0: வந்து வங்கியில் சேமித்து வைக்கிறீங்க,
1: ஆமாம்,
0: அதை எப்படி எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் சேமித்து வைக்கலாம் அதை மாதிரி கேட்டாங்க. எப்படி சேமித்து வைப்பீங்க?
1: ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த தானம் பண்ணோன்னே நம்ம ரத்தத்தை பிரிச்சிடறோம். சிவப்பணுக்கள் தனியாக, தட்டணுக்கள் தனியாக, பிளாஸ்மா தனியாக பிரிச்சிடறோம். இந்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 2-6 டிகிரிக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம சேமித்து வைக்கணும். அதிகபட்சம் 42 நாள் வரைக்கும் நம்ம சேமித்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தட்டணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 20-24 டிகிரி இருக்கிற ஒரு அறையில் வந்து நம்ம சேமித்து வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா தட்டணுக்கள் வந்து 5 நாட்கள் தான் நம்மளால் சேமித்து வச்சு உபயோகப்படுத்த முடியும். பிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா -40 நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். அதோட லைஃப் ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
0: அந்த அளவில் வந்து உங்களுடைய அந்த ரத்த வங்கியில் எல்லா வசதியுமே?
1: ஆமாம் ஆமாம், இதெல்லாம் இருந்தால் தான் ரத்த வங்கிக்கு லைசன்ஸே கொடுப்பாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்ததுனா தான் ரத்தம் நம்ம சேகரிக்கிறதுக்கே லைசன்ஸே கொடுப்பாங்க.
0: சரி, இப்போ இணைப்பில் நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: மாணவில் பண்பலைக்கு சிறப்பு விருந்தினருக்கும் அம்மா அவர்களுக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: கண்தானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
2: நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் வந்து ரத்த தானம் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் உடல்நிலை குறைவினால அதை பண்ணல.
1: சரிங்க.
2: இப்ப ரத்தம் வந்து நம்ம நம்மளால முடியல, உடம்பு ஒத்துழைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருக்கு. இதை வந்து எப்படி நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதாவது தூக்கம், சாப்பாடு இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமா வச்சுட்டு நல்லா 3 மாசம் இருக்க ரத்த தானம் பண்ணணும்னா நம்ம என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை வச்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நிறைய பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். நன்றி. வணக்கம்.
1: கண்டிப்பாங்கய்யா. மெயினா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும். சத்தான உணவுகளை ரெகுலரா சாப்பிடணும். வேலையை தவறாமல் கரெக்டாக சாப்பிட்ணும். ஒர்க் ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேர் அதனால் வந்து உணவு பழக்கங்கள் வந்து மாறும். ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் இருக்கிறதுனால அதனாலையும் வந்து உடல் சீர்கேடாகும். 2வது விஷயம் தூக்கம். நல்ல தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மனநிலையே வராது, ரத்த தானம் பண்ணுற மனநிலையே வராது. எப்பொழுதும் டயர்டாக இருப்பீங்க. பிளட் டொனேட் பண்ணால் இன்னும் டயர்னஸ் ஜாஸ்தி இருக்கும். நல்ல தூக்கம் வேணும். 3வது விஷயம், நீங்கள் பிளட் டொனேட் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா வந்து உடம்பு வந்து அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ரத்த தானம் பண்ணுறேன், 3 உயிரை காப்பாற்றுறேன்னு நீங்கள் என்ன உங்களுக்கு எண்ணம் வரும்போதே மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிட்டு ரெகுலராக வந்து பிளட் டொனேட் பண்ணணுன்ற எண்ணம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ரெகுலராக வந்து இயர்லி ஒன்ஸு மாஸ்டரல் செக்அப் பண்ணிக்கோங்க. உடம்புல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் ஏர்லியராகவே எவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டறியணுமோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி.
0: கண்டிப்பாக. அதாவது ரத்த தானம் பண்ணுறவங்க வந்து முக்கியமாக அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதோட நல்ல தூக்கம், நல்ல உணவு பழக்கம் இது இருந்தால் தான் அவங்களால வந்து ரத்த தானம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அவங்களுடைய ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கள பார்த்துக்காம இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உடல்நிலையை பற்றி அவங்க அக்கறை செலுத்துறதில்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய மைண்டே வந்து ஒரு அலர்ட் கொடுத்துரும். நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கும்போது, ரத்த தானம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட உடல்நிலையை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி, இன்னொன்று இழந்த சக்தியை திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா அவங்களுக்கு தோணும். இப்போ நீங்கள் உங்கள் வங்கியில் வந்து ரத்த தானம் பண்ண வர்றவங்களுக்கு ஒரு யூனிட் பிளட் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், 350 ml எடுக்கிறீங்க இல்லை 450 ml எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறமா என்னென்ன கொடுப்பீங்க? அவங்க கொஞ்சம் நேரம் இருந்து தங்கிறதுக்கு, ஏன்னா பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, அவங்களும் வந்து டோனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது என்ன மாதிரிலாம் அந்த சர்வீஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள்.
1: இப்போ ரத்த தானம் பண்ண வரும்போது அவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா குறைந்தபட்சம் ஒரு 200-250 ml தண்ணி வந்து குடிக்க சொல்லிடுவோம்
0: முதல்லையே.
1: எதுக்காகனா அவங்க திரும்ப பிளட் டொனேட் பண்ணும்போது ஒரு 350 ml-450 ml பிளட் லாஸ் ஆக போகுது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா இது இமீடியட்டாக பிளட்ல வந்து கலந்துரும். கலக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ரத்த தானம் கொடுத்ததுக்கப்புறம் உண்டான அந்த சோர்வு வந்து இல்லாமல் இருக்கும். 2வது விஷயம், ரத்த தானம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம்னா பிளட் டொனேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக வந்து ஒரு ஜூஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த குளுக்கோஸ் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த மயக்கம், சோர்வு இந்த மாதிரியான தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து நான் ஜூஸ் குடிக்க மாட்டேன்வாங்க, நாங்கள் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். எதனாலனா இங்கே குடிக்க மாட்டேன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. போகிற வரையில் திடீர்னு தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரிஸ்காக ஆயிரும். அதனால் கண்டிப்பாக வந்து ஜூஸோ டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து கிளம்பணும். 3வது விஷயம், ரத்த தானம் பண்ண உடனே எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா பிளட் டொனேட் பண்ணி முடித்தோடனே உடனே
0: எந்திரிச்சிருவாங்க.
1: இது வந்து பேசிக் ஃபிசிக்ஸு. புயிர் பேசை எல்லாமே அதை நோக்கி தான் இழுக்கும். ஸோ நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ரத்த ஓட்டம் கால் நோக்கி தான் ஜாஸ்தி இருக்க முடியும். மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து புயிர் பேசையை எதிர்த்து போகணும். ஸோ அது குறையும் போது அவங்களுக்கு தலை சுத்தல் மயக்கம் வரலாம். ஸோ அதனால் ரத்த தானம் பண்ணிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படுத்துருங்கன்னு படுத்திருக்கும் போது அந்த

0: கிராவிட்டி வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ
1: ம்
0: பாடி அட்ஜஸ்ட் ஆயிரும், பிளட் ஃப்ளோ நார்மல் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு அந்த மயக்கம் தலை சுத்தல் வந்து வராமல் இருக்கும்.
1: கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மருத்துவர் இங்கே நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறு விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: எல்லாம்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு. நம்முடன் இணைந்திருக்கிறார் இரத்த வங்கியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவங்க. நிறைய விஷயங்கள் இரத்த தானம் பற்றியும், இரத்த தானம் கொடுக்கறதோட அவசியத்தை பற்றியும், நிறைய உயிர்களை காப்பாற்றுறதை பற்றியும் நிறையவே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இரத்த தானம் கொடுக்குறோம், நம்ம வந்து 2-3 உயிர்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா?
4: கண்டிப்பாக இரத்த தானம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் உங்களுக்கு ரத்த அந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுனால மாரடைப்பு இப்போ வரும் சதவீதம் வந்து 50% குறையுது. இது வந்து ஆராய்ச்சிகளில் ப்ரூவ் பண்ணது. ஸோ ரெகுலர் பிளட் டோனர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% அந்த ஹார்ட் அட்டாக் வர இன்சிடென்ஸ் கம்மியாகுது. ப்ளஸ் இந்த கேன்சர் இந்த மாதிரியான நோய்கள் வர தாக்கமும் வந்து குறையுது ரத்த தானம் பண்ணும்போது. மூன்றாவது விஷயம், ரத்த தானம் பண்ணும்போது நம்ம 3 உயிர்களை காப்பாற்றுறோம்னு நினைக்கும் போது நம்ம உடம்புல வந்து அந்த குட் ஹார்மோன்ஸ், அந்த செரட்டோனின்னு சொல்லுவாங்க, டோபமின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லா சுரக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து நல்ல எலிவேட்டட் மூடில் இருப்பீங்க, நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ரெஷர் இதெல்லாமே கண்ட்ரோல் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வந்து ரத்த தானம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணும்போது உங்கள் பாடி வந்து என்னென்னா அந்த மெட்டபாலிசம் வந்து ஆக்டிவ் ஆகுது. ஸோ நம்ம உடம்புலேருந்து செல்கள் குறையும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்ம உடம்புல செல்கள் உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரி வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவாக உற்பத்தி பண்ணும்போது உங்கள் செல்கள் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் ஞாபக சக்தி உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஞாபக சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. இதெல்லாம் வந்து ப்ரூவன் ஃபேக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரத்த தானம் பண்ணுறதுக்குள்ளான அட்வான்டேஜஸ்.
3: கண்டிப்பாக அந்த பிளட் டோனர்ஸ்க்கு, ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளவு பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஷென்பா சொல்லுங்கள்.
5: இனிய நற்காலை வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுகிறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து. பிளட்டை நம்ம டொனேட் பண்ணுறோம், அந்த பிளட் பேங்க்ல ரொம்ப

0: ரேரான பிளட் குரூப்ஸ்லேருந்து ஆட்களுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேரான பிளட் குரூப்ஸ் அப்படிங்கிறது என்ன? அது ஒன்றும் பொதுவாக இந்த பிளட் பேங்க்ல நம்ம பிளட்டை வாங்குறோம் இல்லையா, அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும், இதை பற்றியும் சொல்லுங்களேன்.
1: ஸோ ரத்த வகைகள் பற்றி பேசணுன்னா எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது வந்து ஒரு 8 ரத்த வகைகள் வந்து ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், அதே மாதிரி ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், இவ்வளோ தான் தெரியும். ரத்த வகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏபிஓன்றது ஒரு பிளட் குரூப் சிஸ்டம்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு சிஸ்டம். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அது வந்து ஆர்எச்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு பிளட் குரூப் சிஸ்டம். இந்த மாதிரி 48 வகையான பிளட் குரூப் சிஸ்டம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, மேற்கொண்டு இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் 2011 நான் படிக்க ஆரம்பித்த போது 30 வகையே தான் இருந்தது, இன்றைக்கி 48 வகையாக இருக்குது, ஃப்யூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இத்தனை இது இருக்குது, இதில் காமனாக உங்களுக்கு இது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், பாம்பே பிளட் குரூப்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரேரான பிளட் குரூப்பு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 டோனர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. ஸோ யாருக்காவது பாம்பே பிளட் குரூப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 30 டோனரில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து எடுத்து தான் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம வேற எந்த ரத்த வகையை கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு வந்து ஏற்றுக்காது, ரியாக்ஷன் ஆகும். ஸோ அவங்களுக்கு பாம்பே பிளட் குரூப் பாம்பே பிளட் குரூப் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்தியன் ஒரு பிளட் குரூப் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ கேள்வி, ஆமாம், வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறவங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சு. பாம்பே பிளட் குரூப் ஏன் பேர் வந்துச்சுன்னா பாம்பேல தான் மெயினாக அங்கே கண்டுபிடிச்சது. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் இந்த பிளட் குரூப் சிஸ்டம் இருக்கவங்க இருக்காங்க, அதனால பாம்பேன்னு பேர் வச்சிருந்தாங்க.
2: அது என்ன சார், உணவு பழக்கத்தினாலயா? எப்படி?
1: இல்லை, உணவு பழக்கம் இல்லை, இது வந்து செலக்டிவ் ப்ரீடிங்னால வந்து வர்றது. ஸோ இது வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு மலேரியாலாம் ஜாஸ்தி இருக்கவும் அங்கே வந்து இந்த டஃபி பிளட் குரூப் சிஸ்டம்னு ஒன்று காமனாக இருக்கும். ஸோ இந்த டஃபி ஆன்டிஜன் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோய் தாக்குதல் ஜாஸ்தி இருக்குங்கும் போது அவங்கெல்லாம் இறக்க ஆரம்பித்தாங்க, அந்த இல்லாதவங்கெல்லாம் வந்து பிழைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இனப்பெருக்கம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட் குரூப் சிஸ்டம் வந்து அங்கே டாமினண்ட்டாக வந்து வந்தது ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்டல் எஃபெக்ட் இருக்குது, கிளைமேட்டிக் எஃபெக்ட் இருக்குது, இந்த மாதிரியான எஃபெக்ட்னால இத்தனை பிளட் குரூப் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து உருவாகுது, மேற்கொண்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க.
2: தமிழ்நாட்டிலேயே வந்து 25-30 பேர் தான் டோனர் இருக்காங்க அப்படிங்கும் போது இன்னும் எவ்வளவு பேர் நமக்கு வந்து வரணும் இல்லையா, முன் வரணும். அவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணாதான் நிறைய
1: நம்ம காக்க முடியும். இன்னும் 10 பிளட் குரூப் சிஸ்டமும் அரிதான வகையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி லைஃப் சேவிங்காக சில பேருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளட் குரூப் சிஸ்டம் பின்னு ஒரு பிளட் குரூப் சிஸ்டம் அந்த பிளட்டு தான் தேவைப்பட்டது. அவங்களுக்கு வந்து பிளட்டு வந்து எங்கன்னா சண்டிகர்லேருந்து எடுத்து இமிடியேட்டாக ஃப்ளைட்டில் கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது நம்மளால். ஸோ நிறைய பேர் தானம் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி என்னென்ன பிளட் குரூப்லாம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா ஒவ்வொரு பிளட் பேங்க்லேயும் இந்த ரேர் பிளட் குரூப் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும். ஸோ வித்தியாசமான பிளட் குரூப்போட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களோட காண்டாக்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ரெகுலராக வந்து நம்ம டச்சில் இருந்துகிட்டே இருந்தோம்னா அவங்க ரத்தம் என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு வந்து நம்ம அவங்களை கூப்பிட்டு நம்ம எடுத்து கொடுக்க முடியும்.
2: கண்டிப்பாக ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க.
1: இரண்டாவது கேள்வி அதுலேயே அவங்க கேட்டிருந்தாங்க, இது மாதிரி ரத்த தானம் பிளட்டு வந்து பிளட் பேங்க்ல வாங்க போகும்போது நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிக்வஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, இது மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பிளட் குரூப்பு, இது மாதிரி ரெட் செல் வேணும் பிளேட்லெட் வேணுன்ற தகவல் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பேஷண்ட்டோட யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்து வாங்கிப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வாங்கும்போது அவங்க எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், மெடிக்கல் டேர்ம்ஸ் புரியும். பேஷண்ட் அட்டண்டாக என்ன பண்ணலன்னா உங்கள் பேஷண்ட்டுக்கு தான் அந்த பிளட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கான்றது அந்த சீட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சீட்டில் உங்கள் பேஷண்ட் பேர் மென்ஷன் பண்ணியிருக்கா, அவங்களோட பிளட் குரூப் மென்ஷன் பண்ணியிருக்கா, கொடுக்குற யூனிட் நம்பர் வந்து எந்த டேட்டில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் வந்து அந்த யூனிட் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ எக்ஸ்பைரி ஆன பிளட்டை வாங்கக்கூடாது. ஸோ அந்த டேட்டை செக் பண்ணி வாங்கணும். அந்த பிளட்டில் எல்லா ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கான்னு போட்டிருப்பாங்க, அதையும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேஷண்ட் அட்டண்டராக நீங்கள் போய் பிளட் வாங்கினா இதெல்லாம் செக் பண்ணி பிளட்டு குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி உங்களால் வாங்க முடியும்.
2: சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த கேள்வி.
3: அடுத்து ஆந்திர மாநிலம் கர்னூல்ல இருந்து சுகுமார் கேட்டிருக்காங்க, அதாவது இப்ப சுகர் இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணலாமா? அப்படி அவங்க பண்ணும்போது அந்த ரத்தத்தை யார் வந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கும் அந்த நோய் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க வந்து பிளட் கொடுக்குறாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொன்னு என்னன்னா, இவங்க பல தடவை ரத்த தானம் வந்து நான் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு முடியாத காலத்துல நான் எனக்கு ரத்தம் வேணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து பிளட் பேங்க் அணுகும் போது எனக்கு ஏதாவது முன்னுரிமை சலுகைகள் கொடுப்பாங்களா, ஏன் அப்ப கட்டணம் வசூலிக்கப்படுது அப்படின்னு கேக்குறாங்க.
2: நல்லதா,
1: ஐயா ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஸோ முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வந்துடும், ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க.
3: அதாவது சுகர் இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணலாமா?
2: இப்போ சுகர் வந்து

0: நியூஸ்ல ஒரு
1: ஆமாம்
0: லெவல்ல பரவலாக வந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான்.
1: ஆமாம்
0: சுகரும் பிபியும் எல்லாருமே இருக்கு, 40 வயசு ஆயிடுச்சுனால எல்லாருக்குமே
1: ஆமாம்,
0: வருதுன்றாங்க.
1: அது மெயினாக நம்ம லைஃப் ஸ்டைல் டிபெண்ட். இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறவங்க போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த உணவு பழக்கங்களும் மாறுதுங்கும் போது சுகர் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க கொடுக்கலாம்னா தாராளமாக கொடுக்கலாம், சுகர் கண்ட்ரோலில் இருக்குன்னா தாராளமாக கொடுக்கலாம். சுகருக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கீங்க, மாத்திரைகள் சாப்பிட்ருக்கீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். சுகருக்கு நீங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துருக்கீங்கன்னா கொடுக்கக்கூடாது. ஸோ மாத்திரைகள் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா தாராளமாக ரத்த தானம் கொடுக்கலாம். சுகர் வந்து எப்படின்னா ஒருத்தர் தானம் பண்ணுறது மூலமாக ரத்தம் மூலமாக பரவுற வியாதி கிடையாது, சரிங்களா? அது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு போகும். ஸோ அது வந்து ரத்தம் மூலமாக பரவாது. இரண்டாவது விஷயம், ப்ரெஷர் இருக்கவங்க கொடுக்கலாமா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபிசிக்ஸு. ஸோ ஒரு பலூனில் வந்து நீங்கள் தண்ணி நிறையா பிடிக்கிறீங்க, ஸோ வால்யூம் ஜாஸ்தி ஆகுது, அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது, அப்போ பலூன் வெடிச்சிடும். இதே அந்த தண்ணியை கொட்டிட்டீங்கன்னா வால்யூம் குறையுது, ப்ரெஷர் குறையும், ஸோ பலூன் வெடிக்காது. ரத்த தானம் பண்ணும்போது உங்கள் பிளட் வால்யூம் குறையுது, ஸோ வால்யூம் குறைஞ்சுன்னா ப்ரெஷர் குறைய போகுது. ஸோ ப்ரெஷர் இருக்கவங்களும் தாராளமாக கொடுக்கலாம், ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ எவ்வளோ இருக்கலாம்னா வந்து கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 140-180 வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கவங்க அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு கண்ட்ரோலாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக ரத்த தானம் பண்ணலாம்.
0: ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னீங்க. அடுத்ததா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணுமே நீங்க.
1: ஆமா, ரெண்டாவது கேள்வி
0: அவங்க வந்து என்னன்னா பிளட் டொனேட் பண்ணிட்டே இருக்காங்க, நான் பண்றதுனால மற்ற உயிர்களுக்கு வந்து ஒரு நன்மையா இருக்கு, ஆனா எனக்கு என்ன நன்மை, நான் வந்து எனக்கு முடியாதப்போ எனக்கு ஏதாவது சலுகைகள்லாம் தருவாங்களா அப்படின்ற மாதிரி.
1: ஸோ நம்ம நாட்டோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 140 கோடியை தாண்டி போயிட்டுருக்குறோம். நம்ம நாட்டோட ரத்த தேவை பார்த்தீங்கன்னா 1%, இந்த இதில் 1% ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணாங்களே நம்ம நாட்டோட ரத்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆயிரும். ஆனால் சேட் சுச்சுவேஷன் என்னென்னா 100ல் 1 கூட ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுறது இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு வந்து 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் யூனிட்டுகள் வந்து வருஷத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படுது, அதனால் அத்தனை உயிர்களும் நம்ம இழக்கிறோம். ஸோ ரெகுலராக அந்த 1% பிளட் டொனேட் பண்ணியிருந்தாலே எல்லா பிளட் பேங்க்லேயும் ஸ்டாக் வந்து எனஃபாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மூன்றாவது பார்ட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க, ரத்தம் வாங்கும் போது வந்து பிளட்டு வந்து காசு கொடுத்து வாங்குறோன்றது. என்னென்னா வந்து ரத்தத்துக்கு காசு கிடையாது, அதை வந்து ஒழித்து 1998 வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன் சுப்ரீம் கோர்ட்லேருந்து போட்டாங்க, ரத்தம் விற்பனைக்கு அல்ல. ஸோ ஆனால் பிளட் பேங்க் ரன் ஆகணும்னா பேசிக் எக்ஸ்பென்சஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பிளட் பேங்க்ஸில் பிளட் வாங்கினீங்கன்னா பிளட்டுக்கு எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க. இதே வெளியில் இருக்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்குள்ளே ரன் ஆகிற பிளட் பேங்க்கில் நீங்கள் பிளட் வாங்கினீங்கன்னா அந்த டெஸ்டிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணும். அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்க்கு சம்பளம், அந்த இடத்துக்கு உண்டான வாடகை, அப்புறம் அந்த இபி கரண்ட் பில்லு, அந்த பிளட் பேக்கு, அப்புறம் நம்ம பண்ணுற டெஸ்ட்டுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் ரெக்கவர் பண்ண கவர்மெண்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்கள் நாக்கோன்னு ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுலேயே வந்து ப்ரைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே சார்ஜ் பண்ணுறாங்களான்றதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
0: ரொம்ப அழகான பதில் சொன்னீங்க. அடுத்தது
2: நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு, நமக்கான நேரம் தான் ரொம்ப குறைவா இருக்கு. திருநெல்வேலி பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி கேட்டிருக்காங்க, இப்ப அரிதான ரத்த வகை பத்தி சொன்னீங்க, இப்ப அந்த அரிதான ரத்த வகை இருக்கிற ஒருத்தருக்கு இப்போ ரத்த புற்றுநோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி நம்ம வந்து பிளட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும், அப்ப அது ரேர் பிளட் குரூப் அப்படிங்கிறப்ப அது வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க.
1: வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி
0: கம்மி
1: ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்குதான் வந்து என்ன பண்ணோம்னா எல்லா பிளட் பேங்க்லையும் வந்து இந்த வந்து நம்ம வந்து இந்த ரேர் பிளட் டோனர் ரெஜிஸ்ட்ரின் மெயின்டைன் பண்ணுறோம், ப்ளஸ் நேஷனல் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரேர் டோனர் ரெஜிஸ்ட்ரின் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, இவங்களுக்கு ரெகுலராக தேவைப்படும், நம்ம ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணோன்னா எந்தெந்த ஊரில் எங்கெங்கே டோனர் அவைலபிளாக இருக்காங்கன்ற லிஸ்ட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, நம்ம அவங்கள கோஆர்டினேட் பண்ணி 3 மாதத்துக்கு 1 தடையோ 4 மாதத்துக்கு 1 தடையோ அவங்ககிட்ட வந்து பிளட் எடுத்து நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
0: சரி, இப்போது ரொம்ப அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போது ரத்தம் கொடுக்கணும் அப்படின்றவங்க முன்வரணும், அவங்களா முன்வரணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ பிளட் குரூப்ஸ் பற்றி சொல்லும்போது சில பேர் வந்து நெகட்டிவ் குரூப்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓ நெகட்டிவ் அல்ல ஏபி நெகட்டிவ் இந்த மாதிரி உள்ளவங்களாம் அவங்கள வந்து அடிக்கடி அவங்க கொடுக்க வராங்களா, எப்படி அதை பற்றி சொல்லுங்க.
1: அது என்னென்னா நம்ம கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்குது, என்னென்னா நான் ஓ நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப்பு கேட்டால் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, அடிபட்டு வராங்க, அவங்க ஓ நெகட்டிவ் பிளட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. நான் கூப்பிடும்போது அந்த டோனர் அவைலபிளாக இருக்கணும் முதல் விஷயம், அவங்க வேறு ஏதாவது வேலையில் ஹெல்டப் ஆயிருந்தாங்கன்னா வர முடியாது. ரெண்டாவது விஷயம், அவங்க வர்ற நேரம், அவங்க ஆஃபீஸில் சொல்லிவிட்டு வர்ற நேரம், அதுக்கப்புறம் நான் வாங்குற பிளட்டை டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான நேரம், குறைந்தபட்சம் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலேருந்து 6 மணி நேரமாக ஆகும் நான் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, பிரித்து கொடுக்கறதுக்கு. இவ்வளோ நேரம் அந்த உயிரை பிடிச்சி வைக்க முடியுமானா நிறையா நேரங்களில் பிடிச்சி வைக்க முடியாது. ஸோ அதனால் ரேர் பிளட் குரூப் இருக்கவங்களும் ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுவாங்க.

0: பண்ணாங்கன்னா அந்த பிளட் வந்து ரெகுலராக பிளட்டில் பிளட் பேங்கில் ஸ்டாக் இருந்ததுன்னா ஒருத்தங்க அடிபட்டு வராங்க ஓ நெகட்டிவ் எமர்ஜென்சியாக கொடுக்கணும்னா 5 நிமிஷத்தில் நம்ம பிளட் கொடுத்து அந்த உயிரை காப்பாற்ற முடியும். நிறைய பேருக்கு என்ன புரிதல்னா வந்து பிளட்டு கொடுத்தா நான் வீக் ஆயிடுவேன்னு. உங்கள் உடம்புல டெய்லியுமே லட்சக்கணக்கான இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, லட்சக்கணக்கான இரத்த அணுக்கள் செத்துக்கிட்டே இருக்குது. அந்த சாக போகிற இரத்த அணுக்களில் ஒரு பகுதியை நீங்கள் டொனேட் பண்ணி நீங்கள் 3 உயிரை காப்பாற்றுறீங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ரெகுலராக 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணிங்கன்னா அந்த ரேர்ன்ற வார்த்தையே அடிபட்டு போயிடும். அங்கே வந்து எல்லா பிளட் குரூப்பும் எல்லா பிளட் பேங்க்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த உயிராக இருந்தாலும் நம்மளால் காப்பாற்ற முடியும்.
1: இப்போ இணைப்பில் நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம். கும்பவனம் ஜெயா விவேகானந்தன்.
1: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் ஐயா. இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோம்ல, டாக்டர் பரிந்துருப்பார்ல பிளட் டெஸ்ட்னு சொல்லிட்டு.
0: ஆமாம்மா.
2: அப்போ வந்து அவங்க எவ்வளோ எடுக்கணும், அந்த சிரிஞ்சோட கெப்பாசிட்டி எவ்வளோ, எவ்வளோ எடுக்கணும், அந்த சிரிஞ்சில் அவங்க எவ்வளோ ரத்தம் எடுக்கணும், அது எத்தனை மில்லி எடுக்கணும். ஆனா ஒரு ஒரு தரம் போகும்போதும் ஒரு சிரிஞ்சு ஃபுல்லா எடுக்கிறாங்க. முந்தா நாள் கூட போயிருக்கும் போது அப்படிதான் எடுத்தாங்க. அது எனக்கு எவ்வளவு எடுக்கணும், அது சரியா தவறங்கிறது நீங்க சொல்லுங்க.
0: இல்லம்மா, இது என்னன்னா டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் மாறுபடும். நம்ம ரத்த தானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரத்த தானத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தானம் பண்றது வந்து 350 மில்லி 450 மில்லின்னு சொல்றோம். மற்றபடி ரத்தம் டெஸ்ட் பண்றதுக்கு எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து 1 மில்லியும் எடுக்கலாம், 2 மில்லியும் எடுக்கலாம், 10 மில்லியும் எடுக்கலாம். எத்தனை டெஸ்ட் எடுக்க போறாங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து பிளட் வந்து எடுப்பாங்க. சரிங்களா.
1: கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன் கேட்ட கேள்வியோட இப்போ ஒரு சிறு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே வசந்த் அழைப்போடு.

0: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள், உதிரம், உயிரின் உன்னதம் அப்படின்றத பற்றி டாக்டர் பிரபாகரன் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, நீங்கள் வந்து திருச்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்தவொடனே சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படித்ததெல்லாம் பிஷப் பீப்பர் காலேஜில் தான், ஐலாப்பேட்டை தான் என்னோடய சொந்த ஊர்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து இந்த ரத்த வங்கி வச்சுருக்கிறதுனால நீங்கள் என்ன படித்தீங்க? சண்டிகர் பற்றியும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த பீன்ற ஒரு வகை ரத்த குரூப் பற்றி சொன்னீங்க. அப்போ அந்த அதை பற்றிலாம் சொல்லுங்களேன் சார்.
1: சரிங்க மேடம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி தான், ஐலாப்பேட்டை தான் என் சொந்த கிராமம். ஸோ ஐலாப்பேட்டையிலேருந்து தான் வந்தேன். திருச்சி தெப்பக்குளம் பிஷப் பீப்பர் ஹைஸ்கூலில் தான் முடித்தேன், 11th 12th முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரியில் தான் வந்து நான் எம்பிபிஎஸ் முடித்தேன். பிஜி படிக்கிறதுக்கு எம்டி டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் சொல்லி ஒரு கோர்ஸ் படித்தேன், அது வந்து பிஜி சண்டிகரில் படித்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து சீக்கியர்கள் ஜாஸ்தி இருப்பாங்க. அவங்களோட எண்ணம் மோட்டம் வந்து என்னென்னா, அனைத்து விதமான தானம் பண்ணுறவன் தான் சீக்கியன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அதனாலே என்ன ஆகும்னா, நாங்கள் வந்து நான் படித்த பிளட் பேங்க் வந்து சவுத் ஏஷியாலே லார்ஜஸ்ட் பிளட் பேங்க் பை வால்யூம் ஆஃப் கலெக்ஷன். வருடத்துக்கு வந்து 100,000 யூனிட் கலெக்ட் பண்ணுவோம் அந்த பிளட் பேங்க்கில் மட்டும். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் 100 பேர் வந்து ரத்த தானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 18 வயசு முடிகிற பர்த்டேவே வந்து எல்லோரும் எங்கே செலிப்ரேட் பண்ணோன்னா பார்ட்டி ஹால்லேயோ எங்கேயும் கிடையாது, பிளட் பேங்கில் தான் நடக்கும். ஸோ சண்டிகர் ஃபுல்லாகவே 18 வயசு முடிகிற குழந்தைங்க ரெகுலராக பிளட் டொனேட் பண்ண வந்துடுவாங்க, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மா ரத்த தானம் பண்ணுறதை பார்த்து பார்த்து வளரும் போது அவங்களுக்கும் அந்த எண்ண ஓட்டம் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ அவ்வளோ பிளட்டு கலெக்ட் பண்ணும்போது அங்கே நிறைய வகையான ரத்த வகைகள் வந்து நாங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிப்போம். அது வந்து பெரிய ஆராய்ச்சி நிலையம் அங்கே வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து எங்ககிட்ட அந்த டோனர் ரெஜிஸ்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருப்போம். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் சிஸ்டம் இருக்கவங்க யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, என்ன வயசாகுது, கடைசி எப்போ கொடுத்தாங்கன்ற ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் அங்கேருந்து எங்களால் வந்து இந்தியா ஃபுல்லாக எப்போ வேணாலும் நம்ம வந்து பிளட்டு அந்த ரேர் குரூப் கேட்கும் போது இமீடியட்டாக எங்களால் கொடுக்க முடியும்.
0: இப்போ உங்களுக்கு அது நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி அவங்களை காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ தூரம் சீக்கிரமாக அவங்கள்ட்டேந்து ரத்தத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள்.
1: இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு ரேர் பிளட் குரூப் இருக்குது கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச ரத்த வங்கியிலேருந்து ரிக்வஸ்ட் வந்து இமீடியட்டாக வந்து நம்ம நேஷனல் போர்ட்டல்லே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அனைத்து ரத்த வங்கியும் இன்றைக்கி வந்து எல்லாமே லிங்க்டாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் எங்கள் டாக்டர்ஸ் அசோசியேஷன்லேயும் வந்து ரிக்வஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்தவொடனே எந்த ஊரில் அந்த பிளட் இருக்கோ இமீடியட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாம்பே பிளட் வேணும்னு நான் அந்த ரிக்வஸ்ட் போட்டேன்னா சென்னையில் இருந்தால் சென்னையில் இருக்க டாக்டர் உடனே வந்து எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு ரிக்வஸ்ட்டு சாம்பிள்லாம் கொடுத்து அங்கே டெஸ்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வர டைம் தான். ஸோ குறைந்தபட்சம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயே நம்ம வந்து பிளட்டை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். சண்டிகர்லேருந்து 2.5-3 மணி நேரத்துலேயே வந்து நம்மளால் கேரளா வரைக்கும் நம்மளால் பிளட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து

0: புரிதமாக நம்மளால் ரத்த வகைகளை அரேஞ்ச் பண்ண முடியும்.
1: இப்போ வந்து அரிதான நோய்கள் இருக்கிறவங்க, அதாவது ஹெச்ஐவி, அதுக்கப்புறம் இப்போ மஞ்சக்காமாலை வந்தவங்கள்லாம்
0: ஆமாம்
1: வந்து கொடுக்கவே கூடாது இல்லையா?
0: ஆமாம் கண்டிப்பாக.
1: இப்போ அது வந்து எப்படி நீங்கள் பிளட் டொனேட் பண்ண வந்தானா, அதில் சப்போஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லுவீங்களா அவங்கள்ட்ட?
0: கண்டிப்பாக. என்னென்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 5 வியாதிக்கு வந்து மேண்டேட்ரியாக டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, சிஃபிலிஸ் அண்ட் மலேரியா. இந்த 5 வியாதி வந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நோட்டிஃபை பண்ணணும், அந்த ரத்த தானம் பண்ண டோனரையும் கூப்பிட்டு திரும்ப டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம போட்ட டெஸ்ட்டில் தப்பா இல்லை உண்மையிலுமே டோனர்கிட்ட ப்ராப்ளம் வாங்க திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோனர் கவுன்சிலிங் பண்ணுவோம். ஸோ இப்போ ஹெச்ஐவி இருக்குன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான மருந்து மாத்திரை எடுக்க சொல்லி ஃபாலோ பண்ணிக்குவோம். மஞ்சக்காமலை இருக்குன்னா ஒரு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட்டை ரெஃபர் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவோம். இந்த நோய்கள் இருக்கவங்க ஏன் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னா இந்த நோய்கள் வந்து ரத்தம் மூலமாக பரவும். ஸோ ஆண்டாண்டு காலம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து இந்த நோய் வந்து பரவுக்கு வாய்ப்பு இருக்கனால வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து ரத்த தானம் பண்ணக்கூடாது.
1: இன்னொரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன்.
2: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ். அந்த பிளட் பேங்க்ல ஸ்டோர் பண்றீங்க இல்லையா, அதுக்கு ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எத்தனை நாட்கள் மாதங்கள், அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லவும். நன்றி வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
0: நன்றிங்க. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ரத்த அணுக்களை வந்து நம்ம பிரிச்சிருவோம். சிவப்பு அணுக்களை வந்து 42 நாள் வரைக்கும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். தட்டணுக்களை வந்து 5 நாட்கள் தான், டொனேட் பண்ணதுலேருந்து 5 நாட்களுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். பிளாஸ்மா வந்து 1 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக இப்போ உதிரம் கொடுக்கணும், அதாவது உயிரை காக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க எப்படியெல்லாம் அவங்க முன் வரணும், என்ன மாதிரி இந்த விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
0: நான் முன்னாடியே சொன்னதான் என்னென்னா வந்து நம்ம வந்து இந்த பிளட் டொனேட் பண்ணணுன்ற எண்ணத்தை வந்து நம்ம 18 வயசில் விதைக்கிறத விட ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்தே அப்போலேருந்தே நம்ம வந்து அவங்க விதைச்சிட்டு வந்தோன்னா அவங்க 18 வயசு ஆனோன்னா ரத்த தானம் பண்ணணுன்ற எண்ணம் வேணும். அதுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகமும் சரி எங்களை மாதிரியான ஆட்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்குறோம். அவேர்னஸ் ரேலி கண்டக்ட் பண்ணுறோம், மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறோம். இது தவிர வந்து ஸ்கூல்ஸில் வந்து பிளட் குரூப்பிங் கேம்ப் இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க பிளட் குரூப் கண்டறிஞ்சு சொல்கிறோம். ரெகுலராக மோட்டிவேஷனல் இது வந்து பண்ணுறோம். இது மட்டும் பத்தாது, ஃபேமிலியும் ரொம்ப முக்கியம். ஒரு பையன் கொடுக்க போகிறோன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அதுக்கு வந்து வில்லிங்னஸோட அவங்க வந்து சரிப்பா நீ தானம் பண்ணு, நீ வந்து உயிரை காப்பாற்ற போகிறன்னு நல்லெண்ணத்தோடு இருக்கணும். நிறைய இடத்துல என்ன நடக்குன்னா என் பிள்ளையே வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறான் அவன்கிட்ட வந்து ரத்தம் எடுக்கிறீங்கன்னு சண்டை தான் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெஸ்ட் பண்ணிவிட்டு 100% ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் பிளட் பேங்க்கில் பிளட் எடுப்பாங்க. ஸோ அதை வந்து பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், காலேஜஸும் என்கரேஜ் பண்ணணும், ஒர்க் பிளேஸஸும் என்கரேஜ் பண்ணணும்.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகான செய்தி சொன்னீங்க. உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உரையாடின உங்களுக்கு நிலையத்தின் சார்பில், நேயர்களின் சார்பில் நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம்.
3: உதிரம் கொடுப்பது தானம் மட்டுமில்ல, அது இன்னொரு உயிருக்கு நாம எழுதுற ஒரு புதிய அத்தியாயம். இதுவரைக்கும் வசந்த அழைப்புல ரத்த வங்கியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ் பிரபாகரன் அவர்கள் பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. உடன் உரையாடியவர் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள்.

0: மீண்டும் காலை 10 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தடய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் விரைவான நீதியை வழங்குவதாக எடுத்துரைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கட்சியின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மத்திய அரசு, மாநில அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலைப்பாட்டில் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாநிலங்கள் பாதிக்காத வகையில் தொகுதி மறுவரையறை அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24வது நிட்ஸோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. இங்கு 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. நவீன நிட்டிங் எந்திரங்கள், ஃபியூசிங், ரோட்டரி சப்ளிமேஷன், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்ப்ராய்டரி எந்திரங்கள், எலாஸ்டிக் உற்பத்தி எந்திரங்கள், லேபிள் ஒட்டும் எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியில் திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: சென்னையில் நேற்று காலமான பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் பெசன்ட் நகரில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. தேனாம்பேட்டையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு 11,300 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 2 பேர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று அரையிறுதியில் இந்தியாவின் தக்னேஸ்வர் சுரேஷ் ஸ்பெயினின் ரோஜர் பாஸ்கல் ஃபியோராவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: நேர்களே, வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் வந்து உதிரம், உயிரின் உன்னதம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் மருத்துவர் சொன்னாங்க. மருத்துவருடைய தொலைபேசி எண்கள் நாங்கள் கொடுத்துட்றோம். பிளட் பேங்க்கோட நம்பர் சொல்லுங்கள் சார்.
1: 9360945671 9360945674.
0: இந்த எண்களில் நீங்கள் அந்த பிளட் பேங்க்கை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய இரத்த வகை உடனடியாக கிடைக்கும். உயிரை காப்பாற்றின ஒரு ஒரு புண்ணியமும் உங்களை வந்து சேரும்.

நம்மளால இன்னைக்கு மாற்ற முடியாது, நாளை என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் முழுமையா இப்ப தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மனநிலையோட நாளை தொடங்க போறோம் அப்படிங்கறத மட்டும் நம்மளால தேர்ந்தெடுத்து இயக்க முடியும். உயர்ந்த எண்ணத்தோடவும் மன நிறைவோடவும் இந்த நாளை தொடங்கலாம். திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை

கிருஷ்ணராபள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம கேட்டுட்டு இருக்கிறது போடு ஆட்டம் போடு.

ஒரு ஊரில் 5 வருஷத்துக்கு மேலே நம்ம தங்கியிருந்தாலே போதும், அந்த ஊரை நமக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா நகரணுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்ருப்போம். அது மட்டும் இல்லைங்க, எப்போல்லாம் அடுத்தவங்களை பார்க்க வாய்ப்பு கிடைக்குதோ, இப்போ விருந்தாளி வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, பேச்சுவார்த்தைக்கு நம்ம ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதோடு நிற்காமல், எங்கள் ஊரில் இத்தனை சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு விருந்தாளிக்கு எந்தெந்த இடம்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இடத்த பட்டியல் எடுத்துகிட்டு போய் நம்ம சொல்லிகிட்ருப்போம். இப்படி நாம போகாமலேயே சென்னையை பத்தி மற்றவர்கள் சொன்னதை கேட்டு நமக்கு சென்னையை ஒரு வகையா பிடிச்சிருக்கலாம். இல்ல நாம போயிருந்தாலும் சரி, மற்றவங்க போயிருந்தாலும் சரி, சென்னைக்கு போனா இந்த இடத்துக்கு நிச்சயமா போகணும்பா அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கலாம். எதுக்கு இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு 12:10 மங்கையர் உலகத்துல நான் ரசித்த சென்னை அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் உங்களுடைய சென்னை தொடர்பான நினைவுகளையும் அனுபவங்களையும், இல்லைன்னா நீங்க இது வரைக்கும் சென்னைக்கு போனதே இல்லைன்னா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போக விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் பட்டியலையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம். மங்கையர் உலகம் தோழிகளை வரவேற்கும் 12:10 நம்ம திருச்சி FM Rainbow 102.1.

தரிசி வானொலியின் முதல் அலைவரிசையை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு நண்பகல் 12:10 காத்திருக்கு சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சி வெறும் இசை நிகழ்ச்சியா மட்டும் இல்லாம தலைமுறைகள் கடந்து வந்த ஒரு இசை மரபை நேர்ல கேட்டு ரசித்த நேயர்களுக்கான வாய்ப்பா அமைய போகுது. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில CM சிவஞானவதி அவர்கள் பாடியிருக்கிற பன்னிசை பாடல்கள் இடம்பெறும். சங்கீத சாரல் 12:10 நம்ம திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல.

0: இருந்த உற்சாகத்தை நமக்குன்னு அள்ளி கொடுத்தது போடு ஆட்டம் போடு. இதுவரை முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் நேயர்களும் நம்மோடு இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி.
1: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 இனி 2026 BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியிலிருந்து தினசரி முக்கிய நிகழ்வுகளை இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் கேட்டு வரலாம்.

0: लेकिन पदक का रंग बदलने के लिए भी उतने ही उत्सुक। प्रोड्यूसर शाहनवाज खान और एडिटर वंदना के साथ इंदिरा गांधी स्टेडियम से मोहम्मद शाहिद आजमी की खास रिपोर्ट लिए आकाशवाणी के लिए मैं दर्पण टिकिया।
1: शोर मचा ले ओ दिल्ली जब शक्ल हवा में उछले यहाँ, शोर मचा ले ओ दिल्ली जब शक्ल हवा में उछले यहाँ।
2: உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியிலிருந்து முக்கிய நிகழ்வுகள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 10:41 கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இனிமே நாம இருபட பாடுகளை கேட்டு ரசிக்க தயாராகலாம். ஆசை திரைப்படத்துல இருந்து தேவா இசையில் அமைஞ்ச பாடல்களை தான் இன்னைக்கு இப்போ கேட்க போறோம். வைரமுத்தோட வரிகளை கே சித்ரா, பி உன்னிகிருஷ்ணன் குரல்கள்ல முதல் பாடல் இதோ.

0: உற்சாகத்தின் அலை ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாடல்களை கேட்டு இருக்கோம். இப்போ வாலியோட வரிகள்ல பி உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குரல்கள்ல பாடலிதோ.

ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:54 ஆயாச்சு. இனி என்ன அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில தாமரையோட வரிகளை கேட்கலாம். கார்த்திக் எம்சிஜெஸ் குரல்கள்ல

எஃப்எம் ரெயின்போ 101.1ல் இருபட பாடல்களை இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம். இனி கர்நாடக சங்கீதத்தையும் திரை இசையையும் இணைக்கிற ஒரு இனிமையான பாலமா நம்ம மனசு நெறிக்க காத்திருக்கு சரிகமா ரசிகமா. நேரம் காலை

0: பதினோரு மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு புதுடெல்லியில் வரும் 5ஆம் தேதி தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்குகிறார். கல்வி வளர்ச்சி மாணவர் முன்னேற்றத்திற்கான சிறப்பான நடவடிக்கைகளுக்காக தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் உட்பட பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 26 ஆசிரியர்கள் 22 ஆசிரியைகளுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவதன் மூலம் பெருநகரங்கள் தொடங்கி கடைக்கோடி கிராமங்கள் இடையேயான பொருளாதார வளர்ச்சி மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றார். நாட்டின் வர்த்தக எளிமையாக்கல் நடவடிக்கைகளால் நடப்பாண்டு 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான 29 அந்நிய நேரடி முதலீடு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், வாகன போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் மகாமகா திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் தஞ்சையில் இன்று நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இத்திருவிழாவில் நாடு முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2027ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் வரும் 27ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்குமாறு எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஹஜ் 2027 புனித பயணம் மேற்கொள்ள உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹஜ் பயணிகளுக்கு சேவையாற்ற மாநில ஹஜ் ஆய்வாளராக பணியாற்ற மயிலாடுதுறையிலிருந்து தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், துணை ராணுவ படையினர், தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் நிரந்தர ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம். இணைய வழியில் விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 27ஆம் தேதி கடைசி நாளாகும். தகுதியுடையவர்கள் உரிய காலத்திற்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் சரிகம ரசிகம. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
8: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
9: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
10: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
11: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள சரிகம ரசிகம நிகழ்ச்சியில.
13: வணக்கம் அன்பு நேயர்களே. சும்மா கல கல கல கலன்னு பாருங்க, மாதவ்ஜி, முருகானந்தம், நம்ம ஸ்ரீனிவாஸ்ஜி எல்லாம் என்னவோ மும்மரமா அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு ராக விளக்கம் சொல்ல தான் வந்திருக்கிறாங்க. வாங்க வாங்க, போய் அவங்கள தொந்தரவு பண்ணலாம்.
14: நாங்க மட்டும் இல்ல, எங்களோட சித்ராமாவும் இருக்காங்களே.
13: உங்களை தொந்தரவு பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல?
15: ஆமா, அப்படி ஒரு தொந்தரவு இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பணம் கொடுக்க கூடிய ஒரு ராகத்தை நம்ம இன்னைக்கு எடுப்போம். ஒரு பணக்கார ராகத்தை எடுப்போம்.
13: பணக்கார ராகமா?
15: ஆமா.
13: என்ன ராகம்?

0: ஓ, ஒரு குடும்பமும் இருக்கும். அதுக்கு பேர் கல்யாணி குடும்பம், கல்யாணி குடும்பம்னு பேர். அந்த ஒரு கல்யாணி ராக குடும்பத்தில் எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எல்லாருமே ரிச்சாக இருப்பான்னு சொல்ல முடியாது.
1: ஆமாம்.
0: அதில் கொஞ்சம் பேர் சாதாரணமாக இருப்பா, கொஞ்சம் பேர் அவளுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப பணக்காரலாக இருப்பா. அப்படி சொல்கிற வகையில் அது ஒன்றும் இல்லைங்க. ஹிந்தியில் அமீரன்னு பணக்காரான்னு,
1: ஓஹோ
0: கரீபன்னு ஏழைகள்னு அர்த்தம்.
1: ஓஹோ
0: இது வந்து அமீர் கல்யாணியாக இருக்கு, அதனால சொன்னேன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. எல்லாமே நமக்கு சமந்தான், ராகம் எல்லாம்.
2: நல்ல வேலை பணக்கார கல்யாணி மட்டும் இருக்கு, கரீப் கல்யாணி இல்லையே.
0: கரீப் கல்யாணி இல்ல,
2: அதனால தப்பிச்சோம் நம்ம.
0: ஆமா,
1: ராகங்கள் என்னைக்குமே கரீப் ஆகாதுப்பா.
0: ஆமா,
3: எப்படி இருந்தாலும் கல்யாணி ராகத்தை ஒட்டி மீறாம இருக்கணும் அமீர்.
0: ஆமா, கல்யாணி ராகம் மீறாத ஒரு கல்யாணி ராகம் அமீர் கல்யாணி தான்.
1: இதுக்காக தான் முருகானந்தம் எங்கன்னு எல்லாரும் கேட்டாங்கன்னு சொன்னோம்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. நான் என்ன சொன்னேன், அவரை நம்ம கண்ணுக்குள்ளேயே நம்ம வந்து அவரை வச்சுப்போம், அவரை வந்து நழுவ விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க கேட்க மாட்டேங்கிற இல்லைங்க யாரும்.
2: என்ன சரிகமா ரசிகமாங்கிறது ஒரு தொடர்கதையான ப்ரோக்ராம் இது, எப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும், இங்கேவே நிக்காதுன்னு தோணுது எனக்கு.
0: ஆமா, அதனால இப்போ நம்ம வந்து கண்ணுல என்ன உண்டோ அதுதான் உண்டு.
3: இப்ப நீ என்ன சொல்ல வர, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, பாட்டை சீக்கிரம் போடுங்கறியா?
2: ஆமா ஆமா,
0: இப்படி தொடர் கதையெல்லாம் அடிச்சுட்டே இருந்தா அப்புறம் எப்போ பாட்டு பாடுறத?
2: என்ன பாட்டு போட சொல்றேன்னா, அவள் ஒரு தொடர் கதையில

0: தெரியும். என்ன அருமையான கருத்து செறிவான ஒரு பாடல் தெரியுமா அது?
1: ஆமா
0: ஆமா, இது என்ன அமீர் கல்யாணியில பணக்கார கல்யாணியில தான் இருக்குதுங்கிறீங்க.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா ஒரு மீறாத கல்யாணி, அமீர் கல்யாணி அப்படி என்னது இது? நான் தெலுங்குல பாடி போடுறேனே. கள்ளலோ உன்னதேதோ கண்ணுலகே தெலுசு, கள்ளலோ உன்னதேதோ கண்ணுலகே தெலுசு, ராளலோ உன்ன நீரு கண்ணுலகெலா தெலுசு.
0: அதேதான் வருது இல்ல?
1: ஆமா, கற்கள்ல இருக்கிற தண்ணி கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்றா?
0: அதான் கற்கள் தான் இதுல வந்து கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியும்.
1: அப்படி அப்படி,
0: என்ன அழகானப்பா.
2: இப்ப நீங்க பண்ணது இன்னும் கொஞ்சம் சுதியை கம்மி பண்ணீங்கன்னா கண்டசாலம் மாதிரி இருக்குமே.
1: ஆமா, கண் அப்படி கஞ்சாலம் பண்ற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கு. அவள் ஒரு தொடர் கதை அப்படிங்கிற படம்.
0: இந்த பாட்டு அமீர் கல்யாணியில இருக்குதுதான்.
1: அமீர் கல்யாணியில இருக்கு.
3: எம்எஸ் விஸ்வநாதன் இசையில, கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரியில ஒரு நாதஸ்வர குரல், எஸ் ஜானகி அம்மா பாட, எஸ் ஜானகி அம்மா பாடிய இந்த பாட்டை நம்ம நேயர்களோட கேட்போமே,
1: நம்ம காதால கேட்போம்.

0: இந்த ஹமீர் கல்யாணி ராகம், ஹமீர் கல்யாணிங்கிறது கண்டிப்பா ஒரு இந்துஸ்தானி ராகம்தான்.
1: ஓஹோ,
0: அதாவது கல்யாண் தாட், அதாவது இந்துஸ்தானி பத்தியில யமன் கல்யாண், இந்த ரெண்டுமே ஒரே ராகம்தான், பேர்கள் தான் வேற. அதனுடைய தாட்டனால அதனுடைய அது வந்து தாய் ராகம் அர்த்தம். தாட்டுக்கு அந்த யமன் அந்த கல்யாண் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்து அழகாக ஜனிச்சதுதான் இந்த அமீர் கல்யாணி ராகம். அதாவது எல்லா சுத்தஸ்வரமும் எல்லா தீவிரஸ்வரமும் கொண்ட ராகம் இது. தீவிரஸ்வரம்னா பிரதிமத்துக்கு சொல்லலாம்,
1: சரி,
0: பெரிய நிஷாதத்துக்கு சொல்லலாம், பெரிய காக்கு சொல்லலாம். அதே மாதிரி ரீ மூணு, மூணாவது ரீ இந்த ராகத்துல வராது, பட் வந்து மூணாவது ரீ வரும்போது அது தீவிர ரிஷபம் அப்படின்னு சொல்றது உண்டு. அது வந்து இந்துஸ்தானி பத்தி. அது இப்போ நம்ம அமீர் கல்யாணியோட ஆரோகண அவரோகண பார்ப்போம்.

0: ரெண்டு விதமான மத்தியமும் பாடுறீங்க.
1: ஆமா, ரெண்டு விதமான மத்தியமும் அவரோகணல அது நம்ம காட்ட முடியறது. ஆரோகணல ரெண்டு மூணு ஸ்வரம் மிஸ் ஆகிறது, வெறும் பிரதி மத்தியமும் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம பிரஸ்தாரம் எல்லாம் பண்ணும்போது அந்த கீர்த்தனைகள் எல்லாம் இருக்கு, அதுல வரும்போது ரீகாமா எல்லாம் வரும், கல்யாணி மாதிரியே வரும். ஆனா அந்த சில விசேஷ பிரயோகங்கள் பிடிச்சி பாடும்போது வாசிக்கும் போது இது அமீர் கல்யாணி தான் அப்படின்னு ஒரு நிர்தார ஆதாரபூர்வகமா சொல்ற மாதிரி அந்த பிரயோகங்கள்ல இந்த ராகத்துல இருக்கு.
2: இந்த ராகத்துல நிறைய பக்தி பாடல் மட்டும்தான் பாட முடியுமா, இல்ல எப்படி வேணா பாடலாமா ஜி?
1: இந்த ராகம் கொஞ்சம் உருக்கமா இருக்கிறதுனால பக்தி பாடலும் வச்சுப்போம், அதாவது ஒரு கனவு காதல் கீதங்கள் கூட பாடி நின்றுலாம்.
2: ஆமா, அதாவது இப்ப காதலன் வந்து காதலிய வர்ணிக்கிறார்.
1: ஆமா,
2: அப்படி ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ராகத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல. அதாவது கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் மிதக்கும் கனவாணி, கையில் ஏந்தியும் கணக்குவில்லையே, நுரையால் செய்த சிலையாணி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
3: ஓ, இந்த பாட்டை சொல்றியா நீ? அதாவது ரட்சகன் படத்து

0: அதே பாட்டு தான்,
1: அதே பாட்டு. இதுல இந்த பாட்டு சொல்லும் போது என்னன்னா, அந்த கிட்டார்ல அந்த மிஸ்ர சாப்பு தாளத்தை அப்படி எடுத்து கொடுக்கறாம எடுத்து கொடுத்துதான் அந்த பாட்டே வருது இல்லையா.
2: நீங்க சொல்ற பாடல் வரிகள் இதெல்லாம் பார்த்தா
0: இன்னொன்னு சொல்றேன், மிஸ்ர சாப்பு தாளத்துல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு.
2: அதை பாக்குறதுன்னா சொன்னா

0: மாதிரி வருதே.
1: ஆமா, இதே பாட்டு தாங்க.
0: அமீர் கல்யாணியா அது?
1: அமீர் கல்யாணில அழகாக, அதாவது ஏஆர் ரஹ்மான் ஐயா ஒரு வித்தியாசமா ஒரு காற்றோரமா போடுற மாதிரி சில பாடல்ல இசை அமைச்சிருப்பார்.
0: ஒரு தென்றல் காற்று மாதிரி,
1: தென்றல் காற்று மாதிரி போடுற மாதிரி, அந்த மாதிரி வகையில உள்ள ஒரு திரை இசை கானம் தான் இது.
2: கிட்டார் வச்சு ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. பழைய பாட்டுகள்லாம் அந்த ட்ரிபிள் காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மாதிரி வரும். ஒரு ஒண்ணுமே இசையே இருக்காது, பாடும் போது அந்த ட்ரிபிள் காங்க மட்டும் வாசியா போதும், மடமட மடந்து எல்லா பாட்டும் பாடிலாம், ஃபுல் பாட்டும் பாடிலாம். அந்த மாதிரி தான் இந்த பாட்டு வந்து கிட்டார் மட்டும் வச்சுட்டு மிஸ்ர சாப்பு தாளத்துல அதுலயே ரித்தம் போட்டு பிரதமாதமா அவர் இசையமைச்சிருக்காரு.
0: மிஸ்ர சாப்பு தாளத்தோட பாடல்கள் ரொம்ப அபூர்வம் இல்லையா சினிமா பாட்டுல?
1: கண்டிப்பா.
3: அதுவும் இது வந்து பேஸ் கிட்டார்னு சொல்றோம் இல்லையா?
1: ஆமா,
3: அதாவது இது ரொம்ப கீழே பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிட்டார். அதுலதான் அந்த பீட்டை காமிச்சிட்டே வராங்க, அந்த மிஸ்ர சாப்பு தாளத்தை காமிச்சிட்டே வராங்க இல்லையா.
1: அழகான வைரமுத்து ஐயா வரிகளில் ஏஆர் ரஹ்மான் ஐயா இசை அமைத்த சீனிவாசன் என்கிற பாடகர் பாடிய இந்த கனவா இல்லை காற்றா, ரக்ஷகனங்கிற படத்திலிருந்து இந்த பாட்டு நம்ம வந்து நேர்களோட ரக்ஷகமாக கேட்போம்.
0: அமீர் கல்யாணியை நினச்சிக்கிட்டே.
1: ஆமாம்.

0: இந்த ஹமீர் கல்யாணி ராகம் நம்ம கர்நாடக இசையில நல்லாவே மும்மூர்த்திகள் இசை மும்மூர்த்திகள் நல்லா கையாண்டிருக்காங்க.
1: ஓஹோ,
0: தியாகராஜர் மானமூலே ஏத இப்படி அழகாக அவர் பாடியிருக்கார். முத்துசாமி தீட்சித்ரையா பரிமள ரங்கநாதம் பஜேஹம் வீரனுதா புரஹர நந்தனா இப்படி ஒரு மூணு கீர்த்தனை அவர் பிரமாதமாக, அதில் ஹமீரு தேவா அப்படின்னு ஹமீரு அப்படின்னு ராகம் அதில் வர மாதிரி முத்ரை வர மாதிரி ஹமீரு தேவா அப்படின்னு அந்த வரிகள் வர மாதிரி பண்ணியிருப்பார் அந்த கீர்த்தனையில் வீரனுத்தால. ஆக சுப்பராய சாஸ்திரி வெங்கட சைல விஹாரே அப்படி என்கிற திருப்பதி பெருமாள் புகழ் சூட்டுற ஒரு கீர்த்தனை அவர் பண்ணியிருக்கார். ஊத்துக்காடையா இயற்றிய நாதமுரளி கானலோல அந்த பாடலும் இந்த ராகத்துல தான் இருக்கு,
1: ஹமீர் கல்யாணில.
0: ஹமீர் கல்யாணில இருக்கு. இப்படி நம்ம நிறைய தோண்டிண்டே போனா நிறைய கிடைக்குமே, கிடைக்கும் போல இருக்கு.
2: இவ்வளவு பண்ணியும் நிமிஷத்துல ஒரு ஆள் மாத்திரா இருப்பாருங்க.

0: இருங்க
1: அப்படி.
0: இருங்க இருங்க இருங்க இருங்க, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது அமீர் கல்யாணி பத்தி.
1: ஐயோ என்ன, இவங்க விடவே மாட்டாங்க போல இருக்கே.
0: அப்படியே மாத்திடுறீங்களே, ஒரு 20 நிமிஷத்துல நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள இப்படி மாத்தினீங்க.
2: நான் வந்து 2 நிமிஷமா அமீர் கல்யாணி கீர்த்தனைகள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கேன்.
1: என்ன பிரயோஜனம்?
2: 2 செகண்ட்ல மாத்தி போட்டாரு பாருங்க காப்பி ராகத்துக்கு.
3: அவர் ஒண்ணும் இல்ல, அவரு அப்பப்போ கொஞ்சம் தடுமாறுவாரு. ஏன்னா
2: இப்ப பாட்டுல வந்து
3: பாட்டு பேரு தலைப்பா வந்துருது. சிலது பாத்தீங்கன்னா தலைப்பு வந்து பாட்டா வந்துருது, அதனால அவர் கொஞ்சம் அப்படி தடுமாறுவா.
2: ஏன்னா இப்ப நிறைய வந்து பழைய பாடல்கள் நடுவுல வந்த பாடல்கள் எல்லாம் தலைப்பா வச்சுடுறாங்க. அதை பார்த்தா நமக்கு அதை பாட தோன்றது.
1: அதுக்குள்ள அவசரப்பட்டு
3: அதனால பாட்டா பாடுறாரு.
0: இந்த கண்ணோடு காண்பது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி எல்லாம் பாடப்படாது, புரிஞ்சுதா?
1: அது வந்து படம் பேரு.
0: ஓ,
1: இவரு இவ்வளோ சுப்பிர சாஸ்திரி தீட்சிதர் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனங்களை? ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க, கலைக்குமார்னு. யாரோ ஒருத்தங்க ஏமாந்துருக்காங்க போல இருக்கு. என்ன வரின்னா, 20 வயது வரை பெற்றோரின் வசம் இருந்தேன், 20 நிமிஷத்துல நான் உன் வசம் ஆகிவிட்டேனா? இப்படி ஏமாந்து யாராச்சும் போவாங்களா?
0: இல்ல, அருமையான கருத்து. இப்ப நீங்க சொல்றது, இன்னைக்கு பேப்பரை திறந்தோம் அப்படின்னா செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா யோசிக்காம தடால்னு கண்டதும் காதல் அப்படின்னு பெண்களோ சின்ன பிள்ளைகளோ இளைஞர்கள்லாம் இப்படி போறது ரொம்ப அருமையான. நீங்க சொன்ன வரிகள் உண்மைக்குமே அண்டர்லைன் பண்ண வேண்டிய வரிகள் ஸ்ரீனிவாசன். ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தை தான் இந்த பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஏன்னா 20 வருஷம் நம்மளை என்னெல்லாம் ஒரு கனவுகளோட நம்ம அம்மா வளர்ப்பாங்க. நமக்கு ஏத்த மாதிரி அவங்க நமக்கு மாப்பிள்ள பார்த்து தரமாட்டாங்களா? நமக்கு ஏத்த மாதிரி அவங்களை செய்ய மாட்டாங்களா? அந்த பையனுக்குமே இருக்கட்டுமே, நமக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணை பார்க்க மாட்டாங்களா? அவங்களோட கலந்து பேசி நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு இன்றைய காலத்துல இளைஞர்கள் யாருமே நினைக்கிறது இல்லங்கிறது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம் இது.
2: ஆமா, இப்போ அந்த பட தலைப்பு கூட அதே தான் சொல்றது மெசேஜ். கண்ணோட காண்பதெல்லாம், கண்ணோட காண்பதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மை நினைக்க வேண்டாம். என்ன உண்மையோ என்ன உண்டோ அதுதான், அந்த நல்ல வழியில தான் போகணும் அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு நம்ம மெசேஜ் கொடுக்க முடியும்.
0: நிச்சயமா, இதுல என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, பெற்றோர்களும் பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணணும், அவங்களோட உட்காந்து பேசணும். அன்னைக்கு என்னன்னா நடந்ததுன்னு அவங்கள்ட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மனம் திறந்து பேசும்போது அவங்க நண்பர்களா ஆயிடுறாங்க பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் நண்பர்களா பாவிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிச்சயமா நம்ம வந்து தவிர்த்திடலாம் அப்படிங்கிறது. அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பெற்றோர்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்க இப்ப வந்து சொல்றதென்னோ அழகா சொன்னீங்க.

0: விட்டேன். இந்த பாட்டு அஜி சொல்றீங்க?
1: கண்டிப்பா அதே பாட்டு தான். நம்ம என்னன்னா, நம்ம 20 வயதும் நம்ம அமீர் கல்யாணியோட இருப்போம், 20 நிமிஷத்திலையும் நம்ம அமீர் கல்யாணியோடயே இருப்போம். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது.
0: தொடர் பயணம் அமீர் கல்யாணியோட.
1: அமீர் கல்யாணியோட தான் தேவா இசையில, கலைக்குமார் வரிகள்ல, ஹரி ஹரன் அண்டு நாகஸ்வர குரல், ஜானகி அம்மா குரல்ல இந்த பாட்டு அலையில பாய்கிறத பாருங்க.
2: நேயர்களும் 102.1 இருப்பாங்க.
3: தேவா அவர்களோட இசையை அமைப்புல இந்த பாட்டு இப்ப நம்ம கேட்டு மகிழ்வோம்.
1: கேட்டுடுவோம்.

0: உங்கள் மனம் சரிகம ரசிகம நிகழ்ச்சியிலே இருக்கும்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய சரிகம ரசிகம நிகழ்ச்சியில் இன்று அமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்தோம். இந்நிகழ்ச்சியின் நண்பர்தாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: சரி
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி ஸ்டம்ப்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி இனிமையான திரை இசை பாடல்கள்.

0: நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

0: நேயர்களே, நமதர்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சி தோழிகள் கிட்ட நீங்க ரசித்த சென்னையை பத்தி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது. சென்னைக்கு நம்ம போயிருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. 4 பேர் அங்க தங்கியிருக்காங்க, அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஊரை நம்ம பெருமையா தானே சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல இந்த இடம் இருக்கு, அங்க இடம் இருக்கு, இங்கெல்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையை அவங்க நிச்சயமா தூண்டி விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு நாள் நீங்க சென்னைக்கு போனீங்க அப்படின்னா அங்க எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்க சுத்தி பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு தோழிகள் இன்னைக்கு மங்கை உலகத்தில் பகிர்ந்துக்கலாம். 4-3-1 இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 இந்த எண்ணையும் அறிமுகமாக காத்திருக்கிற தோழிகள் 240-102-1 இந்த எண்ணையும் தொட்டு வர தயாராகலாம். நேரம் நண்பகல் 12 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். 57வது சர்வதேச திரைப்பட விழாவில் உலகம் முழுவதிலுமிருந்து படைப்பாளிகளை பங்கேற்க செய்வதன் மூலம் நாட்டின் படைப்பாற்றல்

பொருளாதாரம் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இவ்விழாவின் முன்னேற்பாட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளம் திறமையாளர்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் அனுபவமிக்கவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் இவ்விழா ஒரு தளமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா ஆசிரியை திருமதி ஜே அமுதா ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல் முறைகள், மாணவர் நலனில் அக்கறை ஆகியவற்றிற்காக வழங்கப்பட்டுள்ள இந்த உயரிய அங்கீகாரம் ஆசிரியர்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு சிறுபான்மையின நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். மதுரை சின்ன செட்டிக்குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெறுகிறது. இதில் மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 8 முதல் பட்டப்படிப்பு வரை படித்த ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் உரத்தூரில் 5,000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம்
1: ஒற்றாடல் 59 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 4வது குறட்பா.

0: சோற்று.
1: அரசன் செயல்களை செய்பவர்கள் அரசனுக்கு உரிய சுற்றத்தினர். அரசனை விரும்பாத பகைவர் என்று சொல்லப்படும் அனைவரையும் ஆராய்வதே ஒற்றரின் கடமை.

0: போற்று குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நாலாம் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கூட நல்ல இருட்டா கருகும்னு இருக்கிற ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டா கொஞ்சமா பதறும், லைட்டா உதறும்ல. நாளா நைட்டு கூட லைட்டு போட்டுதான்ப்பா தூங்குவேன், எனக்கெல்லாம் வெளிச்சம் மட்டும்தான் பிடிக்கும், இருட்ட பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னா வெளிச்சமும் அளவுக்கு மீறினா பிரச்சனை தானாங்க. அட வெளிச்சத்துக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல இரவு வந்தா மக்கள் வானத்தை பார்த்தாங்க, நிலவ ரசிச்சாங்க, நட்சத்திரங்களே எண்ணினாங்க. இப்போ இரவு வந்தா நட்சத்திரம் எங்க இருக்குன்னே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒளி மாசு, அதாவது லைட் பொல்யூஷன். இரவு நேரத்துல தேவையற்ற அளவுக்கு தேவையற்ற இடத்துல தேவையற்ற நேரத்துல செயற்கை வெளிச்சம் இருக்கிறது. தெரு விளக்குகள், கட்டிடங்கள்ல லைட்டு, விளம்பர எல்இடி திரைகள், அலங்கார விளக்குகள், வாகன விளக்குகள்னு பல இடங்கள்ல இருந்து வரக்கூடிய அதிகப்படியான செயற்கை வெளிச்சம் இரவோட இயற்கையான இருளையே மாத்துதுங்க. நம்ம பூமிக்கு பகல் எவ்வளவு முக்கியமோ இரவும் அவ்வளவு முக்கியங்க. லைட் பொல்யூஷன் என்ன?

0: அவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு கேட்டா, உலகத்துல வாழக்கூடிய பல உயிரினங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க. பாவமிக்க கடலாமை குட்டிகள் முட்டையிலிருந்து வெளியே வந்ததும் நிலா வெளிச்சத்தை பார்த்து கடலை நோக்கி போகணும்னு போறப்ப, நம்ம ஊர் சாலையில் இருக்கக்கூடிய தெருவிளக்குகளை பார்த்து அட அங்கதான் கடலை இருக்கு போல அப்படின்னு நேரா அங்க போயிருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு டீ கடன். என்னடா இது, கடல் தண்ணி சூடா இருக்குன்னு பார்த்தா டீ தூள் வாசனை வருதுன்னு கடலாமைகள் கண்ணீர் விடுதுங்க. பகல்ல தூங்கிட்டு இரவு நேரத்துல வேட்டையாட வேண்டிய ஆந்தைகள் 2 மணிக்கு மேலையும் எதுக்கு அந்த போர்டு லைட்டு, நாங்க நிம்மதியா நைட் ஷிப்ட் டியூட்டியை பார்க்க வேண்டாமா அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்குங்களாம்.
1: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: அறிவியல் ரீதியா பார்த்தா நம்ம உடலுக்குள்ள சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இயற்கையான உயிரியல் கடிகாரம் இருக்குது. இது 24 மணி நேர சுழற்சியில தூக்கம், விழிப்பு, உடல் வெப்பநிலை, ஹார்மோன் செயல்பாடுகள்னு பல செயல்களை ஒழுங்குபடுத்த உதவுதுங்க. ஆனா இரவு நேரத்திலயும் அதிகப்படியான செயற்கை வெளிச்சம் இந்த இயற்கையான இரவு சிக்னல்களை குழப்ப கூடுமாங்க. இரவு வானத்தை பாக்குறோம்னா நட்சத்திரங்கள் குறைவா தெரியறதுக்கு காரணம் நகரங்கள்ல இருக்கக்கூடிய செயற்கை வெளிச்சம் வளிமண்டலத்துல சிதறி வானத்தின் பின்னணி பிரகாசமாக்கப்படுதான். இதுதான் பொதுவாகவே ஸ்கை க்ளோ அப்படின்னு சொல்றாங்களாம். இரவு நேரங்கள்ல இடம்பெயரக்கூடிய பல பறவைகள் வானத்துல உள்ள இயற்கையான ஒளி சுடர்களையும் சுற்றுச்சூழல் சிக்னல்களையும் பயன்படுத்துது. அதிகமான செயற்கை வெளிச்சம் அதோட வழி செலுத்தல்களை குழப்ப கூடுமாங்க. சரி, இப்ப நாம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையில்லாத விளக்குகளை அணைத்து வைக்கலாங்க. வெளிச்சம் வானத்தை நோக்கி வீணா செல்லாம தேவையான இடத்தை மட்டும் ஒளிர செய்யும் வகையில விளக்குகளை அமைக்கலாம். ஒளி இருக்கட்டும், அளவோட இருக்கட்டும், இரவு இருக்கட்டும், இருளோட இருக்கட்டும், நட்சத்திரம் மின்னட்டும், நகர விளக்கு குறையட்டும். ஏன்னா இயற்கை நமக்கு பகலையும் கொடுத்திருக்கு, இரவையும் கொடுத்திருக்குங்க. ஒளியை மதிப்போம், இருளை ரசிப்போம், இயற்கையை நேசிப்போம். இனி உலகம் இனிய உலகமாகட்டும்.

0: வார நாட்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய வேகத்தை கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு நாம கடத்த நினைக்கிற வாரத்தோட இறுதி நாட்கள்ல அடுத்த வாரத்துக்கு தேவையானதை செஞ்சு வச்சு வெளியே போறது, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, இப்படி பல விஷயங்களை செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த நாள்ல நம்ம மனசு லேசாக்கா நம்ம கூட பயணிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி துணை வரக்கூடிய நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நமக்கான நிகழ்ச்சிகளா இன்னைக்கு இனிமே என்னென்ன காத்திருக்குன்னு இப்ப நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மங்கையர் உலகம் இன்னைக்கு நான் ரசித்த சென்னை அப்படின்னு தோழிகளோட மனசுல இருக்கிற சென்னையோட பிம்பத்தை பத்தி கேட்க தயாரா இருக்கு. 12:40 தமிழ்ல செய்திகள், 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவத்தை நமக்கு தர காத்திருக்கு பாப் கார்னர். 1 மதுரை கீதங்கள் தாங்கி வரும் மடல் வழி விருப்பகானங்களை. 1:45 மாநில செய்திகள், 2 மிட் டே நியூஸ், 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்னைக்கு மருத்துவ குணம் கொண்ட வாழை ரகங்கள் குறித்த நேர்முகத்தில் நம்மோட பங்கேற்க வராங்க திருச்சிராப்பள்ளி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனிவர் MS சரஸ்வதி அவர்கள். பிற்பகல் 2:30 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாக வலம் வரக்கூடிய மணிமலர்ல பல்சுவை நிகழ்ச்சியும் தொடர்ந்து கதை என்னும் தேவதை பகுதியும் இடம்பெறும். பிற்பகல் 3 இசை தூரல்ல நினையலாம். 4 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 4:30 வண்ணக்கோலங்கள். 5 பொன் மாலையோட அழக ரசிக்கலாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கைகோர்த்து. 6 செய்யலாம் 6:00. 6:30 மாநில செய்திகள். 7:00 சயின்ஸ் பீடியா தகவல் பெட்டகமா வலம் வரும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர் உலகத்துல இன்னைக்கு விவசாயத்துல ஊடுபயிர் சாகுபடியோடு கோழி வளர்ப்பையும் இணைச்சா ஒரே நேரத்துல இருந்து கூடுதல் வருமானம் பெற முடியும். விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் இணைக்கக்கூடிய முறையால குடும்பத்துடைய பொருளாதாரம் மேம்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால ஊடுபயிர் கூட கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்துல பங்கேற்று தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வராங்க தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யூ திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம் அசோலா ஊறுகாய்ப்புல் பத்தின உரையாடலும் இடம்பெறும். உழவர் உலகம் 7:25. 8:00 இரவு இசை இனிமை இதம் சேர்க்கும். 9:00 நியூஸ் அட் 9. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சிகளை நமக்காக தேடி கொண்டு வந்திருக்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்தே இருப்போம். நேரம் 12:10.
1: அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன்.
2: இப்படி தொடங்கி
3: ஒரு சனம் தூங்கிருச்சே.
2: இப்படி நிறைவடையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தொடரும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: இன்னைக்கு மெட்ராஸ் தினம். நம்ம தலைநகரம் வளர்ந்து வரக்கூடிய, மக்கள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஆனா பாருங்களேன், நாம என்னதான் மதுரை மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும், சென்னை மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஊரை பத்தி சொன்னாலும், இந்தந்த ஊர்களுக்கான தனித்துவமான பல விஷயங்கள் அப்படியே மாறாம இருக்கதான் செய்யுது. சென்னையும் அதே மாதிரிதான் நமக்கு மனசுல இடம் பிடிச்ச ஒரு இடமா இருந்துகிட்டே இருக்கு. அப்படி நீங்க சென்னைக்கு போயிருந்தாலும் சரி, இல்ல சென்னைக்கு போகாம இருந்தாலும் சரி, சென்னைய பத்தின எத்தனை விஷயங்கள் உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பகிர்ந்துக்கலாம். 4-3-1 இந்த முன்னிணைப்பினோட 240-6-102-1 இந்த எண்ண பழக்கமான வழக்கமான தோழிகள் தொட்டு வரலாம். 240-102-1 இந்த எண் அறிமுகமாக காத்திருக்கிற தோழிகளை வரவேற்கிறதுக்கு காத்திருக்கு. இப்போ இணைப்புல வரக்கூடிய தோழி யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
5: சென்னையில
4: வேலை செய்யறவங்களா காலையில அவசரமா வேலைக்கு போவாங்கல்ல?
5: எனக்கு
4: இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்பா, அதனாலே நான் திரும்ப திரும்ப அப்படி போடுங்க. இருக்கறதுலயே பெரிய பீச் நாங்க வச்சிருக்கோம், அத சிப்பி சொல்லாம விட முடியும். என்னென்னலாம் பண்ணுவீங்க அங்க போனா?
5: அங்க போனா கடல் தண்ணில உட்கார்ந்திருப்போம் ஜாலியா.
4: அப்புறம் அந்த கிளிஞ்செல்லாம் எடுக்கிறது, மண்ணு வீடு கட்டுறது, குழி தோண்டி காலை உள்ள வைக்கிறது, யாரோட கை காலை
5: கடலுக்குள்ள நின்னுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தூரம் வந்து அலை அடிச்சுட்டு போயிடுச்சு.
4: ஆனா முக்கியமான விஷயம் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரொம்ப கடல் அலை சீற்றம் இருக்கக்கூடிய நேரத்துல அங்க வந்து காவல்துறையினர் நம்மளோட தோழர்களா நின்று நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும்ன்றதுதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். வேற என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு சென்னைனோனே?
5: வேற சென்னை வந்து வடபழனி கோயிலு பேருக்கு அடிக்கடி போவேன். அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு சுத்தி பாக்கலாம், கோயம்பேடு மார்க்கெட் சூப்பரா இருக்கும்.
4: ஆக மொத்தம் நீங்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிருவீங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க அப்படின்ட்டு.
5: ஆமா.
4: சரி சரி, நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றிமா.
5: நன்றி.
4: கொஞ்ச நாள் இருந்தாலுமே ஒரு ஊரை வந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அந்த ஊர் நம்ம மனசுக்கு பிடிச்ச இடமா தாங்க மாறிடும். அடுத்து வரக்கூடிய என்ன நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். ஐயா, இது தோழிகளுக்கான நேரம். மங்கை உலகம் நிகழ்ச்சியில தோழிகள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தோழிகள் 4-3-1 இந்த முன்னிணைப்பினோட 240-6-102-1 இந்த எண்ணையும் அறிமுகமாக காத்திருக்கிற தோழியா நீங்க இருந்தீங்கன்னா 240-102-1 இந்த எண்ணையும் தொட்டு வரலாம். வாங்க மெட்ராஸ சுத்தி பார்க்கலாம்.

பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரியும் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே என் பொண்ணு என் பொண்ணு இத பார்க்காத கண்ணு கண்ணு.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: கவனிச்சியா,
8: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான்.

0: எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: யார் இங்க இருந்துமா?
5: நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் தேவி அம்மாக்கு. உடனே உற்சாகமா இருக்கேன். ஏன் சென்னைனோட அப்படி ஒரு உற்சாகமா?
5: இல்லங்க மேடம், நான் ஃபர்ஸ்ட் ஊட்டில இருந்து கல்யாணம் பண்ணி இங்க வந்தேன் பெரம்பலூருக்கு.
4: சரி,
5: மொத எங்க நாத்தனார் சின்ன நாத்தனார் வந்து சீருக்கு அழைச்சிட்டு போனாங்க 35 வருஷத்துக்கு
4: முன்னாடி.
5: அப்ப சென்னை எப்படி இருந்து எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. டெய்லி 10 நாள் இருந்தா 10 நாளும் சென்னையை சுத்தி காமிச்சாங்க. கடல் கரைக்கு எல்லாம் போனோம், எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா நைட் அங்க 1 மணி ஆனா புளித்தி வித்திட்டு வருவாங்க, அது வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட்டோம். இருந்தாலும் நான் நீலகிரியில இருந்துட்டு ஊட்டிக்கு போனது வந்து எனக்கு வந்து சென்னை ஒரு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது.
4: உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா?
5: ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
4: ஆனா வித்தியாசம்
5: ஆசைப்பட்டாலும் முடியல, உடனே அந்த அளவுக்கு ஒத்துக்கலங்க மேடம்.
4: சரி, இப்ப அப்ப போனதுல பிடிச்ச இடத்த சொல்லிட்டீங்க, இனிமே போகணும்னு கற்பனையா யோசிச்சா எந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும்?
5: மறுபடியும்
4: இப்பயும்
5: போகணும், ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு உடம்பு ஒத்துழைக்க டாக்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடக்கணும். இருந்தாலும் இப்ப சென்னை வந்து காமிக்கும் போது நமக்கு என்ன இடம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப இருந்த சென்னைக்கு 35 வருஷத்துக்கு முன்ன சென்னைக்கும் இப்பக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
4: சரியா
5: சொன்னதுக்கு நன்றிங்க மேடம்.
4: நன்றிமா, நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியில இணைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க, என்னன்னா மாற்றம் அப்படிங்கறது ரொம்பவே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா பல தரப்பட்ட மக்கள் வரக்கூடிய ஒரு இடம் நம்மளோட தலைநகரமா வேற இருக்கு இல்லையா, அதனால மாறிக்கிட்டேதான் இருக்கு. அதையும் தாண்டி இந்த ஊர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்க போறேன் அப்படிங்கிறவங்க, நான் சென்னைக்கு போயிடணும், அங்கதான் என் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊர் மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல பாசம் இருக்கதான் செய்யுது. அப்படி நீங்க ரசிச்ச இடங்கள் இல்லைன்னா ரசிக்க நினைக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு தோழிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இனிப்புல யார் இருக்காங்க? வணக்கம். ஹலோ தோழிகளே, நீங்க விட்டு கொடுக்காம தொட்டு வாங்க. சொல்லி 4-3-1 இந்த முன்னிணைப்பினோட 240-102-1 வணக்கம்.
6: ஹலோ மேம், வணக்கம்.
4: யார் இங்க இருந்துமா?
6: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
4: வசந்தி அம்மா,
6: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நாங்களும் நல்லா இருக்கோம்.
1: நீங்க வந்து என்னைக்காவது சென்னை போயிருக்கீங்களா இல்ல போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா?
0: சென்னைக்கு போயிருக்கேன், பையன் பொண்ணுலாம் அங்கதான் இருக்காங்க.
1: சரி, எது ரொம்ப பிடிச்ச இடம்? இது வரைக்கும் சொல்லாத இடமா சொல்லுங்க.
0: முதல்ல பெரிய முதல்ல வந்து மெரினா பீச்,
1: சரி,
0: அப்புறம் சாந்தோம் பீச், அஷ்டலட்சுமி கோவில், அப்புறம் வந்து மால்.
1: வாழ்க்கைய மாத்தணும் நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு விஷயத்த செஞ்சு பாக்கணும் அப்படிங்கறவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல சென்னைய தான் தேடி போவாங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அந்த நிலைமை மாறவே இல்ல. உங்களுக்கு மொத்த தடவை சென்னைய பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு?
0: முத முதல்ல பாக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பீச்சுக்கு பீச்சுக்கு போனா என் பையன் கைய புடிச்சு கைய புடிச்ச அம்மா நின்று வந்து அப்படிப்பான். சரி, நின்னவொடனே அது அலை வந்து அடிச்சு மோதுறது, அது ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும் பாக்க. ஆமா,
1: அப்புறம்
0: இதுக்கு சாந்தி பீச் அதுவும் கூட்டிட்டு போனா, அந்த போயிட்டு அப்புறம் அஷ்டலட்சுமி கோயில் அங்கதான் முத முதல்ல பாத்தேன்.
1: இதே மாதிரிதாங்க, ஒரு சின்ன இடமா இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், அது என் மனசை தொட்டுடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சென்னை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பேசலாம் அப்படின்னு இருப்போம். திருச்சி FM 102.1 இது மங்கை உலகம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
5: எந்த ஊரா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொல்லிக்கோம். ஆனா சென்னைக்குன்னு ஒரு பாஷை இருக்கு. சென்னைன்னு சொன்ன உடனே அந்த பாஷை தான் முக்கால்வாசி பேருக்கு ஞாபகம் வரும். முத தடவை கேட்கும் போது இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்ப எல்லாருக்கும் ஓரளவு பழகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இனிப்புல வரக்கூடிய தோழி வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார், எங்க இருந்துமா?
6: கரூர் மாவட்டம் வடசியிலிருந்து அனுஷியா பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் அனுஷியா.
6: எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
5: எல்லாருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க தான் பேசவே இல்லையே அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் நாங்க.
6: அப்படிங்களா? கண்டிப்பா, ஒரு வாரம் ஆயிடுச்சு.
5: ஆமா, சென்னை போயிருக்கீங்களா?
6: போயிருக்கேன், ஒரு வாரம் ட்ரைனிங்காக போயிருக்கேன். ஆனா அந்த ட்ரைனிங் முடியறதுலயே லேட் ஆயிடுச்சு, எங்கேயுமே போக முடியல.
5: சுத்தி பார்க்க முடியாம.
6: ஆமா, காலையில 9 மணிக்கு ட்ரைனிங் கிளாஸ்க்குள்ள போனோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவோம்.
5: விஷயங்களை விட அப்ப சென்னையில வந்துட்டு தாழ்தல பேருந்துகள் ஆகட்டும், அப்புறமா வந்து மற்ற வசதிகள் ஆகட்டும், டிராவலேட்டர், எஸ்கலேட்டர், படிக்கட்டுனவரு, இதெல்லாம் அப்பவே அங்க வந்துருச்சு இல்லையா? அதெல்லாம் முத தடவையா நீங்க பாக்கும் போது எப்படி இருந்துச்சு?
6: ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன்.
5: ஆச்சரியமா பாத்துப்போம்ல நம்ம.
6: ரொம்ப டிராபிக், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், மலையில மாட்டிக்கிட்டேன். ஆனா அதெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது.
5: அதனால ஒரு வழியா ஏத்துக்கிட்டீங்க, இப்படிதான் இந்த ஊரு.
6: என்ஜாய் பண்ணினேன், பயமும் இருந்தது, ஜாலியாவும் இருந்தது.
5: சரி சரி சரி, நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றிமா. முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம சொல்லிதான் ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது புது மாற்றங்கள் வரும்போது நம்ம சில நேரம் பயந்துடுவோம். ஆனா அதையும் தாண்டி எப்பா எப்படிலாம் இருக்கு பாருங்க. அப்பெல்லாம் நிறைய நிறைய கட்டிடங்கள் உயரம் உயரமா இருக்கும்போது எப்பா எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு நாம ஆச்சரியமா பாத்துருந்திருப்போம். அந்த தருணங்களையும் சென்னை நமக்கு அப்ப கொடுத்துச்சு. இனிப்புல இணைக்கக்கூடிய தோழி யார், எங்கிருந்து? வணக்கம்.
7: வணக்கம்மா, நான் தமிழ்செல்வி கல்யாண சுந்தரம், திருவானைக்காவல இருந்து பேசுறேன்.
5: வாங்க வாங்க, சென்னை பத்தி சொல்லுங்க.
7: நாடு என்று அழைக்கிறோம் நம்ம, வந்தாரே வாழ வைக்கும் சென்னை.
5: ஆமா ஆமா
7: ஆமா, வரவங்க எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழிலோ ஒரு வேலையோ கிடைச்சு நிச்சயமா அவங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு இடம். அதுல நம்ம பார்க்க வேண்டிய இடம் அப்படிங்கும் போது சென்னையை பொறுத்தவரை முக்கியமா சொல்லணும்னா மெட்ரோ ரயில் சேவை சிறப்பு. அப்புறம் மெடிசனுக்கு வேண்டிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட், எல்லாம் நிறைய வசதிகள். ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய வராங்க சென்னைக்கு, அது ஒரு பிளஸ் பாயிண்ட் நமக்கு சென்னை இது. அப்புறம் பார்த்து ரசிக்க வேண்டிய இடம்னா உலகத்திலே 2வது நீண்ட கடற்கரை மெரினா, ரொம்ப சூப்பரா இருக்கும். கோயில் பார்த்த சாரதி கோவில், கபாலீஸ்வரர் கோயில், இதெல்லாம் ரொம்ப கண்கொள்ள
5: காட்சி.
7: சூப்பர். அப்புறம் வள்ளுவர் கோட்டம், வள்ளுவருக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம்,
5: சிறு மண்டபம்.
7: அப்புறம் வேடந்தாங்கல்,
5: பறவைகளுக்கான
7: நம்ம வண்டலூர்ல இருக்கிறது,
5: சிறப்பு சிறப்பு,
7: எல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சது மகாபலிபுரம்,
5: சிறப்பு சிறப்பு.
7: அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா கூட அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
5: ஆமா, ஆனா வெயிலா இருக்கும், போறாங்க.
7: 10 ரூபாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கடைசியில சிற்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சோம்னா நமக்கு

0: ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்மா.
1: பரவாயில்ல,
0: நல்ல இடம்.
1: நிறைவு நேரா வந்தாலும் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட சென்னையை முழுசா ஒரு வட்டம் போட்டு காமிச்சிட்டீங்க, நன்றிமா.
0: தேங்க்யூ.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்ச தொழில்கள் எல்லாருக்கும் நன்றி. இணைந்து இருப்போம் திருச்சி FM Rainbow 102.1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் தோழிகள் கிட்டத்தட்ட நம்மள சென்னைக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நிலையத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. தமிழ்ல செய்திகளை கேட்டு வருவோம். இணைந்து இருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நாளை வரிசைகளோடு.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான

0: அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20 தொடங்கி 28 வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா,

0: ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அது எல்லாத்தோட அவுட் புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி மாற்றத்தின்போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடி விபத்து நேரிட்டதாகவும் இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14 21-8 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ் டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: இன்னிசையால் உலகை இணைக்கும் இது திருச்சி வானொலி.
3: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் பிற்பகல் 1 மணி. இப்ப நாம கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோர்களின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக எடுத்துரைத்தார். ஊழியர்களின் சமூக பாதுகாப்பிற்கான வருங்கால வைப்பு நிதி திட்ட இயக்கத்தை விரைவுபடுத்துமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்தியில், வரும் அக்டோபர் 31 வரை வருங்கால வைப்பு நிதி பதிவை உறுதி செய்வது உள்ளிட்ட பணிகளை முன்னெடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுடெல்லியில் நடைபெற்ற பண்ணை சாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ், மதுரை பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா ஆசிரியர் திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை

இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். கும்பகோணம் மகாமக திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் தஞ்சையில் இன்று நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இத்திருவிழாவில் நாடு முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி திரேசுபுரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வரத்து அதிகரித்துள்ளது. சீலா, விளை, பாரி, ஊழி உள்ளிட்ட பல்வேறு மீன் வகைகள் கிலோ 400 முதல் 3500 ரூபாய் வரை விற்பனையாவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெல்ஜியத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்து இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 1:03 ஆயாச்சு. சனிக்கிழமையின் பிற்பகல் பொழுத இனிமையாக்க, இன்னும் கொஞ்சம் இதமாக்க, கருப்பு வெள்ளை கானங்கள் காற்றலைகளில் வளம் வரும் நேரம் இது. நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் எப்போதும் போல இன்னைக்கும். முதல் பாடல் மன்னார்புரத்திலிருந்து நல்ல கருப்பன், விசாலாட்சி, அழகப்பன் இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரலில் பாடல் இதோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 1:12 ஆக போதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருக்கோம். தபால்காரன் தங்கை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சிறுகாம்பூர், கிருஷ்ணன், மதியழகன், மதுபாலன், அமர்நாத், சாந்தினி தேவி, காவ்யா, தமிழமுதன், தரண் தன்யா, ஏவூர் கிருஷ்ணவேணி, முத்துக்குமார், கனிமொழி, செந்தமிழ், செல்வி இவங்களோட விருப்பத்தில்
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 1:14 பார்த்துங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரகீதம் நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம். இந்த சனிக்கிழமையின் பிற்பகல் பொழுது இனிமையான கருப்பு வெள்ளை கானங்களை காற்றலைகளில் கேட்கும்போது உக்கிரமான வெயில் கூட மிதமாக தான் தெரியுது. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் தாந்தோண்டிமலை செல்வராஜ், பிரியநாயகி, ஜோசிகாஷ்டி, கிரீஷ், ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி, சாகுல் அமீது, முகமது இப்ராஹிம், இவங்கெல்லாம் இவங்க கேட்டிருக்க பாடல் சித்தி திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அரகண்டநல்லூர், நாராயணன், தலைஞாயிறு, ராஜா முகமது இவங்கெல்லாம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.

நேரம் 1:25 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் கேட்டணிஞ்சிருக்கோம். இதமான கருப்பு வெள்ளை காணங்கள் காற்றலைகள்ல நேயர்களோட கடித வழி விருப்பத்தின் மூலமா அடுத்த கடிதம். தேனிலவு திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா பி சுஷிலாவின் குரல்ல பாடலை கேட்டிருக்காங்க. குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர், திருமணமேடு அம்சவல்லி, செல்வகுமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரித்தீஷ் இவங்கெல்லாம்

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல. ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பளீர் என்ற வானம் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்குது இந்த வெயில் நிறைந்த பிற்பகல் பொழுதில், ஆகஸ்ட் மாதத்தின் சனிக்கிழமை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியின் கடித வழி விருப்ப கானங்களின் வரிசையில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. கூகூர் புகழேந்தி, மேலக்கொண்டையம்பேட்டை சிவாஜி, வாசுகி இவங்கெல்லாம். இவங்க கேட்டிருக்க பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்தில் இருந்து. பாடல் ஒலிக்குது TM சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில்.

0: தடைகள் விலகட்டும், வெற்றிகள் பெருகட்டும். வாழ்த்துக்களோடு.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

நேரம் 1:35 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியை நடத்த பாடல் சண்முகாநகர், ஷாலினி, பரத், சத்யா, ஸ்ரீதர், லதா, ராஜி, ஜிங்கில், அக்ஷயா இவர்களோட விருப்பத்தில். இவங்க கேட்டிருக்க பாடல் நாளை நமதே திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்குது கே ஜே யேசுதாஸ், பி சுசிலாவின் குரல்களில்.

நேரம் 1:41 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சி வீட்டணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில நம்முடைய விருப்ப பாடலும், கருப்பு வெள்ளை காலத்து விருப்ப பாடல் ஒலிக்க உங்களோட விருப்ப பாடலை, அது இடம்பெற்ற திரைப்படத்தோட உங்கள் பெயர், ஊர் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு அஞ்சல் அட்டையிலேயோ கடிதமாகவோ. நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 6200001 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு அனுப்பி வைங்க.

இன்றைய மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்குது. பழனி திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுஷீலாவின் குரல்ல பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. முசிறி செவந்திலிங்கபுரம், சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபிஷன், சேட்டு இவங்க எல்லாம்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத் துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர்

0: உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபெனைலெஃப்ரின் குளோர்பினரமைன் மேலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PMST கேந்திரிய வித்யாலய ஆசிரியை திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல், மாணவர் நலனில் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றுக்காக நாடு முழுவதுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இவ்விருதுகளை வழங்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1.36 கோடி ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார்.
2: குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1.36 கோடி நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதே போல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைச்சர் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது, அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
0: கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு

0: பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்பிராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24th நிட்சோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்பிராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தூத்துக்குடி திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன் ஏல கூடத்தையும் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மலை மோதியது. சீலா மீன் 1 கிலோ 1200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊழி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூரில் 5000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவ குணம் கொண்ட வாழை ரகங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எம்.எஸ். சரஸ்வதி அவர்கள்.
1: நேரில் வணக்கம். மாப்பழா வாழைன்னு முக்க நில ரொம்ப முக்கியமான ஒரு கனியான வாழையில வந்து நம்ம வந்து சாகுபடி பண்றோம், அதுல இருக்கிற தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறோம், சந்தைப்படுத்துறோம். ஆனா அதுல இருக்கிற முக்கியமான குணங்களையும் அதோட மருத்துவத்தன்மையும் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை வந்து இன்னும் சரியான முறையில நம்ம சந்தைப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை பத்திய தகவலை நம்ம கூட சொல்றதுக்காக நம்ம திருச்சியில இருக்க தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தோட முதன்மை விஞ்ஞானி முனைவர் சரஸ்வதி வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கம்ங்க. மேம்
2: வணக்கம் சார்.
1: பொதுவாகவே வந்து நம்மளோட உணவு இந்த கலாச்சாரத்துல வந்து வாழை அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஒரு மங்களகரமான விஷயம் அப்படின்னா வாழை மரம் இல்லாம நம்ம அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறது இல்ல. இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க அந்த ஒவ்வொரு பகுதியும் நம்மளோட கலாச்சாரத்திலையும் உணவுலையும் பயன்படுது. வாழைத்தண்டாக இருக்கட்டும், வாழைக்காயாக இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதியும் நமக்கு எப்படி பயன்படுது, அதை பத்தி ஒரு சுருக்கமான தகவல்கள் சொல்லுங்களேன் மேம்.
2: எல்லாரும் அதிகமா வந்து வாழை

0: பழத்தை தான் நம்ம யூஸ் பண்றோம். அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வாழைப்பூ யூஸ் பண்ணுறோம், தண்டு, இலை, ஈவன் பழத்தோல், அது ஒரு வேஸ்ட்னு சொன்னால் கூட அதுலேயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஃபீனால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. வேர்தண்டை கூட யூஸ் பண்ணலாம். வாழையில் வந்து எந்த பகுதியுமே வேஸ்ட் ஆகுறது இல்லை சார், அதுதான் அந்த வாழையோட சிறப்பே. கல்பதரும்னு சொல்வோம், அதுதான் இந்த வாழையோட சிறப்பு. இந்த ஒவ்வொரு பகுதியிலையுமே நம்ம அதை வந்து டைரக்டாக வந்து மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒரு மருத்துவ தன்மையை அடையுது. நம்ம வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளோட நோய் எல்லாம் குணமாயிருங்கிற ஒரு தப்பான அசம்ஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்கு இதுக்கும் ஒரு சில மருத்துவ குணங்களை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்வேன்.
1: உணவே மருந்து அப்படின்னு சொல்லும்போது அதுல இந்த வாழையோட பங்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக இதுவே சரி பண்ணணும்ன்ற அர்த்தம் இல்ல. ஆனா நம்ம உடல்நிலையை மேம்படுத்துவதற்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலைக்கும் இது உதவிகரமா இருக்கு
0: அப்படின்னு சார் அப்படிதான் எடுத்துக்கணும்.
1: குறிப்பா இந்த வாழைப்பழம், இந்த இதுல வந்து என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு, இது எப்படி எப்படிலாம் பயன்படும்ன்றத சொன்னீங்க. இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை இலை இதுலலாம் ஆக்சுவலா நமக்கு என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தியான கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன்.
0: இப்ப நம்ம வாழை பழத்துல பாத்தீங்கன்னா மெயினானது என்னன்னா பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றோம். அப்புறம் வைட்டமின் B6 இருக்கு, வைட்டமின் C இருக்கு, நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றோம், மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அதாவது வாழைக்காயின்னு எடுத்துக்கோங்க, அதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய மாவு சத்து அதிகமா இருக்கு. அதே வந்து நீங்கள் வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா அதில் நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மற்றும் ஃபீனால்ஸ் மற்றும் ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே வாழை தண்டில் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதே வாழைப்பழ தோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அது வேஸ்ட்னு தான் நினச்சிட்ருக்கோம், ஆனால் அதுலேயும் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஃபீனால்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ வாழை இலை, வாழை இலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தொன்று தொட்டு அதை வந்து நம்ம பண்பாட்டின் ஒரு முக்கிய இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபீனால்ஸ் இருக்குது, அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாழை இலையில் அதில் சூடான சாப்பாட்டை போட்டு அதில் சாப்பிடும்போது உணவில் இருக்கிற சத்துக்கள் மட்டும் இல்லாமல் அந்த இலையில் இருக்கிற ஃபீனால்ஸ் என்று சொல்லக்கூடிய இதையும் வந்து நம்ம உடலுக்குள்ளார செல்றதுனால அதுவும் ஒரு நல்ல சத்து உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம் சார்.
1: நிறைய பாரம்பரியமான வாழை ரகங்கள்லாம் இருக்கு. அந்த வாழை ரகங்கள்ல ஒவ்வொரு ரகத்தோட சிறப்புகள் என்னென்ன? குறிப்பாக முதல்ல வந்து அதிகமாக பெரிய அளவுக்கு ப்ரிஃபர் செய்யப்படுவது இந்த செவ்வாழை. செவ்வாழை வந்து பொதுவாகவே அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதா நம்ம நம்புறோம். அந்த செவ்வாழை அதோட சிறப்புகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க
0: சார். செவ்வாழை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சார் அதுல வந்து அதிகமான டேஸ்ட் உங்களுக்கு இருக்காது, ஆனாலும் வந்து அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மெயினா நம்ம பாத்தீங்கன்னா கேரட்டினாய்டு ரிச் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய கேரட்டினாய்டு கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து விட்டமின் ஏ சத்தை தரக்கூடியது. அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஃபீனால்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து நம்ம செவ்வாழையில இருக்கு சார். அதனால நம்ம செவ்வாழை வந்து டேஸ்ட் கம்மியா இருந்தா கூட நம்ம குழந்தைங்களுக்குலாம் அதை நல்லாவே கொடுக்கலாம்.
1: அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த வாழையில வந்து செய்யப்படக்கூடிய முக்கியமான தின்பண்டம் வந்து இந்த சிப்ஸ், அது பெருமளவுக்கு விரும்பப்படுது. அதுல வந்து அதை செய்யறதுக்கு ரொம்ப உகந்த ரகமா இருக்கக்கூடிய நேந்திரன். நேந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரளா இந்த பகுதியில் அதை அப்படியே நேரடியாகவும் பழமாகவும் சாப்பிட்றாங்க, ஒரு செங்காயா இருக்கும்போதும் சாப்பிட்றாங்க. அந்த பழத்தோட சிறப்புகள் என்னன்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: நேந்திரன்ல பாத்தீங்கன்னா மாவுச்சத்து இருக்கு, அதே மாதிரி எதிர்ப்பு மாவுச்சத்தும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து வாழைக்காயாக எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை குக் பண்ணி சாப்பிட்றோம், அதை ஸ்டீம்னு சொல்லி கொஞ்சம் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றோம், பழுக்க வச்சும் சாப்பிட்றோம். இதை சாப்பிடும் போதே என்ன ஆகுதுன்னா அந்த மாவுச்சத்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அந்த மாவுச்சத்து, அந்த எதிர்ப்பு மாவுச்சத்துங்கிறது என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு அளவு வந்து செரிமானம் செய்யப்பட்டு அது டைரெக்டாக நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலில் போய் அங்கே இருக்கிற அதாவது நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு அது வந்து உணவா இருக்கு சார். அப்படி இருக்கும்போது அது நம்ம உடல் நலத்துக்கு நன்மை தருது.
1: அதே மாதிரி சிறப்பா வரவேற்போட இருக்கக்கூடிய பழங்கள் வந்து இந்த பூவன், அப்புறம் ரஸ்தாலி. இது வந்து சந்தையில எப்பயுமே ஒரு நிலையான ஒரு விலை இருக்கக்கூடியது. ஆனா என்னன்னா இந்த ரஸ்தாலியில் நிறைய அந்த பூச்சி தொந்தரவு அதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த செல்ல பரப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த ரகங்களோட சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இப்ப இந்த ரஸ்தாலி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ரகம்தான், சுவையுள்ள ஒரு ரகம்னே சொல்லலாம். மார்க்கெட்லயும் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். இந்த வாடல் நோய் தாக்கத்தினால இப்ப அதிக அளவுல பயிர் செய்யப்படுறதுல இப்ப அதுக்கு பதிலா ஒரு மாற்று ரகம் கூட வந்துருச்சு. ஆந்திரால இருந்து ஆந்திரா ரஸ்தாலின்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்துதான் திருச்சியில எல்லாம்

0: பயிர் செஞ்சுட்டு வராங்க. அந்த ஆந்திரா ரஸ்தாலியும் சுவை இருக்க தான் செய்து, ஆனாலும் நம்ம நாட்டு ரஸ்தாலியில் இருக்கக்கூடிய சுவை இல்லை. இப்போ இந்த ரகத்தை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இயற்கை சர்க்கரைங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இமீடியட்டாக ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்க போகிறாங்க அவங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் இமீடியட்டாக அந்த மாதிரி ஒரு பழத்தை வந்து நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பூவன், பூவன் ரகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம நிறைய செரிமானத்துக்காக நம்ம நிறைய பேர் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பூவன் வாழை தான் சாப்பிடணும்னு குழந்தைங்களுக்கு கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோம். ஸோ அதுலேயும் ஒரு செரிமான சக்தி அதிகமாக இருக்கு.
1: பூவன்லேயே நெய் பூவன் சொல்லுவாங்கல்ல மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கு, அதே மாதிரி பொட்டாசியம் இருக்கு, நார் சத்து இருக்கு. இன்ஸ்டன்ட் எனர்ஜி குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து இந்த ஒரு நெய் பூவன் பழத்தை கொடுப்பாங்க.
1: ரொம்ப அதிகமாக கிடைக்காத ஒரு பழங்களில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா இந்த பேயன் பழம். அந்த பேயன் பழத்தோட சிறப்புகள் என்ன? அதே மாதிரி கற்பூரவல்லி, அதுவும் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வாழை ரகம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: சார் இந்த கற்பூரவல்லிங்கிறது அதிக சக்கரத்தன்மை கொண்டது சார், இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால அதை வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம், அதுவும் செரிமான ஆரோக்கியத்தை நல்லா வச்சிருக்கும், தொன்று தொட்டு பயன்படுத்திட்டு வராங்க. பேயன் வாழை வந்து ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம், கமர்ஷியலா வணிக ரீதியா யாரும் பெருசா கல்டிவேட் பண்றதுல, அவங்கவுங்க வீட்டுல ஒரு 10 மரம் 12 மரம் அந்த மாதிரி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல நீங்க மெயினா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட், அதாவது வந்து பாடிக்கு ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா மெயினா இந்த மூல நோய், அப்புறம் இந்த வயிற்றுல வந்து வயிற்றுப்புண் அந்த மாதிரி நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகவும் பழமாகவும் பயன்படுத்தப்படுகிறது.
1: மழை வாழைப்பழம் குறிப்பா நமக்கு இந்த பழனி கோயில்ல பஞ்சாமிரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விருப்பாச்சி, இது வந்து குறிப்பா இந்த கொடைக்கானல் மலை பகுதிகள் இந்த பகுதிகளெல்லாம் நிறைய போடுறாங்க. அதே மாதிரி திண்டுக்கல் பகுதியிலயும் அந்த சிறுமலையிலயும் அந்த மலை வாழைப்பழம் அப்படிங்கிறது ஃபேமஸ். இது ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல இதுல ஏதாவது வெரைட்டி இருக்குங்களா மேம்? இதோட சிறப்புகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
0: சார். ஆக்சுவலா வந்து மழை வாழையில வந்து ரெண்டு இருக்கு சார், நீங்க சொன்ன மாதிரி விருப்பாச்சி ஒண்ணு, சிறுமலை ஒண்ணு. சிறுமலைக்கும் விருப்பாச்சிக்கும் பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லை சார். அந்த சிறுமலை பகுதியில பயிர் செய்யப்படுற மலை வாழை வந்து நம்ம சிறுமலை வாழைன்னு சொல்றோம், அதே வந்து கீழ்பழனி மலையில பயிர் செய்யக்கூடிய மலை வாழையை வந்து நம்ம விருப்பாச்சின்னு சொல்றோம். இதுல வந்து இதை மெயினா பஞ்சாமரத்துக்கு தான் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஃபர்ம்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தோட ஃபர்ம்னஸ் வந்து நம்ம விருப்பாச்சியில கொஞ்சம் அதிகமா இருக்கும், சிறுமலையில கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அதோட தனித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைஜஷனை வந்து தூண்டும், மேலும் அதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது.
1: இது இல்லாம இந்த ஒவ்வொரு சில இடங்கள்ல வந்து கிடைக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி பகுதியில மட்டும் ஸ்பெஷலா இந்த மட்டின்னு ஒரு ரகம் சொல்றாங்க, அப்புறம் இந்த கருவாலை இது மாதிரியான சில ரகங்கள்லாம் இருக்கு. இதோட சிறப்புகள் என்ன மேம்? அந்த ரகங்கள் வந்து பொதுவா எப்படி இருக்கும், அதை பத்தியான தகவல் ஏதாவது சொல்லுங்க.
0: கருவாலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலையில அதிகமா பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மெயினா பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அதை வந்து பெருசா சந்தைக்கு எதுவும் வரல, ஆனா அதுல வந்து நல்ல ஒரு நார் சத்தாகட்டும் இயற்கை சர்க்கரைகள் ஆகட்டும் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து அதுல இருக்கு. அந்த கருவாலை என்று சொல்லக்கூடிய ரகம் அது பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாவே வரவே இல்லை. ஏன்னு கேட்டா அதை வந்து கோயிலுக்கு மாத்திரம்தான் அதை படைக்கணும், அதை வந்து வீட்டுல வளர்க்க கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப நம்ம அந்த வெரைட்டிய வந்து வாழை ஆராய்ச்சி மையத்துல ஒரு காவேரி சுகந்தம்ங்கிற ஒரு ரகத்தை உருவாக்கியிருக்கோம். அந்த ரகத்துல வந்து பெரிய டிஃபரன்ஸ், அந்த கருவாழைக்கும் நம்மளோட காவேரி சுகந்தத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுல இருந்து தேர்வு செய்யப்பட்டதுதான் இந்த காவேரி சுகந்தம்ங்கிற ரகம். இதுலயும் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, பொட்டாசியம், அப்புறம் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கு சார்.
1: அதே மாதிரி நிறைய பேரால இப்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழம், நிறைய ஓரளவு சந்தையில கிடைக்கக்கூடிய பழம்னா கதளி. அந்த கதளியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அது எப்படி நமக்கு உடல் நலத்துக்கு வாழ்வியலுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதுல இருக்க சிறப்பு இயல்புகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: கதளி பழம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். மெயினா வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல, குருவாயூர் கோயில்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் இந்த கதளி தான், நம்ம இங்க எப்படி பூவன் சாமிக்கு படைக்கிறோமோ அங்க வந்து குருவாயூர்ல வந்து இந்த பழம் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். இதுல வந்து இயற்கை சர்க்கரை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா செங்கதளின்னு ஒண்ணு இருக்கு சார். அந்த செங்கதளியும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்துலதான் அதிகமா பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த செங்கதளியில கெரோட்டினாய்ட்ஸ் அதிகமா இருக்கு, அப்புறம் மிச்ச நிறமிகள், ஊட்டச்சத்து இவையெல்லாம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சார்.
1: இதெல்லாம் சிறப்பு ரகங்கள் இருந்தா அந்த ரகங்கள், அந்த ரகங்களோட சிறப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க.
0: அமிர்தபாணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து நம்ம ரஸ்தாலி ஒத்தின ரகம் தான் சார். இது வந்து ஆந்திரால பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுலயும் வந்து சர்க்கரை, நார்ச்சத்து, கனிமச்சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க.

0: அப்புறம் நம்ம மெயினா பாத்தீங்கன்னா, நீங்க மட்டி பழத்தை பத்தி கேட்டீங்க. மட்டி வந்து கன்னியாகுமரியில தான் கல்டிவேட் செஞ்சுட்டு இருக்காங்க. 2024 வந்து ஈவன் அதுக்கு ஜிஐ டேக் கூட வாங்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னன்னா, குழந்தைங்களுக்கு மெயினா கொடுப்பாங்க ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3வது மாசத்துல இருந்தே இந்த மட்டி வாழையை வந்து நல்லா மசிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது நல்ல செரிமானம் ஆகும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாளையங்கோடன், அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல மற்றும் கேரளாவில அதிகமா பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் இருப்பதாக சொல்றாங்க. அப்புறம் வந்து சிங்கன்னு ஒரு வெரைட்டி, நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சிங்கன்கிற ரகம் பாத்தீங்கன்னா மெயினா அதுவும் வந்து நம்ம மலைவாழை மாதிரியே தான் சார் இருக்கும். அந்த சிங்கன் வெரைட்டிங்கிறதும் மரமும் கொஞ்சம் குள்ளமா இருக்கும். இதுல வந்து பொட்டாசியம், நார்ச்சத்து, இயற்கை சர்க்கரைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்காங்க.
1: இப்ப நம்ம வாழை மதிப்பு கூட்டுல பொருட்களாக நம்ம என்ன மாதிரி அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
0: டீஹைட்ரேட்டட் பனானா, ஃபிக்குன்னு சொல்லுவோம், இது அதிகமா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மொந்தன்காயில கூட சிப்ஸ் எல்லாம் நிறைய செய்யறாங்க. வாழை நாரில வந்து உங்களுக்கு நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யறாங்க சார். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு.
1: இப்போ நிறைய வாழை ரகங்கள், அதோட சிறப்புகள், அது இல்லாம அதோட மதிப்பு கூட்டு வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே சொன்னீங்க. இப்ப இது சம்பந்தமா விவசாயிகளுக்கோ இல்ல கேட்டுட்டு இருந்த நேயர்களுக்கோ ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம் மேம் உங்களை?
0: நீங்க என்னோட மொபைல் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். 63-801-41-931.
1: இன்னொரு தடவை,
0: 63-801-41-931.
1: மிக்க நன்றி மேம். நிறைய முக்கியமான தகவல் சொன்னீங்க, சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றது மிக்க நன்றி.
0: நன்றி சார்.
2: நம் வாழ்வியலோடு கலந்திருக்கும் வாழையில மருத்துவ குணம் கொண்ட செவ்வாழை, மட்டி வாழை, மலை வாழை, பூவன் வாழை, பேயன் வாழை போன்ற பல ரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு தனித்துவமான பலன்களை தருது. ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்த, கண் பார்வையை மேம்படுத்த, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, செரிமான கோளாறை நீக்க, சோர்வை போக்கி உடனடி ஆற்றலை பெற, வயிற்று புண்ண ஆத்த, இப்படி பல மருத்துவ குணங்கள் வாழை ரகங்கள்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, வாழை ரகங்கள்ல மதிப்பு கூட்டி செய்யும் பொருட்களாலையும் பல பயன்கள் இருக்குன்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் கொடுத்தாங்க திருச்சி தாயனூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் MS சரஸ்வதி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷவாணியின் அலைவரிசைகளில் படபடவென பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்க துடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் தம்பி தங்கைகளே, இன்னைக்கு மணிமலர்ல பல்சுவை நிகழ்ச்சி, கதை எனும் தேவதை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வலம் வர இருக்கு. எல்லாத்தையும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? மணிமலர்ல முதலாவதாக பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டி ஏஞ்சல் சாந்தையர்த் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஏஞ்சல் சாந்தையர்த் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி திருக்கானூர்பட்டி சார்பாக பல கலை நிகழ்ச்சிகளை உங்கள் முன் வழங்க வந்துள்ளோம். கேட்டு ரசித்து மகிழுங்கள்.
2: தங்களுடைய இனிமையான குரலாலும் அழகான அசைவுகளாலும் தங்கள் பாடல் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நம் குட்டி நட்சத்திரங்கள். நந்திதா, கவின்மலர், ஆல்வினா ஐரிஷ்.

0: நாளுமாவிலே கன்று கொய்யா கன்று நற்றேன், மரம் செழித்து வளர தினமும் தன்னை ஊற்றுவேன்.
1: நட்சத்திரங்களின் இனிமையான பாடலுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.
2: இசை மனதை மகிழ்விக்கும் இனிய மொழி இப்பொழுது இனிய குரலில் பாடல் பாடி மகிழ்விக்க வருகிறார்கள் நம் மலரழகர்கள்.
3: வாழ்க.

0: பிரியாவே, அழகான குரல்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். கவிதை என்பது வார்த்தைகளில் பூக்கும் உணர்வுகளின் அழகிய மலர். கவிதை மலர் தொடுக்க வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள்.
1: சுற்றுச்சூழல் பற்றிய கவிதை. இயற்கையின் செழிப்பே மனிதனின் செழிப்பு, ஆனால் இயற்கையை நாமே அழிக்கிறோம். இயற்கையின் செழிப்பே மனிதனின் செழிப்பு, ஆனால் இயற்கையை நாமே அழிக்கிறோம். வெப்பத்தணலில் தவிக்கிறது பூமி பந்து, வெப்பத்தணலில் தவிக்கிறது பூமி பந்து. அழிவது இயற்கை மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் தான், அழிவது இயற்கை மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் தான். இனியாவது திருந்துவோம், இனியாவது திருந்துவோம். மனித வளம் காக்க இயற்கை வளம் பேணுவோம், மனித வளம் காக்க இயற்கை வளம் பேணுவோம். நிறைய மரக்கன்றுகளை நடுவோம், நிறைய மரக்கன்றுகளை நடுவோம். நெகிழியை முற்றிலுமாக தவிர்ப்போம், நெகிழியை முற்றிலுமாக தவிர்ப்போம். நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டாமல் இருப்போம், நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டாமல் இருப்போம். மரங்கள் வளர்ப்போம் இன்பமாய் வாழ்ந்திடுவோம், மரங்கள் வளர்ப்போம் இன்பமாய் வாழ்ந்திடுவோம்.
0: ஒரு நல்ல கதை ஆயிரம் நல்ல கருத்துக்களை நம் மனதில் விதைக்கும். கதைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை பாடங்களும் கற்று தருகின்றன. புத்திமான் பலவான் ஆவான் என்ற கதையை கூற வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள் ஜோவினா மற்றும் ஆஷிகா.
2: இந்த கதையின் தலைப்பு கொண்டை குருவி அரசன். ஒரு காட்டில் இருவாச்சி பறவை பறவைகளின் அரசனாக இருந்தது. ஆனால் அது அந்த காட்டில் உள்ள சிறிய பறவைகளை அவை செய்த சிறு சிறு தவறுகளுக்கு கூட அவைகளை கொல்லும் வழக்கம் கொண்டுள்ளது. ஒரு நாள் எல்லா பறவைகளும் ஒன்று கூடி புதிய அரசனை தேர்ந்தெடுப்பது பற்றி ஆலோசனை நடத்தின. எல்லா பறவைகளின் தேர்வு கொண்டை குருவியாகவே இருந்தது.
3: ஏய், அதற்கு அழகான தோற்றம் உள்ளதே.
2: நாம் எப்படி இந்த செய்தியை இருவாச்சி பறவைக்கு

0: தெரிய வைப்பது? அவர்கள் சாதாரணமாகவே ஒத்துக்கொள்ள மாட்டார்களே.
1: எனக்கு ஒரு யோசனை. எனக்கு உன்னுடன் உதவி வேண்டும் மரக்கொத்தி, என்னுடன் வா. சிறிது நேரம் கழிந்தது. அரசே, நீங்கள் உங்களுடைய பலத்தை ஒரு சிறு போட்டியின் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்று இங்கு இருக்கும் அனைத்து நண்பர்களின் ஆசை. நீங்கள் ஒரு பெரிய மரக்கீழையின் மீது உட்கார்ந்து அதை உடைக்க வேண்டும். அதை உடைக்கவில்லை என்றால் யார் அதை உடைக்கிறார்களோ அவர்களே எங்களை ஆள தகுதியானவர்கள்.
0: சரி, சொல்லு, எந்த கிளையை நான் உடைக்க வேண்டும்?
1: அதோ அந்த கிளையை தான்.
0: என்னால் முடியாவிட்டால் வேற யாரால் முடியும்?
1: இருவாச்சி பறவை மேலே பறந்தது. பின்னர் அந்த கிளையின் மீது வேகமாக வந்து உட்கார்ந்தது. ஆனால் அந்த கிளை உடையவே

0: வேகமாக வந்து உட்கார்ந்தது. ஆனால் அந்த கிளை உடையவே இல்லை.
1: இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் யாராக இருந்தாலும் இந்த கிளைக்கு சமமான கிளையையே உடைக்க வேண்டும்.
0: கொண்டை குருவிதான் அந்த அடுத்த போட்டியாளர். அந்த கிளை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா?
1: அந்த கிளையை விட இந்த கிளை பெரிதாக தான் இருக்கிறது. அந்த கிளையை கொண்டை குருவி உடைத்து விட்டால் அதுவே அரசனாகலாம்.
0: இருவாச்சி பறவைக்கு தெரியாதது என்னவென்றால், கொண்டை குருவி உடைக்கவிருக்கும் அந்த கிளையை மரக்கொத்தி ஏற்கனவே துளையிட்டு விட்டது.
1: கொண்டை குருவி அந்த கிளையின் மீது வேகமாக வந்து உட்கார்ந்தது. ஆஹா, அது அந்த கிளையை உடைத்து விட்டதே!
0: தன் தோல்வியை ஒத்துக்கொண்ட அந்த இருவாச்சி பறவை அங்கிருந்து சென்று விட்டது.
1: பின்னர் கொண்டை குருவி பறவைகளின் அரசனாக ஆனது. எல்லா பறவைகளும் உற்சாகம் அடைந்தன. புத்திமான் பலவான் ஆவான். நன்றி.
2: கதை சொன்ன மாணவிகளுக்கு நன்றி. சொற்கள் சிறப்பாக இருந்தால் சிந்தனைகள் சிறகடிக்கும். தங்கள் பேச்சின் மூலம் நல்ல கருத்துக்களை பகிர வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள் சாலினி மற்றும் ராஜேஷ்.
3: குட் மார்னிங் எவ்ரிவன். டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் அவாய்ட் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் ஹாஸ் பிகம் அ மேஜர் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். இட் இஸ் யூஸ்ட் இன் மெனி பிளேசஸ் பிகாஸ் இட் இஸ் சீப் அண்ட் கன்வீனியன்ட், பட் இட் காசஸ் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். பிளாஸ்டிக் டஸ் நாட் டீகம்போஸ் ஈஸிலி அண்ட் ரிமைன்ஸ் இன் த என்விரான்மெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். இட் பொல்யூட்ஸ் த சாயில், வாட்டர் அண்ட் ஏர். பிளாஸ்டிக் வேஸ்டஸ் ஹார்ம் அனிமல்ஸ், எஸ்பெஷலி மரைன் அனிமல்ஸ் வென் இட் என்டர்ஸ் ரிவர்ஸ் அண்ட் ஓஷன்ஸ். பர்னிங் பிளாஸ்டிக் ரிலீசஸ் ஹார்ம்ஃபுல் கேசஸ் தட் அஃபெக்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் த என்விரான்மெண்ட். Therefore, we should reduce the use of plastic in our daily life. We can avoid plastic by using cloth bag, paper bag and reusable bottles. We should say not to single use of plastic like plastic covers, cups and straws. Recycling plastic waste and creating awareness among the people are also important steps. Protecting our planet is our responsibility. By avoiding plastic and choosing eco-friendly alternatives, we can avoid plastic, we can create a cleaner and healthier environment for future generation. Thank you.
2: பாட்டில் கதை சொல்லி, இசையால் கருத்து சொல்லி, மக்களை மகிழ்விக்கும் நம் பாரம்பரிய கலை வில்லுப்பாட்டு. அதை பாட வருகின்றார்கள் ஜோவினா, நலினா, ஜெருஷா, மதுபாலா, ரஜிதா, டேனியா ஜோ, விமல் ஜோஷ்வா, ரித்திஷ், பிரதீப், வெற்றிமணிகண்டன்.
4: ஏஞ்சல் சாந்தியத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
6: அக்கா அக்கா, என்னக்கா எல்லாரும் கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்கோம்? உங்களுக்கு முன்னாடி பெருசா ஒரு வில்லு இருக்கு, அதுல கலர் கலரா மணி எல்லாம் கட்டி இருக்கு. என்ன விசேஷம்?
4: அது கூட உனக்கு தெரியாதா? அது வந்து நான் சொல்றேன். என்ன சொன்னாங்க?
7: அடட, நிறுத்துங்க, கூட்டம் சேர்ந்தா போதுமே, பேச ஆரம்பிச்சிருவீங்களே. முதல்ல நம்ம தமிழர் பாரம்பரியம்படி வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவோம்.

0: ஆகா, என்ன அருமையான வணக்கம்! ஆமாக்கா, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்?
1: நல்ல கேள்வி கேட்டடா தம்பி. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு நானே சொல்றேன். பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்புல வில்லு செய்யல கருத்து சொல்ல வந்திருக்கோம்.
2: அக்கா, இது அழகா எடுத்து சொன்னீங்க, இது அப்படியே பாட்டா பாடி காமிங்களேன்.

0: ஆஹா ஆஹா, என்ன ஒரு அருமையான பாட்டு!
1: தங்கச்சி நீ நிறுத்து, அக்கா நீ கொஞ்சம் பசுமைனா என்னன்னு சொல்லுங்கக்கா.
2: சொல்றேன் சொல்றேன், பசுமைனா என்னன்னு பாட்டிலேயே சொல்றேன்.

0: ஊர்ல எல்லா இடத்துலயுமே பச்சை பசேலன மரங்கள் வந்திருக்கும். குளத்துல பூக்கள் நிறைய பூத்திருக்கும். வயலெங்கும் நெல்லு, கரும்பு, மஞ்சள், இஞ்சி மற்றும் காய்கறிகள் நிறைய வளர்ந்திருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் பசுமை.
1: ஓஹோ, இப்பதான் பசுமைன்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. அப்ப நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்?
2: கிராமத்துல ஊரை பசுமையா வச்சிருக்க மாதிரி நகரத்துல வீட்டை பசுமை விடா மாத்தலாம்.
1: எது பசுமை விடா? அப்படின்னா கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களே.
3: ஏ கோபாலு, இது கூட தெரியாதா? பசுமை வீடுனா நான் என்னன்னு சொல்றேன் கேளு. பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு, பச்சை கலர்ல லைட்டு போட்டு, பச்சை இலைய வாசல்ல கட்டி, பச்சை இலையில சோறு போடுவாங்கடா, அதுதானா பசுமை வீடு?
4: இப்பதானே எனக்கு புரியுது. உன்னையா நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா கல்யாணத்து வீட்லயும் பாக்குறேன்னு.
3: பசி முக்கியமாடா, இப்ப கூட லேசா பசிக்கிற மாதிரிதான்.
4: அதான் கால பார்த்து இட்லி சாப்பிட்டியே.
3: அதெல்லாம் எந்த மூளைக்கு?

0: இப்படி பிரிக்கப்பட்ட மக்கும் குப்பைகளை மண்ணுக்கு உரமா மாத்தோனும், மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு பயன்படுத்தோனும். வீட்டுல மாடி தோட்டத்தை வச்சு வீட்டையே குளுமையாக்கலாம். மழை நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். வீடு பசுமையான நாடு பசுமையா மாறும்.
1: சரி சரி, பசுமைன்னா நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பாரம்பரியம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுக்கா.

0: நம்ம முன்னோர்கள் வழி வழியா எப்படி வாழ்ந்து வந்தாங்களோ அதுதான் பாரம்பரியம். அதாவது அவர்களின் வாழ்க்கை முறை, உணவு முறை, விளையாட்டு முறை, மேலும் நாகரிக கலாச்சாரங்கள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் பாரம்பரியம்.
1: நில்லுங்க நில்லுங்க, இப்ப இருக்கிற பசங்களுக்கு செல்லல விளையாடுற விளையாட்டு தானே தெரியும். இதுல எங்க பாரம்பரியம் இருக்கு? இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.

மேலும் வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, உரியடி, இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. மேலும் பாரம்பரிய கலைகளை பாடுறேன் கேளுங்க.

0: மேலும் வீணை, புல்லாங்குழல், மத்தளம், நாதஸ்வரம்னு நிறைய பாரம்பரிய இசை கருவிகளை சொல்லிக்கிட்டே போலாம். அது மட்டும் இல்லாம பாரம்பரிய உணவுகள், திருவிழாக்கள், மருத்துவம் அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவையெல்லாம் நம்ம மகிழ்ச்சிக்காகவும் அன்பாகவும் வாழ்றதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்னது.
1: பாரம்பரியம் வீட்டை காக்கும், பசுமை நாட்டை காக்கும் பாரம்பரியம்.

0: அக்கா அம்மா வேற காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க.
1: அக்கா உங்களுக்கு இது தெரியாதா, உங்க அம்மா அவனை காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அவ பிளாஸ்டிக் பையில வாங்கிட்டு வந்திருக்கா.
2: என்னது பிளாஸ்டிக் பையா?

0: பசுமையை காப்போம், பாரம்பரியம் வளர்ப்போம், மரம் நட்டு மண் காப்போம், மரபுகளை என்றும் போற்றுவோம். இவை இரண்டையும் இணைத்து காப்பதே நம் அனைவரின் கடமை. வில்லுசையின் வாழ்த்தோடு விடை பெறுகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
2: கதையுடன் கருத்தை தங்கள் இனிய குரலில் எடுத்து கூறிய மாணவர்களுக்கு நன்றி.
3: ஏஞ்சல் சாந்தியர், மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி இதுவரையிலும் வழங்கிய கலை நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த வாய்ப்பை எங்கள் பள்ளிக்கு வழங்கிய திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
4: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டி ஏஞ்சல் சாந்தையர், மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். அடுத்ததாக கதை எனும் தெய்வத்தை.
5: பறக்கிற மீன்கள் மரத்துல முதல, வானத்துல யானை, பட்டாம்பூச்சியா மலரும் பூச்செடி, அப்படி ஒரு அற்புதமான உலகம் படைக்கும் கதை எனும் தேவதை.
6: ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கண்ணம்மா யார்கிட்டயும் எதுவும் பேசாம புத்தக பைய அவளுடைய ரூம்ல வச்சுட்டு டைனிங் டேபிள்ல வந்து உருன்னு உட்கார்ந்தா. கண்ணம்மாவோட பாட்டிக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. வீட்டுக்குள்ளார வரும்போதே ஒரே ரகலையா இருக்குமே, இன்னைக்கு பேத்தி ரொம்ப அமைதியா இருக்காளே. கண்ணம்மா, என்ன இன்னைக்கு சத்தத்தையே காணோம், அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. போ பாட்டி, உன்னோட கா அப்படின்னா. ஏமா, இல்ல பாட்டி, நீ எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்ற. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினா மிஸ் திட்டுறாங்களே. அது சரி, நீ கிளாஸ்ல மிஸ் பாடம் எடுக்கும் போது பேசினா திட்டத்தான் செய்வாங்க. சரி, அப்போ ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டண்டா ஏதாவது சொல்லணும்னா என்ன செய்யறது? அதுக்கான நேரம் எப்பவோ அப்பதானே பேச முடியும். கிளாஸ்ல பேசுவாங்க, அப்ப திட்டுதான் வாங்கணும் அப்படின்னாங்க பாட்டி. எங்க எப்போ வாய் திறக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதும் அவசியம் கண்ணம்மா. ஆமா மாதிரி தேவையில்லாத இடத்துல பேசினா பிரச்சனை தானா வரும். அது என்ன பாட்டி, ஆமா வாய் திறந்து பேசின கதை எனக்கு சொல்ல அப்படின்னா கண்ணம்மா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நீ டிஃபன் சாப்பிடும் போது பாட்டி உனக்கு கதை சொல்றேன், ஓகேவா அப்படின்னாங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்த கண்ணம்மாவுக்கு பாட்டி கதை சொன்னாங்க. பஞ்சதந்திர கதையில இதுவும் ஒண்ணுன்னு கேக்குறவங்களுக்கு புரியும். ஒரு அடர்ந்த வனத்துல ஒரு பெரிய குளம். அந்த குளத்துல நிறைய ஜீவராசிகள் வாழ்ந்தன. எல்லாமே அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுடைய இருப்பிடத்துல சந்தோஷமா இருந்தாங்க. அந்த குளத்துல ரெண்டு அன்னப்பறவைகளும் ஒரு ஆமையும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அந்த அன்னப்பறவைகள் நீந்தும் போது ஆமை பக்கத்துல ஒரு பாறை மேல இருந்தோ இல்ல தண்ணியில மெதுவா நீந்திக்கிட்டோ அன்னப்பறவைகளோட பேசிக்கிட்டே இருக்கும். அன்னப்பறவைகள் கேட்டு சந்தோஷமா இருக்கும். இப்படி ஆனந்தமா போன நாட்கள் பல. ஒரு கோடை காலம் வந்தது. சம்மர்னா உனக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப ஹீட் அந்த சம்மர்ல மட்டும். அப்ப என்னாச்சுன்னா அந்த குளம் வேகமா வத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. குறிப்பா இந்த அன்னப்பறவைகளுக்கும் ஆமைக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. தண்ணி குறைஞ்சுகிட்டே போதே என்ன பண்றது, இதே மாதிரி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் எப்படி சந்தோஷமா இதுல நீந்த முடியும், வாழ முடியும் அப்படின்ற சந்தேகம் வந்தது. அன்னப்பறவைகள் ரெண்டும் ஒரு உபாயம் சொல்லுச்சு. இங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு கிராமம் தள்ளி ஒரு 3-4 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு பயணிச்சா

அங்க ஒரு வற்றாத நதி ஒன்று இருக்கு, அந்த நதிக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஒரு வழி சொல்லுச்சு. சரி நீங்க போங்க, நான் வரல அப்படின்னுச்சு ஆமை. ரெண்டு அன்னப்பறவைகளுக்கும் ரொம்ப கவலையா இருந்தது. இல்ல இல்ல, எப்படியாவது ஒன்னையும் நாங்க கூட்டிட்டு தான் போவோம், உன்ன தனியா விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னது. ஆமைக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நல்ல திடமான குச்சியை தேர்ந்தெடுங்க. அந்த குச்சியினுடைய ரெண்டு ஓரத்தையும் நீங்க வாயால கவ்வி கேட்டீங்கன்னா நடுப்பகுதியை நான் கவ்விக்கிறேன், எவ்வளவு தூரம் வேணாலும் என்னையும் நீங்க தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னுச்சு அந்த ஆமை. அன்னப்பறவைகளும் ஓகே சொல்லிடுச்சு. பாட்டி பாட்டி கொஞ்சம் இருங்க, அன்னப்பறவையால ஆமைய தூக்க முடியுமா, அவ்வளோ உயரத்துல பறக்க முடியுமா, இல்ல தூரமா தான் போக முடியுமா அப்படின்னு கேட்டா. கண்ணம்மா ஜூ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தது பெரும்பாலும் வாத்துக்களையும் சில அன்னப்பறவைகளையும் தான், அதனால அன்னப்பறவைகளை பத்தி நிறைய தெரியாது கண்ணம்மாவுக்கு. பாட்டி அப்பதான் சொன்னாங்க, 6000 to 8000 feet வரைக்கும் அன்னப்பறவைகளால பறக்க முடியும், ஒரே ஸ்ட்ரெச்ல 1000 miles கூட தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படின்னாங்க. அன்னப்பறவைகளும் ஒரு நல்ல கெட்டியான குச்சிய தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாங்க, பறக்க தொடங்கினாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த பகுதிகளுக்கு மேல அன்னப்பறவைகள் ஆமையே சுமந்து பறக்கிற அந்த காட்சியை எல்லாரும் பார்த்து வியந்து போனாங்க. அப்போ சிலர் பேசிக்கிட்டது அன்னப்பறவைகளுக்கும் ஆமைக்கும் கேட்டது, இத பாரா எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம், இந்த அன்னப்பறவைகள் எவ்வளவு புத்திசாலிங்க பாத்தியா, ஒரு ஆமையே தூக்கிட்டு போதே, பலசாலிகளாகவும் இருக்கு அப்படின்னு பெருமையா அன்னப்பறவைகள் பத்தி பேசினாங்க. இத கேட்ட ஆமைக்கு சும்மா இருக்க முடியல, என்னது இது, நாம தான் ஐடியா கொடுத்தோம் ஆனா அன்னப்பறவைகள் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்களே அப்படின்னு ஒரு நிமிஷம் சஞ்சலப்பட்டு, என்ன இப்படி பேசுறீங்க, இந்த ஐடியாவே நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வாய திறந்ததுதான் தாமதம். தமால்னு ஆமை தரையில விழுந்து ஓடு செதறி இறந்தே போச்சு. நண்பன ஆசையா அவ்வளோ தூரம் பறந்து சுமந்துட்டு வந்த அன்னப்பறவைகளுக்கு ஒரே ஏமாற்றமா போச்சு அப்படின்னு கதையை முடிச்சாங்க பாட்டி. பாவம் பாட்டி அந்த ஆமை, குவயட்டா அன்னப்பறவைகள் சொன்னதை கேட்டு அமைதியா இருந்திருக்கலாம், தேவையில்லாம வாய திறந்ததுனால தானே இப்ப கீழே விழுந்தது அப்படின்னா கண்ணம்மா. பாட்டி உடனே சொன்னாங்க, பாத்தியா கண்ணம்மா, எங்க எப்போ என்ன பேசணும் அப்படின்றத யோசிச்சு பேசணும், எங்க பேசக்கூடாதோ அங்க வாயே திறக்க கூடாது, அதுதான் நமக்கு நல்லது. கரெக்ட் பாட்டி என்று சந்தோஷமானாள் கண்ணம்மா.

ஆகாஷவாணியின் அலைவரிசைகளில் படபடவென பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்க துடிக்கும் நம் சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய் மலர்ந்தது மணி மலர்.

0: விவசாயத்துல ஊடு பயிர் சாகுபடியோடு சேர்த்து கோழி வளர்ப்பையும் இணைச்சோம்னா ஒரே நிலத்தில இருந்து கூடுதல் வருமானம் பெற முடியும். விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் இணைக்கிற இந்த முறையால குடும்பத்துடைய பொருளாதாரம் மேம்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உழவர் உலகம் நிகழ்ச்சியில ஊடு பயிர் கூட கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்துல பங்கேற்று தகவல்களை பகிர வராங்க தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யு திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம் அசோலா ஊறுகாய்ப்புல் பத்தின உரையாடலும் காத்திருக்கு. விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம். உழவர் உலகம் இரவு 7:25 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் பிற்பகல் 3:00.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த 27வது இந்திய ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோர்களின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 85.68 அடியாகும். இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக உள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 4:00.

ரெயின்போ 102.1 இசையோடு ஒரு பயணம். இது இசை தூறல்.

0: எண்ணம் உயர வெற்றி மலர வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: தேசிய விண்வெளி நாளா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சந்திரயான் 3 வெற்றியை நினைவு கூறக்கூடிய நாள். இதை பத்தி பேசும் போதே அடுத்த இஸ்ரோ என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ள எழுது. இப்போ செப்டம்பர்ல ஒரு செயற்கைக்கோளை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம நிறைய சின்ன சின்ன தகவல்களையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த செயற்கைக்கோளை எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த செயற்கைக்கோள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதுல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிதானே? நம்மளுடைய அலைபேசியில இருக்கக்கூடிய மேப்கள் நம்மளோட இடத்த காட்டுறதுக்கு ஜிபிஎஸ் மூலமா உதவி செஞ்ச மூலமா செய்யுது இல்லையா? இப்படி நம்மளுடைய இடத்த காட்டணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்குன்னு தனியான ஒரு செயற்கைக்கோள் வழிகாட்டி அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக இந்தியா ஒரு முன்னெடுப்பை எடுத்தது. 7 செயற்கைக்கோள்களை கொண்ட நாவிக் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குச்சு. அதோட பெயர்கள் ஆரம்பத்துல ISRS 1A-லிருந்து ISRS 1G வரைக்கும் இந்த 7 செயற்கைக்கோள்கள் ஆரம்பகால நாவிக் செயற்கைக்கோள்களா இருந்துச்சு. இது எல்லாம் ஒரே நிலையில செயல்பாடுது அப்படின்னு சொல்ல முடியாது. சில செயற்கைக்கோள்கள்ல தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சில செயற்கைக்கோள்களோட திட்டமிட்ட செயல்பாட்டு காலம் முடிஞ்சிருச்சு. அதனால இந்தியா புதிய தலைமுறை செயற்கைக்கோள்களை அனுப்பி நாவிக்க வலுப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. திட்டமிடப்பட்ட புதிய தலைமுறை செயற்கைக்கோள்கள் NVS 1, NVS 2, இப்படி NVS 5 வரைக்கும் அனுப்புறதா இருக்கிறாங்க. இது தொடர்பான தகவல்கள் தான் இன்னைக்கு இசை துறல் நிகழ்ச்சியில கேட்க போறோம். இசைந்து இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: இந்தியாவுக்குன்னு தனியான ஒரு செயற்கைக்கோள் வழிகாட்டி அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக இந்தியா புது தலைமுறை செயற்கைக்கோள்களை அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். இசை தூரல்ல இதுல மொத்தம் 5 செயற்கைக்கோள்களை திட்டமிட்டு இருக்காங்க. NVS 1 NVS 5 வரைக்கும். இதுல NVS 1 2023 மே மாசமே ஏவியாச்சு. இதுல ஒரு புதிய தலைமுறை நாவிக் செயற்கைக்கோள்கள்ல இதுதான் முதலாவது செயற்கைக்கோள். இதுல முக்கியமான ஒரு புதிய அம்சம் சேர்த்திருந்தாங்க, அதுதான் இந்தியாவில தயாரிக்கப்பட்ட ருபிடியம் அணுகடிகாரம். இது ரொம்பவே முக்கியமானது. அணுகடிகாரம் பயன்படுத்துறதுனால துல்லியமான நேரத்தை அது காட்டக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது NVS 2 2025 ஜனவரி 29 அன்னைக்கு இதை ஏவினாங்க. ஆனா இது திட்டமிட்ட சுற்றுப்பாதையை அடையறதுல சிக்கல் ஏற்பட்டது, எதிர்பார்த்தபடி செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதனால இப்போ NVS 3 அப்படிங்கிற புதிய தலைமுறை NVS தொடரோட 3வது செயற்கைக்கோள இஸ்ரோ உருவாக்கி இருக்கிறது. அதுதான் நாவிக், அதாவது நாவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு அதை ஆங்கிலத்துல சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, மன் கி பாத் மனதின் குரல்.
1: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: இந்தியா அனுப்பக்கூடிய NVS 3 இரண்டாம் தலைமுறை நாவிக் செயற்கைக்கோள் பத்தி தான்

தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில இஸ்ரோ உருவாக்கின இந்த செயற்கைக்கோள்ல ருபீடியம் அணு கடிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இதை தாண்டி இந்த செயற்கைக்கோள்ல புதிய தொழில்நுட்பமா எதையெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நாவிக்ல L5S ஃப்ரீக்குவன்சி பேண்டில் செயல்படுது. புதிய தலைமுறை செயற்கைக்கோள்கள் L1 பேண்டையும் கொண்டிருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உலக அளவில் பல GNSS அமைப்புகள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஃப்ரீக்குவன்சி பேண்ட்களில் இந்த L1 அப்படின்றதும் ஒன்று. ஆனால் நாவிக்கோட மற்ற சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டத்தோடு இணைத்து பயன்படுத்துறது ரொம்பவே எளிதாகும் அப்படிங்கிறதுனால தான் இதை சேர்த்துருக்கிறாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னணும் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசி, ஃபிட்னஸ்க்கு போடக்கூடிய பேண்டுகள், அப்புறமா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மற்ற சாதனங்களோடு சுலபமாக நம்மளுடைய இந்த நாவிக்கை இணைத்து பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான ஒரு தகவல். நாவிக் எவ்வளவு தூரம் வேலை செய்யும், எங்கே இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத தொடர்ந்து கேட்க இணைந்திருப்போம். திருச்சி FM Rainbow 102.1 இது இசை தூறல்.

0: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: இந்தியாவுக்குள்ளேயும் இந்திய எல்லையிலிருந்து சுமார் 1500 கிலோமீட்டர் வரையிலான பகுதியில இந்த நாவிக் செயற்கைக்கோளோட சேவை இருக்கும். இதற்காக GSLV Mark 2 ராக்கெட் பயன்படுத்த போறாங்க. அதன் மூலமா தான் இது விண்ணில ஏவப்படும். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவ போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. செயற்கைக்கோள் தயாரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் உழைக்கும் இது உழைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னும் இதுக்கான தேதியை அவங்க அறிவிக்கல. ஆனா சீக்கிரமா இதை வந்து அனுப்பணும், இது வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இசை தூரல்.

இசை துறல் கிணஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மின்னஞ்சல்கள் தாங்கி வந்த கருத்துக்களுக்கு காது கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க குமரன் நகர் திருச்சியிலிருந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேத்திக்கு மங்கை உலகத்துல மறதியால வரக்கூடிய அவதி அப்படிங்கிற தலைப்புல சபினா மீரா தோழிகளை பேச வரவேற்றாங்க. சாவியை தேடுறது, எரிவாயு அணைக்க மறந்தது, இப்படி தோழிகள் நிறைய பகிர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண வீட்டுல ஒரு முறை சாப்பிட்டதை மறந்து ரெண்டாவது முறை சாப்பிட்டாங்களாம். பரிமாறுறவங்க ஒரு மாதிரியா பார்த்த பிறகுதான் எனக்கே புரிஞ்சு மருந்தையும் சில சமயம் இந்த மாதிரி சாப்பிட்டுருவேன், அதனால இப்போ அலைபேசியில குறிப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அப்பயும் எங்கேயாவது கைபேசியை தவறுதெல்லாம் வச்சுட்டு தேடிதான் இருப்பேன் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சபினா மீராவுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க எஸ் லக்ஷ்மி குமரன் நகர் திருச்சியிலிருந்து. அடுத்து வரதராஜ நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நீ வெள்ளி என்று நேற்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்புல பட்டய கணக்காளர் திரு வி அழகப்பன் அவர்கள் நேரலையில கலந்துகிட்டு நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தயக்கம் இல்லாம தெளிவான சிறப்பான பதில்களை கொடுத்தாங்க. பணத்தை எந்தெந்த வழியில சேமிக்கலாம், எது பாதுகாப்பானது அப்படிங்கறத பத்தி விரிவா எடுத்து சொன்னாங்க. எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய வகையில அமைந்திருந்தது நிகழ்ச்சி. வருமானம் குறைவா இருந்தாலும் செலவு குறைவா செஞ்சா சேமிக்க முடியும், கடல் இல்லாம வாழ முடியும் அப்படின்ற அவரோட கருத்து ரொம்ப கவர்ந்தது மனச அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்களை தெரிஞ்சு வரதராஜ நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பின நேயர்களுக்கு நன்றி. இசைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவுக்கு இப்போ ஒரு பட்டாம்பூச்சி மற்றும் அந்த பூச்சிகளுக்கான முழுமையான தேசிய பட்டியல் கிடைச்சாச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியுமா? இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கும் மேலா இதுக்காக உழைச்சிருக்கிறாங்க. 12 ஆண்டுகால ஆய்வுக்கு பிறகு இந்தியாவில் வாழக்கூடிய பட்டாம்பூச்சி மற்றும் அந்த பூச்சிகளோட முதோ முழுமையான தேசிய பட்டியலை தயாரிச்சிருக்கிறாங்க. அதுல 13,000 மேலான இனங்கள் பதிவாயிருக்கு. இது உலகில் அறியப்பட்ட லெப்டாப்டிரா இனங்கள்ல சுமார் 8.25% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல பார்த்தா பட்டாம்பூச்சிகள் கிட்டத்தட்ட 1400 வகைதான், ஆனா அந்த பூச்சிகள் 12,000 மேல இருக்குது. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட்டாம்பூச்சிகளை விட அந்த பூச்சிகளோட வகைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஜியோமெட்ராய்டியா அப்படின்னு ஒரு அந்த பூச்சி குடும்பத்தை சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் இரவு நேரத்துல செயல்படக்கூடியவை. என்ன பட்டாம்பூச்சி பூவுக்கு பூ பறக்குமோ அதே மாதிரி அந்த பூச்சிகள் தாவரங்களுக்கு தாவரம் பறந்து போய் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால விளக்கு சுத்தி பறக்கிற வெறும் பூச்சிகள் இதை நினைச்சிடக்கூடாது. சுற்றுச்சூழலோட அமைப்புல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொது கேட்டலாக்ல அவங்க கிட்டத்தட்ட 64 இனங்களை இந்தியாவில இருப்பது தொடர்பான சந்தேகம் இருக்கு. இவை முழுமையா இந்தியாவை சேர்ந்தவையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு முழு பட்டியல் இப்ப இந்தியாவுக்கு கிடைச்சாச்சு. நம்ம இத்தனை உயிரினங்களை வச்சிருக்கோம் அப்படிங்கறது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா அதே சமயம் இந்த உயிரினங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒருத்தரும் முயற்சி செய்யணும். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இசை தூரல்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: சமூக வலைதளத்துல வலம் வந்த ஒரு காணொளி காட்சியை ஒரு புது உயிரினத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலா இருந்தது அப்படின்னு சொன்னா நாம நம்புவோமா? 2024 இந்தியா நேபாள் எல்லை பகுதியில ஒரு ஆழ்துளை கிணறு மாதிரியான இடத்துல இருந்து ஒரு சின்ன உயிரினத்தை யாரோ ஒரு காணொளி காட்சியா எடுத்து சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அந்த உயிரினத்தை இந்திய எல்லைக்குள்ள தேட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறாங்க. பீகார்ல இருக்கிற சம்பரன் அந்த மாவட்டத்துல போய் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 200 கேலனுக்கும் மேல இருக்கிற தண்ணிய கைகளாலேயே வெளியேற்றி அந்த உயிரினத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த புதிய

மீன் இனத்தை வந்து ஆராய்ச்சி செஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு கங்கையன் மீன் அப்படிங்கிற பொருள்படுற கங்கைத்திஸ் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்திய நேபாள எல்லை பகுதியில் தானே முதன் முதல்ல காணப்பட்டது, அதனால இந்தோ நேபாளிகஸ் அப்படின்னு பேரும் வச்சிருக்கிறாங்க. 2026 ஆகஸ்ட் 11 வெளிவந்த ஒரு அறிவியல் இதழில் இதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, அப்படி என்னப்பா இந்த உயிரினம் சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால், நிலத்தடி நீரில் வாழக்கூடிய சுமார் 4 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு உயிரினம் இது. நிலத்தடிக்கிலேயே நிரந்தரமாக வாழறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து பழகி இருக்குது. ஆங்கிலத்தில் எர்த்வாம் ஈல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்ததான் இந்த மீன். பொதுவாக நாம் நினைக்கிற கடலில் இருக்கக்கூடிய ஈல் வகை இல்லைங்க, மண்புழு மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஈல் ஒரு நிறமற்றதாக இருக்குது. ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை கொண்டது. அதோடைய சின்ன கண்கள் வந்து தோலால் மூடப்பட்டிருக்கு. ஆய்வு செய்த மாதிரிகளை வச்சு பார்க்கும்போது விலா எலும்புகளே இந்த சின்ன உயிரினத்துக்கு இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், சமூக வலைதளம் கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு புது உயிரினத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் சின்னோண்டு தூண்டுகோலா இருக்குல்ல. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

சேஃபம் ரெயின்போ 102.1 இசை தூரல்ல இன்னைக்கு ஒரு சில மின்னஞ்சல்களையும் நிறைய தகவல்களையும் கேட்டோம். இனி வண்ண கோலங்கள் விளையாட நேயர்கள் தயாராகலாம். வழக்கம் போல சுழி 431 இந்த முன் இணைப்பு என்னோடு 246 102 இந்த எண்ணையும் இப்போதான் முதல் தடவையாக பேச போகிறாங்க அப்படின்னா 240 102 இந்த எண்ணையும் தொட்டு வர தயாராகலாம். இணைந்து இருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: விவசாய பிரிவுகள் ஊடு பயிர் சாகுபடியோடு சேர்த்து கோழி வளர்ப்பையும் செஞ்சாங்க அப்படின்னா கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. விவசாயிகளோட பொருளாதார நிலை மேம்படுறதுக்கும் குடும்ப பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் வாய்ப்பிருக்கு. அதனால தான் இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஊடு பயிர் கூட கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்று பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க வர்றாங்க தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யூ திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம் அசோலா ஊறுகாய்ப்புல் குறித்த உரையாடலும் இடம்பெறும். விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறலாம் உழவர் உலகம் 7:25 நேரம் மாலை 4 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபினைல் ஃப்ரைன் குளோர்ஃபினரமைன் மாலேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கக்கூடாது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களிலும் 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகம் இடம்பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடும் விதித்துள்ளது. அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து கிராமப்புற பகுதிகளுக்கு செல்லும் புதிய வழித்தட பேருந்துகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். 2 மாத பணிக்காலத்திற்கு தகுதியுடையோர் வரும் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். நாளை ஆவணி மாதத்தின் சுப முகூர்த்த தினம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகை கிலோ 1500 ரூபாயும் பிச்சிப்பூ 1200 ரூபாயும் விற்பனையாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இப்ப கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார. இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நாலு மணி 4 நிமிஷம் ஆக போகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களும் கையில கைபேசியும் கையுமா உட்கார்ந்துருப்பாங்க.
2: அப்படியா?
0: ஆமா.
2: ஏன், எதனால?
0: விளையாடணும்ல வண்ணக்கோலங்கள்ல.
2: ஓகேங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து GK எதை பத்தி, பொது அறிவுல வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தீம் தான் பேச போறோம். நம்ம ஊர்ல திருவிழா அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
0: கரும்பு சாறு, அப்புறம் அங்க இருக்க ஆடு மாடு, அப்புறம் மாலை பூ எல்லாம் விதவிதமா விக்கும், டிரெஸ் எல்லாம் விதவிதமா நிக்கும், வெடி வேட்டை எல்லாம் போடுவாங்க.
2: இதெல்லாம் இப்ப வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு திருவிழா வச்சு நம்ம இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி பண்ணுவோம் இல்லையா? இப்ப நம்ம ஊர்லயே இவ்வளவு கொண்டாடும் போது உலகம் முழுக்க எவ்வளவு விஷயத்த எப்படி எல்லாம் கொண்டாடும் தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களும் பதில் சொல்ல போறாங்க.
0: நேயர்களே தயாரா இருக்கேன்பா, உலக விஷயங்களை நான் கரைச்சு குடிச்சிருக்கேன்பா, அதுவும் இந்த மாதிரி திருவிழா என்கிட்டதான்பா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. 4431 இந்த முன் இணைப்பு என்னோடு 246-102-1 இந்த எண்ணை எப்பவும் போல பழக்கமான வழக்கமான நேர்கள் தொட்டு வரலாம். அறிமுகமாக காத்திருக்கிறவங்களுக்கு 240-102-1 இந்த எண்ணை விட்டு கொடுக்கலாம்.
3: This song is a tribute to all the heroes and villains.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வனக்கோளங்கள் கேணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல.
1: இதுல வந்து இன்னைக்கு பொது அறிவு வந்து தேர்வுலாம் வருது நமக்கு, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது.
0: உலகம் முழுக்க சுத்தி அங்கங்க நடக்கிற திருவிழாவை பத்தி தகவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
1: அத பத்தி தான் பேச போறோம். இப்ப யார் இணைப்புல வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தக்கம் ஜோதிக்குமார்.
1: இன்னொரு தடவை பேர் மட்டும் சொல்லுங்க.
2: காரை பக்கம் ஜோதிக்குமார்.
1: ஜோதிக்குமார் சார், சரிங்க. விளையாடத்துக்கு தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே. மக்கள் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் தக்காளிகள் எல்லாம் வீசி விளையாடக்கூடிய ஒரு திருவிழா ஒரு நாட்டுல நடக்குது. அது எந்த நாடு?
2: நாடு
1: என்னது?
2: பந்தி விளையாடல்.
0: பந்தி விளையாடல் அதுக்கு பேரா?
2: ஆமா, கரெக்ட். தெரியும்.
0: சரிங்க.
1: அதனால பந்தின்னு பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே.
0: சரிங்க, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. முதநேரா வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: அதாவது நம்ம நம்ம ஊருக்குள்ள, அதாவது நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் தேடாதீங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல எங்க வேணாலும் இது நடக்கலாம் அப்படிங்கறதுதான் விஷயம். தக்காளிய ஒருத்தர் மேல ஒருத்தர். தக்காளி சூசு குடிக்கிறதுக்கே இங்க எல்லாம் சில பேர் சக்கரையை இவ்வளவு போடணும் அவ்வளவு போடணும்னு கணக்கு சொல்லுவோம். வித வேற பல்லுல மாட்டிக்கோங்க. ஆனா அதை ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி விளையாடுறாங்களா, அது எங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் அரியாவூர்ல இருந்து விவசாயி எம்ஆர்ஜி ரவி பேசுறேன்.
1: ரவி ஐயா, உங்களுக்குதான் இது சரியான கேள்வின்னு நினைக்கிறேன். விவசாயி ஐயாவா இருக்கீங்க. தக்காளிய எந்த நாட்டுல இப்படி வந்து பண்றாங்கன்றத சொல்லுங்க பாப்போம்.
0: கலிபோர்னியா அப்படின்றது ஒரு நல்ல யூகம். அது சரியான விடையா அப்படின்னு தொடர்ந்து நிகழ்ச்சியில கேட்டிருந்தாங்க ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: அவ்வளவுதான்.
0: பாருங்க. வணக்கம்.

0: வணக்கம்மா, கொளுத்தலை சலீல் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, பதில் என்ன?
0: என்ன கேள்விங்க?
1: அதாவது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த திருவிழாக்களை பத்தி தான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். தக்காளிய அடிச்சு விளையாடுவாங்களாம் ஒரு திருவிழால, அது எந்த ஊரா இருக்கும், எந்த நாடு?
2: நாடு
0: ஸ்பெயின். ஸ்பெயின்.
1: ஸ்பெயின்.
3: எப்படி?
0: அதான் வருதுங்க.
3: அதுதான் வருதா? இல்ல புரியலையே. ஒரு மணி நேரம் ஆகஸ்ட் மாத கடைசி புதன்கிழமையில இந்த விசேஷம் வந்து நடக்குது. ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து கலந்துக்குவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் யாரு என்னங்கறதெல்லாம் பாரபட்சமே இல்லாம தக்காளியை வீசி ரணகலம் ஆக்கி தக்காளி சட்னியா ரோட வந்து மாத்தி வச்சுட்டு போறாங்க. கூட நீங்க போகும்போது மிளகா பொடி உப்பு எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா தக்காளி சட்னி சாப்பிடலாம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்குது. திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: நாலு மணி 20 நிமிஷம் கிட்டிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்ல பொது அறிவு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம்.
9: சாதாரண கேள்வி இல்லங்க, உற்சாகமா ஊரே சேர்ந்து கொண்டாடுற மாதிரியான கேள்விகள். அதுக்கு யாரு பதில் சொல்ல வந்திருக்காங்க இனிப்புலன்னு இப்ப கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க?
10: வணக்கம் மேடம்.
9: யார் இங்க இருந்துமா?
10: சமயபுரத்துல இருந்து ரேகா பேசுறேங்க மேடம்.
9: பாருங்களேன்.
8: ரேகம்மா, நீங்க பட்டம் எல்லாம் விட்டுருக்கீங்களா?
9: நாங்களாம்
8: பட்டம் விடுறத வந்து மாடல நின்று வேடிக்கை மட்டும் பாப்போம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சதுலாம். சரி, ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பட்டங்கள் வானத்தை நிரப்பக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஃபெஸ்டிவல் ஒண்ணு இந்தியால எந்த மாநிலத்துல வந்து பிரபலமா இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க.
10: அதான் கேள்வியா?
8: அதேதான்.

0: கேள்வி. அதனாலதான் பட்டத்தை பத்தி உங்ககிட்ட
1: கேட்டேன். சொல்லுங்க சும்மா.
0: இந்தியால எந்த மாநிலம்?
1: சும்மா யூகிச்சு அடிச்சு விடுங்க.
0: அடிச்சு விடணுமா? இல்ல அவளுக்கு
1: க்ளூ கொடுக்கணுமா?
0: க்ளூ கொடுக்கணுமா? நம்ம இந்தியாக்குள்ளாரதாமா, அதனால யோசிங்களேன். இது வந்து எப்ப வந்து கொண்டாடுறாங்கன்னு நான்
2: சொல்லட்டுமா?
0: இது வந்து பாத்தீங்கன்னா சங்கராந்தியில கொண்டாடுறாங்க. ஜனவரி மாதத்துல வந்து நடக்குது இது. உத்தராயணத்தை வந்து வரவேற்கிற விதமா நடக்குது.
1: மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்கல்ல?
2: ஆமாங்க மேடம்.
1: இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எந்த இடம், எந்த இடம், எந்த இடம்?
0: வானம் முழுக்க பட்டங்களாவே இருக்குமா? ஏதாவது ஒரு மாநிலம் சொல்லுங்க இந்தியால.
1: இனிப்புல வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நம்ம பண்பலையில விளையாட்டுல பங்கேற்கிறவங்களுக்கு வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது சரிங்களா. உங்க முயற்சியை நாங்க பாராட்டுறோம்.
2: ரொம்ப பிடிக்கும் மேடம், நான் தான் விரும்பி கேட்பேன்.
1: சந்தோஷம் சந்தோஷம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க சரிங்களா.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் யாரு வராங்க, பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பெரம்பலூர்ல இருந்து தர்னீஷ்.
0: தர்னீஷ், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: உத்தரப்பிரதேஷ்.
0: உத்தரப்பிரதேஷ் இல்லையே, ஆனா எதனால அப்படி நினைக்கிறீங்க? அடுத்து வரக்கூடிய நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சகோதரருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது பண்பலை இணைவது திருச்சி மாவட்டம் மனசு மாவட்டம் திருப்பஞ்சி கிராமத்திலிருந்து நாவண்ணா வீரமணி பெட்டி கடையில இருந்து.
0: வீரமணி ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: குஜராத்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ஆமா, தொடர்ந்து பாடிங்க. நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
1: இது வரைக்கும் ரெண்டு பேர் பதில் சொல்லிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி கை தட்டிருக்காங்க.
0: அதாவது அவர் சொன்ன மாதிரியே எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல வந்து அகமதாபாத்ல இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு நடக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கைட் லவர்ஸ் எல்லாருமே அங்க வந்து இப்ப நம்ம ஊர்கள் எல்லாமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அங்கதான் வந்து முதல்ல அதோட ஆரிஜின் வந்து அங்கதான். நிறைய பேர் வந்து ஒன்னா சேர்ந்து பட்டம் எல்லாம் விட்டுருக்காங்க. ஆமா, அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இன்னொன்னு எங்கன்னா பஞ்சாப்லயும் நடக்கும். நம்ம வந்து இங்க பொங்கல் கொண்டாடுற அதே நேரத்துல அவங்க வந்து அங்க பட்டம் விட்டு கொண்டாடுவாங்க. ஆக இந்த பட்டம் பறக்கிறது வந்து பாக்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது மொத்தத்துல இல்லையா? இதே மாதிரி கேள்விகளுக்கான பதில்களை சொல்றதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா 4431 அப்படின்ற இந்த முன் இணைப்பு என்னோட
1: 246-102-1 இத தொட்டு வாங்க. இப்பதான் முத முறையா நம்ம பண்புலையில பேச போறேன் அப்படின்னு சொல்ற நேரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்க காத்திருக்கு 240-102-1.

0: also let loose.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
5: திருச்சி, சேலம், மங்களன் மகள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள். இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி திருவிழாக்களையும் பெரிய விதமா கொண்டாடுறதையும் பத்திலாம் பேசிட்டு இருக்கிறோம்.
7: இதெல்லாம் பேசும் போதே நம்ம ஊர்ல இது மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய இருக்கு பட்டியல்.
5: ஆமா, நம்ம ஊர்லயும் நிறைய இருக்கு. தக்காளி சொல்லும் போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா மாங்கனி திருவிழா ஞாபகம் வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த பட்டம் விடுறது இப்ப வந்து அதிகமா ஊர்ல வந்து வந்துருச்சு. எங்கன்னா பொள்ளாச்சி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, இப்ப சென்னையில நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஊர்லயும் வருங்க, சீக்கிரமா வரும் எதிர்பார்த்து காத்துக்கோ.
7: கொஞ்ச நாள்ல நம்ம வீடு தேடி
5: வந்துருவோம்ல. இந்த பட்டம் விடுறது நம்ம ஊர்லயும் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்தது யாரு வராங்க இணைப்புலன்னு பாக்கலாம். வணக்கம்
8: அனைவருக்கும். நீ வச்சு அம்மனப்பாளைய வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
5: சண்முகசுந்தரம் ஐயா, உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டுடலாமா? ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா நகரத்தோட முக்கிய வீதிகள்ல ஊர்வலமா வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. ஆடுகள் வந்து கழுத்துல மணி கட்டிட்டு ஒரு நகரத்தோட முக்கியமான வீதிகள்ல வந்து உலா வருமா, அப்படி ஒரு திருவிழா ஏதோ ஒரு நாட்டுல நடக்குது. அது எந்த நாடு?
8: நம்ம நாட்டு இல்லையா?
5: நம்ம நாடு கிடையாது.
7: ஆசைதான்.

0: ஆசை.
1: நம்ம நாட்டுல சும்மாவே நடக்கும், அது பிரச்சனை நம்ம ஊர்லயே நடக்கும், அத பத்தி பேசல. ஆனா அது திருவிழாவா கொண்டாடுறாங்க அங்க.
2: சரி மேடம்,
1: அங்க வந்து ஆடுனா நம்ம ஊர் ஆடு மாதிரி இல்ல, செம்மறி ஆடு.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க. நீங்க பாருங்க, மஞ்சள் தண்ணி ஊத்தி தலையாட்டுற ஆடுதாங்க எங்களுக்கு தெரியும். நீங்க இவ்வளவு
1: கஷ்டமான தெரியும் இல்லங்க, இது வந்து செம்மறியாடு, அதான் நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து செம்மறியாடு. ஆயிரக்கணக்கில் முக்கியமான வீதிகளை நம்ம ஊர்ல சாதாரணமா வரும், பட் அங்க
0: 4:32 இனிப்புல வந்திருக்கிறது யாரு? வணக்கம்.
1: என்ன ரைமிங் அடடே, ஆச்சரியக்குறி.
0: ஐயா, உங்களோட வானொலி பெட்டியை விட்டு நீங்க தள்ளி வந்துருங்க, இல்லைன்னா வானொலியோட ஒலியை மட்டும் நல்லா குறைச்சிருங்க, அப்பதான் நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு தெளிவா கேக்கும். யார் இங்க இருந்து?
3: உங்களுக்கு
1: பதில் தெரியுங்களா?
0: சரிங்க, இனிப்புல இணைஞ்சதுக்கு நன்றிங்க ஐயா.
3: நன்றி மேடம்,
0: வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ரமேஷ் சேத்ரா மேடம், குளித்தலை மாவட்டம் நச்சலூர்.
1: உங்க பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க.
3: ரமேஷ்.
1: ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா ஐயா?
3: இத்தாலி.
1: இத்தாலி. ஏன் எல்லாருமே யாருமே இதுக்கு வரைக்க மாட்டேங்கிறீங்க? பொதுவா வெளிநாடுன்னு சொன்னா டக்குன்னு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாடு இதுவா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நானும் அப்படிதான் சொல்லுவேன், யாராவது வெளிநாடுன்னு சொன்னா அப்படிதான் கேப்பேன்.
0: நீங்களும் கேட்க மாட்டீங்களா? நன்றி.
1: வேற வேற கேப்பாங்க போலியே.
0: நன்றிங்க ஐயா.
3: நன்றி, நன்றி.
1: நம்ம தான் வந்து ஒரே நாடை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோமோ.
0: வணக்கம்.
1: இந்த க்ளூக்கு அப்புறம் யாராவது கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். வணக்கம்.
4: வணக்கம், தர்மராஜ் மேடம்.
1: தர்மராஜ் ஐயா, விடை தெரியுமா?
4: ஸ்பெயின்.
1: ஸ்பெயின் முன்னாடியே சொன்னாங்களே இல்லையே? வெளிநாடுன்னு சொன்னா நம்ம எல்லாருமே ஒரே இதுல அதுதான் பதில் சொல்லுவோம். ஜீன்ஸ் படத்துல கூட அந்த நாட்டை தான்
0: காட்டுவாங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா, நல்ல முயற்சி செஞ்சீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: அடுத்து வந்து வரக்கூடிய நேர்கள் வந்து என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன க்ளூஸ் எல்லாம் வச்சு அவங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன சொல்றீங்க?
0: கண்டிப்பா.
1: அம்மா, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா?
0: நாங்க கண்டுபிடிச்சோம்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
1: எது கேள்வி கேக்குறதுக்கு
0: முன்னாடியே மட்டும்தான் புரியும். அறிமுக நேரா நீங்க இருந்தீங்கன்னா 240 102 1

0: உற்சாகத்தின் அலை ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்.

0: ஃபோனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: சரி
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: நாலு மணி 39 நிமிஷம் கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் ஊர் முழுக்க உலகம் முழுக்க பயணிச்சு பாருங்க எவ்வளவு திருவிழாக்களை கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்க.
1: வெளிநாடு சுற்றுலா விட்டுருங்க, வெளிநாடுன்னு சொன்னாலே இந்த நாடுதான் முதல் நம்ம பேர்ல வரும்.
0: ஒரு ஒரு கண்டத்துல இருந்து ஒரு ஒரு பேரை சொன்னா ஒருவேளை விடைய கண்டுபிடிக்க முடியுதா?
1: வந்துரும்ல ஈஸியா.
0: நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் நீர்புல இருந்து சின்னையா பேசுறேன் மேம்.
1: சின்னையா? ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா பதில? ஆமா அதேதான் அதேதான். செம்மறியாடு அங்கதான் இருக்குமா? என்ன
0: நல்ல முயற்சிங்க. நன்றி. வணக்கம். இனிப்புல இருக்கீங்க? யார் இங்க இருந்தீங்க?
3: அமெரிக்கா மேடம்.
1: உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. அமெரிக்காங்கிறதெல்லாம் சரி.
3: அரியலூர் மாவட்டம் சுதாகர். திருப்பனூர் சுதாகர்.
0: சுதாகர்
3: சூப்பருங்க,
1: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்டா. அது மாதிரி அமெரிக்கால வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் உள்ள இதாஹோ அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு, அங்கதான் வந்து இது நடக்குது. ட்ரெய்லிங் ஆஃப் ஷீப் அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவலோட பேரு. மேல இந்த விழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அமெரிக்கால.
0: அவ்வளவு பாரம்பரியம் வாய்ந்த ஒரு விழா. வெளிநாடு அப்படின்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும்.
1: என்ன யோசிக்கிறோம்?
0: என்னென்ன ஊர் பேர்லாம் சொல்லலாம், என்னென்ன நாடு பேர்லாம் சொல்லலாம்னு. இருந்தாலும் பரவாயில்ல நேர்களே, இன்னும் கூட நேருக்கு வாங்க, இந்த நேரத்தை நாம பயன்படுத்திக்கலாம். 4-3-1 இந்த முன் இணைப்பு என்னோட 246-102-1 அறிமுக நேரா. நீங்க இருந்தீங்கன்னா 240-102-1.
1: இப்ப நம்ம நேர்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, வேற வேற கண்ட்ரி எல்லாமும் சொன்னாங்க. அங்க அந்த ஷீப்போட ஃபெஸ்டிவல் வந்து அமெரிக்காலதான் முக்கியமா பெரிய விதத்துல நடக்குது. 180 வருஷத்துக்கு முன்னாடி
0: நடந்துட்டு

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தூத்துக்குடி மாவட்டம்
3: முழக்காடு பாபு.
2: பாபு ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா?
3: கேளுங்க மேடம்.
2: ஆயிரக்கணக்கான காகித விளக்குகள் இருக்குல்ல, அத வந்து வானத்துல பறக்க விடக்கூடிய ஒரு புகழ்பெற்ற திருவிழா எந்த நாட்டுல நடக்குது? பலூன் இல்ல, அந்த பறக்கிறதுக்கு வந்து அந்த பேப்பர்ல இருக்கும் விளக்கு ஏத்தி அனுப்புவாங்க தெரியுமா?
3: பெரு நாட்டுல நினைக்கிறேன் மேடம்.
2: பெருவா?
3: ஆமா.
2: இல்லையே, பெரு இல்லையே.
3: நன்றி
2: நன்றி. அடுத்து யாரு இணைப்புல வராங்க அப்படின்றத பாக்கலாம்.
4: எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படத்துல அப்படியே பறக்கும் எல்லாம் அழகழகா.
2: அழகழகா பறக்குமா? ஆனா இப்ப வந்து நம்ம, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு தீபாவளிக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த மாதிரி இங்க நம்ம ஊர்லாமே வித்தாங்க. அதெல்லாம் வாங்கி எல்லாரும் மாடியில நின்று எல்லாம் விட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். நல்லா இருந்தது அது, வித்தியாசமா. நமக்கு வந்து எப்பயும் அந்த மாதிரி இருக்கு, அதுல வான வேடிக்கை பெருசா இருக்கும், வெடிச்சு அதெல்லாம் பண்ற மாதிரி இல்லாம லைட் மட்டும் அழகா எந்த சவுண்டும் இல்லாம அப்படியே வானத்துல பறக்கிறது. ஒரு ரெண்டு பறக்கிறதுப்பே நல்லா இருந்தது, கொஞ்சம் நிறைய பறக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை சொல்றதுக்கு யார் வராங்க பாக்கலாம். வணக்கம். ஏன் அவ்வளவு கஷ்டமா? லைட்டு தானே, லைட்டு தானே.
4: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்.
4: ஐயோ எடடா எடடா,
2: ஒரே சிரிப்பா இருக்கே.
5: சிரிப்பு ஓட்டுற மாதிரி பேசுனா அப்புறம் எங்களுக்கு மட்டும் சிரிப்பு வராதா?
4: சிரிச்சுக்கிட்டே பேர் சொல்லிருங்க பாக்கலாம்.
5: நாங்க பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறோமா.
4: சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாடா,
5: ஆயிரக்கணக்கான காகித விளக்குகள் வானில் பறக்கும் நாடுங்கிறீங்க, சத்தியமா நான் கேள்விப்படவே இல்லை. நிறைய மத்த வான வேடிக்கை தான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு குழு கொடுங்க, நான் முயற்சி பண்றேன்.
2: க்ளூ குடுக்கலாமா? அந்த நாட்டுக்கான க்ளூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டை நினைச்சாலே நம்ம ஊர்ல பல இடங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் டிஷ் தான் ஞாபகம் வரும்.
4: ஒரு சாப்பாடு.
2: ஆமா,
4: நம்ம நாட்டுல கிடைக்கிற
2: இப்ப வந்து அதிகமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஊர் பேரை சொல்லி சொல்லி தான் எல்லாருமே வந்து சாப்பாடுக்கு பேரே வைக்கிறாங்க.
5: சைனீஸ் ஃபுட்டா?
2: சைனீஸ் இல்ல, கொஞ்சம் சைனாலையும் கூட நடக்குது இது ஆக்சுவலா. ஆனா இதுக்கான ஒரிஜின் ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து வேற நாடு.

0: முக்கியமா எந்த இடத்துல இருக்கு?
1: சைனாவுக்கு பக்கத்து நாடா?
2: நீங்க பக்கத்துல நான் போய் பார்த்தது இல்லங்க.
1: சொன்ன
2: எல்லாமே சரியான பதில்கள் தான், அதனால உங்களுக்கு வந்து பாராட்டுக்கு. தாய்லாந்து, தாய்வான், வியட்நாம், சைனா எல்லாத்துலயுமே நடக்குது. ஆனா அதோட ஒரிஜின் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து தான். நன்றி நன்றி.
0: நான் சொன்னேன்ல ஒரு படத்துல குழந்தைகளுக்கான படத்துல வரும்னு சொல்லிட்டு நீளமா முடி வச்சுட்டு ஒரு கதாபாத்திரம் ஒண்ணு, அத வச்சு அந்த ஆங்கில படம் ஒண்ணு, அந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படி போட்ல போகும்போது அப்படியே இந்த பறக்கிற இந்த பலூன் எல்லாம் அப்படியே விளக்கேத்தி பறக்க வைக்கிற பலூன் எல்லாம் வரும்.
2: அதனால நீங்க பாத்துருக்கீங்க. இது வந்து ஒரிஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட தாய்லாந்துல இருக்கக்கூடிய சியாங் மை அப்படின்ற இந்த பகுதியில தான் வந்து பண்றாங்க. நவம்பர் மாசத்துல முழு நிலவு காலத்துல வந்து இது நடக்குமா, வானமே அப்படியே நட்சத்திரத்தால நிரம்புன மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது சும்மா வெறுமனே ஏதோ அழகுக்காக மட்டும் கிடையாது, அது அவங்களோட பாரம்பரியத்துல விளக்கு அப்படின்னா என்னன்னா வழிபாடு, நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும், அமைதி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதல்களோட அவங்க வந்து பறக்க விடுறாங்க. நல்லா இருக்குல்ல,
0: கேக்க நல்லா இருக்கு. நம்ம ஒரு நாள் அதை போய் பாங்கணும், முடியலன்னா இப்பவே கண்ண முடி
2: இந்த கற்பனை பண்ணிக்கோங்க.
0: கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ணகோலங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு உலகம் முழுக்க சுத்தி வந்த, சுத்தி வர முயற்சி செஞ்ச எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இனி பொன் மாலையோட அழக ரசிக்க கைகோர்த்து காத்திருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இன்னைக்கு கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தொலைக்காட்சிகளில் 12 நிமிட விளம்பர கால வரம்பை நீக்குவது தொடர்பான அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டும் தொலைக்காட்சிகள் விளம்பர வருவாயை பெருமளவில் சார்ந்திருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சின்ன சொக்கி குளத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த அவர் பல்கலைக்கழகங்களை சீரமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரட்டை கதவு ஆட்டோக்ளேவ் அல்ட்ரா சவுண்ட் கருவிகளின் பயன்பாட்டை அவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கூடுதலாக 1500 செவிலியர்கள் பணி அமர்த்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்த பௌத்த மதத்தினர் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் பங்கேற்க தமிழக அரசின் சார்பில் 5000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வரும் 15ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நாளை நிறைவடைகிறது. 500க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இணைந்திருக்கிறோம் பொன் மாலையோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காற்றில் கலக்கும் மலரின் நறுமணமாய், நதியோடு சங்கமிக்கும் நீர்த்துளியாய், உன்னோடு நான் இருப்பேன்.

0: தடைகள் விலகட்டும், வெற்றிகள் பெருகட்டும். வாழ்த்துக்களோடு.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது பொன் மாலை. இசைக்குயில் பாடும் தோடி ராகம் இதயத்தில் காதல் சாரல் தூவுகிறது.

5:18 கேட்டிணைந்திருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. என் நெஞ்சின் துடிப்பில் உந்தன் பெயர், விழியோர கனவில் உன் முகம் என என்றும் என்னுள் இருக்கும் காதல் வரம் நீ.

பொன் மாலை கேட்டு இணைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ ஊற்று 2.1ல். விழிகளின் மேடையில் உதித்த காவியமே, என் உயிரும் இசையும் என்றும் உனக்காகவே.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. மனதை நனைக்கும் முத்த மழையில் காதல் கவிதைகள் வாசிக்கிறேன்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. உரிமையுள்ள உறவு என்று உலகம் சொன்னது அன்று, உன்னையே என் உயிர் என்று என் நெஞ்சம் சொன்னது இன்று.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1
2: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
2: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
2: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 FM Rainbow 102.1.

மணி 44 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தெரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் மனம் மயக்கும் பாடலும் என்றும் இனிமை தரும்.

காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.

மனதுக்கு பிடிச்ச 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களா விரும்பி கேட்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில்

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோர்களின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் நாளை வரை நடைபெறுகிறது. இதன்படி முதல் நாளான நேற்று சொத்து திருமணம் தொடர்பான 400 வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு காணப்பட்டது. தமிழகத்தில் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுப்பார் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சின்ன சொக்கிக்குளத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த அவர், பல்கலைக்கழகங்களை சீரமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தேவலாபுரம் பகுதியில் சிங்கப்பெண் அதிரடைப்படை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதோடு 1091 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என இத்துறைக்கான இயக்குநர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். சுத்தமான சுற்றுலாத்தலம், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி உள்ளிட்ட 13 வகையான விருதுகள் வழங்கப்பட உள்ளது. திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலில் பெரிய திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு மழை கால மாலை நேரத்துல ஒரு குட்டி பையன் ஜன்னலோரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தானா. என்ன பாக்குற அப்படின்னு அம்மா கேட்டதும், இந்த மழை நின்றுடுச்சுன்னா இந்த சத்தமும் நின்று போயிரும்ல, அதனாலதான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்றான். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, மழை நின்னா கூட அதோட வாசனை கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. பையனும் அமைதியா ஆமா இல்ல அப்படின்னு ஒரு உணர்றான். நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாதிரிதான்ல, சில விஷயம் நம்ம விட்டு போனா கூட அது விட்டுட்டு போற சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம கூட எப்பவுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன அழகான நினைவுகளோட சந்தோஷத்தோட இந்த நாளை கடப்போம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி வானொலியை அலைவரிசைகள்ல 6:10 விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிற ஆர்வம் இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற இருக்கிற விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வர 31 தேதிக்குள்ள tncmtrophy.sdat.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் பதிவு செய்யலாம். இன்னொரு தடவை இணையதளம் உங்களுக்காக சொல்றேன், tncmtrophy.sdat.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்க பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இதை பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 95 14 00 00 777 அப்படின்ற இந்த எண்ணில் காலையில 10 சாயந்தரம் 5 நீங்க தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு தடவை எண்கள் உங்களுக்காக 95 14 00 00 777.

0: ஆறு வாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல
1: நமக்கு அறுசுவை மட்டும் போதாதுங்க, ஏழாவதா ஒரு சுவை இருந்தாதான் ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியுங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? நகைச்சுவை தாங்க. மன மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எந்த நோயும் நம்மள நெருங்காதுங்க. உணவுல அறுசுவை சேர்க்கிற மாதிரி வாழ்க்கையில நகைச்சுவை உணர்வையும் சேர்த்துக்கணுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.
2: நமது உடலில் ஒவ்வொரு வினாடியும் லட்சக்கணக்கான புதிய செல்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இந்த புதிய செல்கள் உருவாக அதற்குள் இருக்கும் மரபணு பொருள் டிஎன்ஏ, அதாவது துல்லியமாக பிரதி எடுக்கப்பட வேண்டும். டிஎன்ஏவை உருவாக்க ஃபோலேட் மிக முக்கியமாக அமைகிறது. ஆனால் அந்த ஃபோலேட் தன் வேலையை செய்ய வைட்டமின் பி12 உதவி கட்டாயமாக தேவைப்படுகிறது. உடலில் வைட்டமின் பி12 குறைபாடு ஏற்படும் போது ஃபோலேட் செயலற்ற வடிவத்தில் முடங்கி விடுகிறது. இதனால் புதிய டிஎன்ஏவை உருவாக்க தேவையான மூலக்கூறுகள் உருவாகுவது நின்றுவிடும். டிஎன்ஏ உருவாக்கம் தடைபடுவதால் எலும்பு மஜ்ஜையில் உருவாகும் சிவப்பணுக்கள் சரியாக பிரிய முடியாமல் அளவில் பெரியதாக பயனற்றதாக மாறிவிடுகின்றன. நமது டிஎன்ஏ தினமும் சுற்றுச்சூழல் நச்சுக்கள், கதிர்வீச்சு மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் சேதமடைகிறது. இந்த சேதத்தை சரி செய்யும் டிஎன்ஏவை நிலையாக வைத்திருக்கவும் வைட்டமின் பி12 இரண்டு முக்கிய வழிகளில் செயல்படுகின்றன. வைட்டமின் பி12 ஹோமோசிஸ்டினின் என்ற தீங்கு விளைவிக்கும் அமினோ அமிலத்தை மெத்தியோனின் ஆக மாற்றுகிறது. இந்த மெத்தியோனின் மூலம்தான் சில வேதிப்பொருட்கள் உருவாக்கப்பட்டு டிஎன்ஏ மெத்திலேஷன் நடைபெறுகிறது. இந்த செயல்முறையில் மரபணுக்கள் தவறாக வெளிப்படுவதை தடுத்து புற்றுநோய் செல்கள் உருவாகுவதையும் தடுக்கிறது. வைட்டமின் பி12 குறைபாடு இருந்தால் டிஎன்ஏ சுருள்கள் எளிதில் உடைந்துவிடும். இது செல்கள் பிறழ்வடைவதற்கும் சீக்கிரமே முதுமை அடைவதற்கும் வழிவகுக்கும். வைட்டமின் பி12 போதுமான அளவில் இருக்கும் போதே டிஎன்ஏ பழுதுபார்க்கும் எம்சைம்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. வைட்டமின் பி12 என்பது நரம்பு வலிக்கு மட்டும் பயன்படுத்தும் சத்து அல்ல. நமது உடலுக்கும் ஆழமான செல்லுலார் தளத்தில் நமது டிஎன்ஏவை உருவாக்கி அதை பாதுகாத்து புற்றுநோய் போன்ற ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கும் ஒரு நுண்ணிய ஊட்டச்சத்தாகும். சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உண்போம். நமது மரபணு ஆரோக்கியத்தை பாதுகாப்போம்.
1: விட்டமின் பி12 குறையறதுனால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படலாம்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.

6:24 திரணஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது ஆரவாரம். மத்திய அரசு

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் திட்டத்தில் 18 40 வயது வரையிலான தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதிவு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் பதிவு செய்து 60 வயது நிறைவடைந்த பிறகு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் பெறலாம். சுற்றுலா வழிகாட்டிகள், வாகன ஓட்டுநர்கள், உணவு மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள் உள்ளிட்ட தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இது பற்றின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோகிளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து தொடங்கியிருக்கோம். சோ இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமங்கள்ல சில சிகிச்சை பெற முடியாம இருக்க எல்லா கால்நடைகளும் இந்த முகாம் மூலமா பயன்பெறணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 18 முகாம்கள் வந்து நடத்தணும். அந்த 18 முகாம்கள் மூலமா எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா சிகிச்சையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த முகாமை நாங்க இந்த முறை வந்து சிறப்பா தொடங்கியிருக்கோம்.

0: நாட்டின மாடுகள் வந்து வளர்த்தணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ முக்கிய நோக்கத்தோட வந்து நாங்களும் வந்து ஒரு தரமான காங்கேய கன்றுகளை கொடுக்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு
1: கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் தரமான கன்றுக்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: வட தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சின்னசோக்கி குளத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட அளவிலான கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பௌத்தர்கள் நாக்பூர் தீஷாபூமியில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்கும் வகையில் தமிழக அரசின் 5000 ரூபாய் மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலைக்கல்லூரியில் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் நந்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டது.

விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வீனில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட

தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுலிங்க.
1: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
2: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கமுடியும் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு. எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
3: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
4: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
3: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.

0: எண்ணம் உயர வெற்றி மலர வாழ்த்துகிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்நாள் கூட்டம் நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு திருவாரூர் வேளாண் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் கலந்துகிட்டு உங்களுடைய குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்கலாம். விவசாயிகள் எல்லோருமே கலந்துகிட்டு பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டுக் கொள்ளப்படுறீங்க.

கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. 1ஆம் வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு வரை பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள்கிட்டிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. 40% அல்லது அதற்கு மேற்கப்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட UDID மற்றும் தேசிய அடையாள அட்டை பெற்ற மாணவர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் பட்சத்தில் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை tnsevai.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளம் வாயிலா December 31 பதிவு செய்யலாம். வீட்டில் சின்னதா ஒரு காய்கறி தோட்டம் வைக்க ஆசையா? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்காக தான். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வீட்டு தோட்டத்துக்கான காய்கறி விதைகள் விற்பனைக்கு இருக்கு. ஆடி மாதத்திற்கான இந்த தொகுப்புல முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய், பீர்க்கன் விதைகள் இதெல்லாமே இருக்கு. ஒரு பாக்கெட்டோட விலை ₹30. தேவைப்படுறவங்க வேலை நாட்களில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்திற்கு நேரில் போய் நீங்க வாங்கிக்கலாம். இது பத்தின மேலும் தகவல்கள் நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 98 43 21 88 18 அப்படின்ற இந்த எண்களில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். 98 43 21 88 18

0: உற்சாகத்தின் அலை ஓயாதிருக்கட்டும். வாழ்த்துக்களோடு.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்லேயே நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்கள் மனசில் ஓயாம ஓடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்கலாம். 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேர், ஊர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இது எல்லாத்தையும் நீங்கள் தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தொலைக்காட்சிகளில் 12 நிமிட விளம்பர கால வரம்பை நீக்குவது தொடர்பான அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டும் தொலைக்காட்சிகள் விளம்பர வருவாயை பெருமளவில் சார்ந்திருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் நாளை வரை நடைபெறுகிறது. இதன்படி முதல் நாளான நேற்று சொத்து திருமணம் தொடர்பான 400 வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு காணப்பட்டது. தமிழகத்தில் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரட்டை கதவு ஆட்டோகிளேவ் அல்ட்ரா சவுண்ட் கருவிகளின் பயன்பாட்டை அவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கூடுதலாக 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட இருப்பதாகவும் கூறினார். 2027 ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நெதர்லாண்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாண்டை இன்று எதிர்கொள்கிறது. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கத்தை வென்றது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன இணையிடம் தோல்வியடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

102.1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா. வானத்தை பார்த்து வியந்த காலம் போய் வானத்தை தாண்டி விண்வெளிய வலம் வரும் காலம் வந்தாச்சுங்க. நட்சத்திரத்தை பார்த்து அது என்ன அப்படின்னு கேட்ட குழந்தை மனசு இன்னைக்கு அதே நட்சத்திரத்தை ஆராய ராக்கெட்டையே அனுப்புதுங்க. கண்ணுக்கு எட்டாத தூரம், கற்பனைக்கு எட்டாத பிரபஞ்சம். ஆனா மனிதனுடைய ஆர்வத்துக்கு மட்டும் எல்லையே இல்லைங்க. தேசிய விண்வெளி தினம் பற்றிய தொகுப்பு இன்றைய நிகழ்ச்சி விண்வெளி.

விண்வெளி ஆர்வத்தையும் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளையும் கொண்டாடும் ஒரு முக்கியமான நாள் தாங்க நேஷனல் ஸ்பேஸ் டே, ஆகஸ்ட் 23. இது ஒரு சாதாரண தேதி இல்லங்க. 2023 ஆகஸ்ட் 23 இந்தியாவோட சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவுல வெற்றிகரமா மென்மையா தரையிறங்குச்சுங்க. அதை தொடர்ந்து பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்புல இறங்கி ஆய்வுகளை தொடங்குச்சு. அந்த வரலாற்று வெற்றியை நினைவு கூறதாங்க ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமா அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு நாளின் பின்னால் இருக்கிற கதை 2023 தொடங்கினதெல்லாம் கிடையாதுங்க. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிய சிறிய ஆர்வத்திலிருந்து உருவான மிகப்பெரிய பயணங்க. ஒரு காலத்துல மனுஷன் வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட இயக்கத்தை கவனிச்சாங்க. சூரியன் உதிப்பது, மறைவது, நிலா வர்றது, போறது, கிரகங்கள் நகர்வதுன்னு வானத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முயன்றிருக்காங்க. அப்படியே வானத்தை பார்ப்பது கொஞ்சம் கொஞ்சமா வானத்தை புரிந்து கொள்ளும் முயற்சியா மாறிச்சுங்க. அதுக்கப்புறமா தொலைநோக்கிகள் வந்துச்சு. பார்க்க முடியாத தூரத்தை கருவிகள் பார்க்க தொடங்குச்சு.

0: விண்வெளிய பாத்துக்கிட்டு இருக்கணுமா, ஏன் நம்மளால எல்லாம் விண்வெளிக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல உருவாக்கிய மிகப்பெரிய கருவிகள்ல ஒண்ணுதான் ராக்கெட். சரி, இந்த ராக்கெட் எப்படி மேல போகுதுன்னு தெரியுமா? எரிபொருள் எரிந்து உருவாகும் வாயுக்கள் மிக வேகமா கீழ் நோக்கி வெளியேற்றப்படும் போது அதுக்கு எதிர்வினையாக ராக்கெட் மேல் நோக்கி செல்லுதுங்க. இதுதான் நியூட்டனோட மூன்றாவது விதியின் நடைமுறை வடிவம். ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர் செயல் உண்டு என்ற அறிவியல் விதிதான் ஒரு நாள் மனிதன பூமியின் ஈர்ப்பு விசைக்கு கடந்து விண்வெளிக்கு அழைத்து சென்றதுங்க. அந்த விண்வெளி பயணத்தோட முக்கியமான தொடக்கத்தோட ஒன்றுதாங்க 1957 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நடந்துச்சு. சோவியத் ஒன்றியம் ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற உலகின் முதல் செயற்கைக்கோள விண்ணில செலுத்தினாங்க. அந்த காலத்து செயற்கைக்கோள் ஒரு உலக பந்து மாதிரி வடிவத்துல இருந்திருக்கு. ஒரு 58 சென்டிமீட்டர் விட்டமும் 83.6 கிலோ எடையும் கொண்டிருக்குதுங்க. அது பூமிய சுமார் 98 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுத்தி வந்திருக்கு. அதுல இருந்து வந்த ரேடியோ சிக்னலின் சத்தத்தை உலகம் முழுவதும் மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த சின்ன சத்தம் உண்மையிலே நாம விண்வெளிக்குள்ள நுழைந்துட்டோம் அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அறிவிப்புங்க. சரி, இது நடந்த உடனே மனிதர்கள் விண்வெளிக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லங்க. முதல்ல உயிரினங்கள் அந்த சூழலை தாங்குமா அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டி இருந்திருக்கு. அதனாலதான் ஸ்புட்னிக் 2 விண்கலத்துல லைகா அப்படிங்கிற நாய் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1961 ஏப்ரல் 12ஆம் தேதி மனித வரலாற்றில் இன்னொரு கதவு திறந்துச்சுங்க. சோவியத் விண்வெளி வீரர் யூரி ககாரின் ஓஸ்டாக் 1 விண்கலத்துல பூமியை சுற்றி வந்திருக்காங்க. மனிதன் முதன்முறையாக பூமியை விண்வெளியிலிருந்து பார்த்த தருணம்ங்க அது. விண்வெளிக்கு போயாச்சு, அடுத்து நிலவுக்கு போகலாமே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாச்சுங்க. 1969 ஜூலை 20ஆம் தேதி அப்போலோ 11 விண்கலத்தின் லூனார் மாடியூல் நிலவுல தரையிறங்குச்சு. நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் நிலவுல நடந்தாங்க. மைக்கேல் காலின்ஸ் நிலவ சுற்றி சுற்றுப்பாதையில இருந்து கட்டுப்பாட்டு விண்கலத்துல இருந்தாங்க. இங்கதான் விண்வெளி ஆராய்ச்சி ஒரு போட்டியா மட்டும் இல்லாம மனிதனுடைய திறனின் ஒரு அடையாளமா மாறிச்சு. இதுக்கிடையில உலக நாடுகள் விண்வெளியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்தியாவும் அந்த பயணத்தில் தனது இடத்தை உருவாக்கி கொண்டிருந்தது. இந்திய விண்வெளி திட்டத்தின் ஆரம்ப வளர்ச்சியில டாக்டர் விக்ரம் சாராபாய் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. 1962 இன்ஸ்கோபார் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1969 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்தியாவின் நோக்கம் விண்வெளி தொழில்நுட்பத்தை இந்திய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கறத இதோட முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு. இந்தியாவோட விண்வெளி பயணம் வளர்ந்துச்சு. அந்த பயணத்துல 1975 ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா விண்ணில செலுத்தப்பட்டிருக்குங்க. அது இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. சோவியத் ஒன்றியத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கு. அதோட எடை சுமார் 360 கிலோ வாங்க. அப்போ ஆரியப்பட்டா இந்தியாவின் விண்வெளி கனவுக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கமா இருந்துச்சு.
1: காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும்.
0: அதுக்கப்புறம் ரோகிணி செயற்கைக்கோள், SLV-3, PSLV, GSLV-னு இந்தியாவின் ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் படிப்படியா வளர்ந்துச்சுங்க. குறிப்பா PSLV இந்தியா விண்வெளி திட்டத்துல ரொம்பவே முக்கியமான ஏவுகணமா மாறிச்சு. இதுக்கடையில இந்தியாவின் பார்வை மீண்டும் நிலவை நோக்கி திரும்பிச்சுங்க. 2008ஆம் ஆண்டு சந்திரயான் 1 விண்கலம் இந்தியாவின் முதல் நிலவு ஆய்வு பயணமா மாறிச்சு. நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்த அந்த பயணம் இந்தியாவின் நிலவின் ஆராய்ச்சிக்கு முக்கியமான அடித்தளத்தை அமைச்சிச்சு. அதுக்கப்புறம் சந்திரயான் 2 வந்துச்சு. 2019 அதோட லேண்டர் நிலவுல திட்டமிட்டபடி தரையிறங்க முடியல. அறிவியல்ல தோல்வினா கதவு மூடப்பட்டுருச்சு அப்படின்னா அர்த்தம் இல்ல, அடுத்த முயற்சிக்கான பாடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பாடங்களோட இந்தியா மீண்டும் தயாரானது. அதோட முடிவுதான் சந்திரயான் 3. 2023ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி ஏவப்பட்ட சந்திரயான் 3 பல லட்சம் கிலோமீட்டர் பயணத்துக்கு பிறகு ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவுல மென்மையா தரையிறங்குச்சு. விக்ரம் லேண்டர் நிலவுல இறங்குச்சு. அதில் உள்ளிருந்த பிரக்யான் ரோவர் வெளியே வந்து நிலவின் மேற்பரப்பில் பயணம் செஞ்சு ஆய்வுகளை மேற்கொண்டுச்சு. பிரக்யான் சுமார் 101 மீட்டர் தூரம் பயணித்ததா இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அந்த ரோவர் நிலவின் மேற்பரப்பில் சல்பர் இருப்பதற்கான நேரடி அளவீட்டு ஆதாரத்தையும் கண்டறிஞ்சிருக்குங்க. முக்கியமா சந்திரயான் 3 நிலவின் தென் துருவ பகுதிக்கு அருகில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடாக இந்தியாவை உருவாக்குச்சு. அதனாலதாங்க ஆகஸ்ட் 23 இந்தியர்களுக்கு இவ்வளவு முக்கியமான நாளா மாறிச்சு.

நிலவை தொட்ட பிறகு இந்தியாவின் பார்வை சூரியனை நோக்கி திரும்பிச்சு. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் 2024 ஜனவரி மாதம் 6 சூரியன் பூமி அமைப்பின் முதல் லாங் ரேஞ்ச் புள்ளியான L1 அருகே ஹாலோ சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு.

சூரியனுக்குள்ள சென்று இறங்குவதற்காக அனுப்பப்பட்ட விண்கலம் அல்ல. சூரியனின் கதிர்வீச்சு, சூரிய காற்று, விண்வெளி வானிலை இதெல்லாத்தையுமே ஆய்வு செய்ய ஏற்ற இடத்தில் இருந்து சூரியனை புரிந்து கொள்வதற்காக அனுப்பப்பட்டிருக்குங்க. நிலவுக்கு போனோம், செவ்வாய ஆய்வு செய்தோம், சூரியனை ஆய்வு செய்கிறோம், அடுத்து என்ன? மனிதன் மீண்டும் நிலவுக்கு செல்ல முடியுமா? நிலவில் நீண்ட காலம் தங்க முடியுமா? செவ்வாயில் மனிதன் உயிர் வாழ முடியுமா? பிரபஞ்சம் எப்படி தொடங்குச்சு? நம்ம மாதிரி வேறு உயிர்கள் எங்காச்சும் இருக்கிறாங்களா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் முழுமையா கிடைக்கல. ஆனா அதுதான் அறிவியலின் அழகுங்க. எல்லா பதில்களும் தெரிஞ்சிருந்தா ஆராய்ச்சி தேவையில்ல. பதில் தெரியாத ஒரு கேள்வி இருந்தாலே அடுத்த பயணம் தொடங்கிரும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வானத்தை பார்த்து அங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்வி முதலில் நட்சத்திரங்களை என்ன வைத்தது, தொலைநோக்கியை உருவாக்க வைத்தது, ராக்கெட்டை உருவாக்க வைத்தது, ஸ்புட்னிக் விண்வெளிக்கு சென்றது, ககாரின் பூமியை சுற்றினாங்க, ஆம்ஸ்ட்ராங் நிலவுல நடந்தாங்க, இந்தியா ஆரியபட்டாவை விண்வெளிக்கு அனுப்பினாங்க, சந்திரயான் நிலவை நோக்கி பயணிச்சு, சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமா தரை இறங்குச்சு, ஆதித்யா L1 சூரியனை நோக்கி பயணிச்சு, இது முடிவல்ல ஆரம்பம்னு இன்னுமே பல விண்வெளி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால கனவு காணுங்கள், கேள்வி கேளுங்கள், ஆராயுங்கள். ஏன்னா இன்னைக்கு வானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையின் கேள்விதான் நாளைக்கு ஒரு புதிய ராக்கெட்டின் பயணமா கூட மாறலாங்க. அந்த நம்பிக்கையோட விண்வெளி பயணம் தொடரட்டும், அறிவியல் பயணம் வளரட்டும், நம்முடைய கனவுகளும் அதை விட உயரமாக பறக்கட்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் தேசிய விண்வெளி தினம் பற்றிய தொகுப்பு விண்வெளி.

தனி மனித மாற்றத்தின் வழியே சமூக மாற்றத்தை உறுதி செய்திட உத்வேகம் அளித்திடும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு. நமது பாரத பிரதமரின் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல நினைக்கும் எண்ணங்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 11 7800 அல்லது நமோ செயலியிலோ mygov.in என்ற இணையதளத்திலோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தோ உங்களின் கருத்துக்களை பதிவு செய்யலாம். தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி தில்லி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் DRM DTH சேவைகளிலும் யூ

0: யூடியூப் சேனலிலும் பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் மன் கி பாத் மனதின் குரல் இம்மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் 8 மணிக்கு பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுகள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டார். கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் 3 நாள் லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047ஆம் ஆண்டுக்குள் உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும் அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில்

0: கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவந்த் கேட்டுக் கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8 தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள டெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும், ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும், மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோரப் பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்பிற்கு 169 எடுத்தது. 170 என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 9 இழப்பிற்கு 124 மட்டுமே எடுத்தது. மீண்டும்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400+ மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மணி 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இனி தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களே, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் நடப்பு ஆண்டு காரிஃப் பருவத்தில் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் குத்தகைதாரர் உட்பட பயிர்காப்பீடு செய்து கொள்ளலாம். தேசியமயப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர்காப்பீடு திட்டத்தில் சேரலாம். பயிர்காப்பீடு செய்ய முன்மொழிவு படிவம், விண்ணப்ப படிவம், ஆதார் அட்டை நகல், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, வங்கிக் கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எடப்பாடி குறு வட்டாரத்தில் வெண்டை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 1,304.16 ரூபாய் பிரீமியம் தொகையாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31 ஆகும். பூலாம்பட்டி குருவட்டாரத்தில் மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் 4,149.60 ரூபாயும் வாழைப்பயிருக்கு 1,598.25 ரூபாயும் ஒரு ஏக்கருக்கான பிரீமிய தொகையாக வரும் செப்டம்பர் 15 செலுத்தலாம். வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு 2,109.38 பிரீமிய தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். வெங்காய பயிருக்கான கடைசி நாள் இம்மாதம் 31 ஆகும். விவசாயிகள் அந்தந்த பயிருக்கான பிரீமிய தொகையினை உரிய காலத்தில் செலுத்தி பயிர்களை பாதுகாத்திடுமாறு எடப்பாடி தோட்டக்கலை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். வெண்டை பயிரில் அசுவினி தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இவ்வகையான பூச்சிகள் இலையின் அடிபாகத்திலும் குருத்து பகுதிகளிலும் இலை சாற்றை உறிஞ்சி வாழும். இலைகள் சுருங்கி சுருண்டு விழுந்துவிடும். மேலும் செடியின் வளர்ச்சியும் குன்றிவிடும். ஒரு ஹெக்டேருக்கு 100 மில்லி இமிடாக்ளோஃபிரிட் அல்லது 500 மில்லி வேப்பம் கொட்டை வடிநீர் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக காற்று மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. தற்போது நெற்பயிர் சாகுபடிக்கான நிலம் தயாரித்தலுக்கு ஏற்ற தருணமாகும். நிலத்தினை உழவு செய்து தயாராக வைத்தல் மிகவும் அவசியம். நாற்றாங்காலை போன்றே நடவு வயலை சமன் செய்தல் மிக மிக அவசியமான ஒன்றாகும். இங்கும் அங்கும் மேடு பள்ளமாகவோ குண்டும் குழியுமாகவோ இருப்பின் அங்கெல்லாம் நீர் தேங்கி நாற்றுகளை சரிவர முளைக்காமல் இடைவெளி அதிகம் காணப்படும். நிலம் சமப்படுத்துதல் நீர் மேலாண்மைக்கும் களை மேலாண்மைக்கும் அடிப்படை தேவைகள் என்பதை நன்கு உணர்ந்து தக்கவாறு நிலம் சமப்படுத்த வேண்டும். அரையடி அகலத்தில் சிறிய வடிகால்கள் நிலத்தின் குறுக்கேயும் 3 மீட்டர் இடைவெளியிலும் வரப்பின் ஓரத்திலும் அமைத்தல் நல்லது. மானாவாரி பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகள் 2வது மேலுரமாக ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ யூரியா 10 கிலோ பொட்டாஷ் இட்டு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:30. இனி

0: உழவர் உலகம்
1: செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திட.
0: இன்றைய நிகழ்ச்சியில் ஊடுபயிருடன் கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் யூ திருநாவுக்கரசு அவர்கள். தொடர்ந்து கால்நடைகளுக்கான வரப்பிரசாதம், அசோலா உருகாய்ப்புள் உரையாடல் ஆகியவை இடம்பெற கேட்கலாம்.

0: எங்க குறும்புக்காராடு கூட்டம்மடி, எங்க குறும்புக்காராடு
1: கூட்டம்மடியா. என்ன ஒரே சந்தோஷமா ஆடு மாடலாம் மேய்க்கிற போல.
0: ஆமா கண்மணி, செய்யற வேலை எதுவா இருந்தாலும் சந்தோஷமா செஞ்சா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்ல.
1: அதுவும் சரிதான். அப்புறம்க்கா, இந்த ஆவணி மாசத்துல புள்ளைக்கு கல்யாணம்
0: வச்சிருக்கேன். நல்ல விஷயம்தான். சரி, எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா செலவு பண்ணணுமாக்கும்.
1: அதுக்கு தானே உன்னை தேடி வந்திருக்கேன்.
0: என்ன சொல்ற?
1: ஆமாக்கா, கல்யாணத்துக்கு தேவையான வாழை மரம், தேங்காய், வாழைப்பழம், நாட்டு மாட்டு பால், அப்புறம் கறி விருந்துக்கு ஒரு மூணு ஆடு, இதெல்லாம் தேவைப்படுது.
0: அவ்வளவுதானே? எல்லாம் வாங்கிட்டு போலாம் நீயே.
1: அப்புறம் அந்த நாட்டுக்கோழி மட்டும் தாக்கா இடிக்குது, வேற யாருக்கிட்டயாவது போய் வாங்குற மாதிரி இருக்கு. ஏக்கா, பேசாம நீயே நாட்டுக்கோழியும் வளர்த்தலாம்ல?
0: வளர்க்கலாம் தான், எங்க?
1: சரிக்கா, அப்ப நானு இப்பதைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல பூவத்தூர் யூ திருநாவுக்கரசு ஐயா கிட்ட போய் கோழி எல்லாம் வாங்கிக்கிறேன்.
0: அவரு என்ன பண்றாரு? கோழி மட்டும்தானா இல்ல?
1: ஏக்கா, அவரு ஒன்ன மாதிரிதான். ஆமா, அவர்கிட்ட நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் பேசுறத நீ கேளே.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம்.
2: உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக செய்யக்கூடிய விவசாயம்னா என்னென்ன பயிர்கள் எல்லாம் போடுறாங்க?
3: எங்க ஊர்ல வந்து மெயினா வந்து ரெண்டு பயிர் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்னு வந்து தென்னை, இன்னொன்னு வந்து நெல்.
2: இப்ப நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல செய்யறீங்க?
3: நான் தென்னை வந்து 8 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கேன், நடவு வந்து 6 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர் கிராப்பிங் வந்து பண்ணிருக்கேன் தென்னையில.
2: ஊடு பயிர் போட்டுருக்கீங்க?
3: ஆமா.
2: சரி, இந்த ஊடு பயிர் போடுற எண்ணெல்லாம் எப்ப வந்துச்சுங்க?
3: இந்த கஜா புயல் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் வந்தது. எதுக்காக அந்த இடையில இன்டர் கிராப் போட்டோம்னா, இந்த ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், இந்த கான்செப்டுக்குள்ள வந்ததுனால இன்டர் கிராப் வந்து பண்ணேன். புதுக்கோட்டை பக்கத்துல போயிட்டு அரிமளம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கேருந்து எல்லா கண்ணும் வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு 4 தென்னம்பிள்ளைக்கும் மையமா வந்து பயிரெல்லாம் போட்டு நான் செஞ்சிட்டு இருக்கேன்.
2: சரி, இப்போ போட்டிருக்க தென்னை வந்து முன்னாடி இருந்த தென்னைங்களா இல்ல கஜா புயலுக்கு அப்புறம் புதுசா வச்ச தென்னைங்களா?
3: புதுசா போட்டிருக்கோம்.
2: புதுசா போட்டது என்ன ரகம் போட்டீங்க நீங்க?
3: நாங்க போட்டது குட்டை ரகம்.
2: ஏன் குட்டையும் போட ஆரம்பிச்சீங்க?
3: அது அந்த நேரத்துல புயல் அடிச்சோன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல, குயிக்கா வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டோம். இப்ப என்னன்னா எங்களுக்கு பாதிப்பு வந்து அதுல அதிகமா இருக்கு.
2: என்ன பாதிப்பு இருக்கு அதுல?
3: அதிகமா பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு. இப்ப வந்து நான் புதுசா போட்ட இதுல வந்து நம்ம நாட்டு ரகம் நெட்டையதான் போட்டிருக்கேன்.
2: குட்டை எத்தனை ஏக்கர்ல இருக்கு? இப்ப நெட்டை எவ்வளவு ஏக்கர்ல போட்டிருக்கீங்க?
3: குட்டை வந்து 5 ஏக்கர்ல இருக்கு. அதுல பூச்சி அடிச்சு போக போக நான் நெட்டை குட்டையை வந்து ஆட் பண்ணிட்டேன்.
2: அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிருக்கீங்க?
3: மாத்த ஆரம்பிச்சிருக்கேன். அதுல உள்ள கொய்யா வந்து எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது.
2: ஊடு பயிரா போட்டிருக்க கொய்யாவா?
3: ஆமா. இப்ப தென்னை வளர்ந்தோன்னா அந்த கொய்யா எல்லாம் ஒன்னு ஒன்னா டிசப்பியர் ஆகுது.
2: இவ்வளவு நாள் வந்து கொய்யா வச்சுக்கிட்டோம், இப்ப வேற ஏதாவது மாற்று பயிர் மாதிரி போடலாமா? இப்ப இந்த ஒரு சில எல்லாம் கோகோ போடுறாங்க, இது போடுறாங்க, அது மாதிரி ஏதாவது மாற்று பயிர் போடலாமான்னு யோசிச்சிருக்கீங்களா?
3: யோசனை

0: சார், கண்டிப்பா நாங்க வந்து இந்த கோகோ போடலான்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். கோகோ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு.
1: பொதுவா ஒரு பயிர் இல்லாம நீங்க சொன்னீங்க, இந்த கஜா புயலுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பயிர்ல இருந்து வரணும், இல்ல கூட வந்து ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி செய்யறதுல என்னென்ன நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க?
0: எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னோட வீட்டு உணவு தேவை வந்து பூர்த்தி ஆயிருக்கு. மா கிடைக்குது, வாழை கிடைக்குது, கொய்யா கிடைக்குது, பலா கிடைக்குது, எல்லாமே எனக்கு கிடைக்குது. அது கூட கஜாக்கு முன்னால இந்த ஷெட் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன், போட்டு வச்சு ஆடும் வளர்த்தேன். ஆடு வளர்த்துட்டு ஒருத்தட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் லிபியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்துட்டு திரும்ப அதே ஷெட்டை வந்து திரும்ப ஆடு வளர்க்கணும்னு ஆசை எனக்கு திரும்ப மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக வந்து 3 மாடு வாங்கி வச்சிருக்கேன். இப்போ நாட்டுக்கோழி வந்து அதில் வளர்த்துருக்கேன். ஆரம்பத்தில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் பண்ணேன். அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருந்ததுனா வெளியிலேருந்து ஒரு தொந்தரவு இருந்தது. உடும்பு, கீரிப்புள்ள, அந்த தொலைகள்லாம் அதிகமாக இருந்தது. அதனால இது என்ன பர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி போகணும்னு பார்த்துட்டு கேஜ் டைப்பு, சிக்கன் கேஜ் டைப்பில் வந்து இரும்பில் வந்து மேலே வந்து வெல்டு மெஷ், கீழே வெல்டு மெஷ், சுற்றி தகரம், இரும்பு தகரம் போட்டு அடித்து அதை வந்து டிவைட் பண்ணிட்டேன். அதில் வந்து நம்ம பழைய மெத்தடு படி கோழியை வந்து அட வச்சு அதிலே குஞ்சு வந்து கிட்டத்தட்ட 45 days இருக்கும் கோழியும் குஞ்சும். அதுக்கப்புறம் கோழியும் குஞ்சும் எடுத்து வெளில
1: விட்டுருவேன்.
0: வந்து போவோம். விற்பனை வாய்ப்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை.
1: என்னவா குடுக்கறீங்க நீங்க?
0: நான் வந்து ரெண்டு விதமா குடுக்கறேன். ஒண்ணு வளர்க்கறதுக்கு கேட்பாங்க, அதுக்கடுத்து இறைச்சி. அதுவும் எப்படி கேக்குறாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் குஞ்சா வாயி கொஞ்சம் இந்த கோழி வந்து கேக்கரிக்கும்பாங்க. கேக்கரிச்சிட்டு ஒரு முட்டை இடும்போது அந்த கோழியை வந்து கேக்குறாங்க. அது பேர் வந்து நம்ம கிராமப்புறத்துல வந்து விடக்கோழிம்பாங்க. ஆனா என்னால வந்து சப்ளை பண்ண முடியல, அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு.
1: ஒரு மாசத்துக்கு எத்தனை கோழி கொடுப்பீங்க?
0: ஒரு மாசத்துக்கு வந்து இப்போ உள்ள இதுக்கு வந்து என்னால வந்து 4 தான் கொடுக்க முடியுது. அதுக்கடுத்து என்னோட தேவைக்கு வந்து மாசம் 3 கோழி நான் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலா 7 கோழி வருது. ஆனா டோட்டலா வந்து குஞ்சு எல்லாம் மொத்தமா சேர்த்தோம்னா 100 இருக்கும்.
1: மாசத்துக்கு ஒரு 4 கோழி வித்தோம்னா கூட ஒரு கோழி 500 ரூபாய்க்கு மேலதான் கொடுப்பீங்க.
0: 500 ரூபாய் கோழி. ஆனா கொட்டைக்கோழி தேவைகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய 10 கோழி கேட்டாங்க, என்னால கொடுக்க முடியல.
1: இப்ப இதெல்லாம் கூட நம்ம திட்டமிட்டுக்கலாமா? போக போக வந்து இப்ப நமக்கு இந்த மாதங்கள்ல தேவை அதிகமா இருக்கு, இப்ப அந்த சமயத்துல வர்ற மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம், இது மாதிரி ஏதாவது யோசனை எல்லாம் வருதா உங்களுக்கு?
0: அந்த யோசனைக்காண்டிதான் இப்ப அடிஷனலா வந்து ஏற்கனவே 1 கூண்டு தான் இருந்தது, 6 ரூம் இருந்தது. அதை வந்து இப்ப 12 ரூம் ஆக்கியிருக்கேன். இனிமே வந்து 12 தாய்க்கோழியை வந்து என்னால வந்து அதுல வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். அதான் அடுத்து இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கேன். நான் வந்து மற்றபடி எந்த மெடிசனும் யூஸ் பண்றது இல்ல.
1: கோழிகளுக்கு லசோட்டா இது மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லையா? கழிச்சலுக்கு எலிச்சலுக்கு எதுக்கும்
0: எதுவும் பண்றது இல்ல. போன வருஷம் கூட எனக்கு வெள்ளை கழிச்சல் வந்து அட்டாக் பண்ணிட்டு, அது என்ன ரீசன்னு பார்த்தா திடீர்னு மழை பெஞ்சோம்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணனா, அந்த கொட்டாயை சுத்தி வந்து தண்ணி, ஒரு இந்த சம்மர்ல வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன், எவ்ரி 3 டேஸ் வந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால அதோட பாதிப்பு வந்து இப்ப சுத்தமா இல்ல. பெரிய கோழிக்கு எந்த பாதிப்பும் இல்ல, சின்ன குஞ்சுகளுக்கு மட்டும் 1-2 மோர்டாலிட்டி வருது.
1: சரிங்க. கோழியை பொறுத்த வரைக்கும் மாசம் 2000 ரூபாய் வருமானம் வந்துருது,
0: பிளஸ் நம்ம வீட்டு தேவை அதையும் சேர்த்துங்க,
1: 3500 ரூபாய் அப்படி வச்சுக்கலாம். மித்த விஷயங்கள்ல என்னென்ன இதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வருது? ஆடை பொறுத்த வரைக்கும் எத்தனை வச்சிருக்கீங்க? மாடு கிட்ட வளர்க்குறீங்களா?
0: நாட்டு மாடு தான் இப்ப கண்ணு போட்டுருக்கு. நாட்டு மாடு ஒன்னே ஒன்னு வச்சிருக்கேன். அது கூட வந்து சிந்து கிராஸ் ஒன்னு இருக்கு, ஜெர்சி கிராஸ் ஒன்னு இருக்கு.
1: நாட்டு மாடுல இருந்து வர பால் உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா?
0: 1 லிட்டர் தான் கிடைக்குது, அதனால அது எனக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன்.
1: உம்பளச்சேரி மாடா?
0: நாட்டு மாடு தான், அது உம்பளச்சேரி இல்ல, நாட்டு மாட்டுல ஒரு வகை.
1: மித்தது வந்து வெளியில கொடுத்துறீங்களா? மித்த 2 மாடு இருக்கு.
0: ஆமா, இன்னொரு மாடு சிந்து கிராஸ் வந்து ஏற்கனவே வந்து 5 லிட்டர் காலையிலயும் ஈவினிங் 4 லிட்டரும் கொடுத்தது. சேல்ஸ் வந்து லோக்கல்லே பண்ணிக்கிட்டேன், எங்க நெய்பர்ஸ் கிட்டே கொடுத்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம். அதனால வந்து எனக்கு தீவனம்லாம் வாங்கி நல்லபடியா பண்ண முடிஞ்சது. வைக்கோல் வந்து என்னோட இதுல கிடைச்சிடும், எங்க நிலத்திலே கிடைச்சிடும். அதனால எனக்கு வந்து இந்த டிராக்டருக்கு கட்டுக்கூலி பிளஸ் வந்து தூக்கி அந்த சேர்க்கிற டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான். ஒரு கட்டு எனக்கு 70 ரூபீஸ் வரும் செலவு. ஒவ்வொரு போத்துக்கும் ஒரு 70-80 கட்டு வச்சுக்குவேன்.
1: ஒரு 15 ஏக்கர் கிட்டத்தட்ட நீங்க விவசாயம் பண்றீங்க. அப்படி பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 மாடு வச்சுக்கலாம்ல உங்களுக்கு? ஏன்னா தொழு உரத்துக்கு இதுக்கெல்லாம் கூட உரத்து தேவைக்காது பயன்படும் இல்லையா?
0: இப்போ வந்து என்னன்னா, இப்ப கஜாக்கு முன்னால வந்து வேலையாள் வச்சு பாத்துட்டு இருந்தேன். இப்ப ஊருக்கு வந்தோம்னா நானும் என் ஒய்ஃபும் நாங்க தான் அந்த பண்ணையை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
1: இப்ப பாக்குறதுக்கு ஆள் பத்தாது, நம்ம மட்டும் செய்யறது கஷ்டம்ன்றதுனால அது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தாம இருக்கீங்க. அதுல ஆனா மாடுகளும் உங்களுக்கு உபயோகமா தான் இருக்கு, அதாவது பால் அது இல்லாம இந்த உர தேவைக்கு இதெல்லாம் பயன்படுது.
0: கண்டிப்பா என்னோட இப்ப தென்னந்தோப்புக்கு வந்து இந்த மாட்டு தொழு உரம் தான் போட்டுட்டு இருக்கேன். அதிகமா ரசாயன உரம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு ஈல்டு வந்து நல்லா வந்துட்டுனாக்க நான் இதே கன்வியூ பண்ணுவேன்.
1: சரிங்க. இப்போ கோழி வச்சிருக்கீங்க, மாடு வச்சிருக்கீங்க, ஆடு எத்தனை? வெள்ளாடா செம்மறி ஆடா?
0: வெள்ளாடு வச்சிருந்தேன், பார்க்க முடியாததுனால இப்ப வந்து அதோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டேன். நாட்டாடு தான் வச்சிருந்தேன் முன்னாடி, 40 ஆடு.

0: இருந்தது. இப்போ வந்து அதை ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு ஆடு தான் வச்சிருக்கேன். என்னால் அதை சரியா பார்க்க முடியல.
1: ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்க்க முடியலன்ற நம்பர் குறைச்சிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அது வருமானத்துக்கு எப்படி உபயோகமாக இருந்தது அதை பற்றி சொல்லுங்க.
0: வருமானம் அதுல இருந்து இருக்கு, ஆனா அதுல வந்து நிறைய நம்ம பாதுகாப்பு நிறைய செய்யணும். நீங்க சொல்ற மாதிரி இந்த வேக்சின் அடுத்து வந்து கொட்டை எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பரன் மேல் போடுறது மாதிரி போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா வெள்ளாட்டுல வந்து லாபமும் இல்ல நட்டமும் இல்ல.
1: இல்ல நம்ம இப்ப ஆலோசனை ஏதாவது எடுத்துக்கலாம்ல. இப்போ நீங்க எங்க எங்கெல்லாம் தொடர்புல இருக்கீங்க, அதாவது வேளாண்மை அறிவியல் நிலையம் இல்ல இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக கல்லூரிகள் இருக்கு உங்களுக்கு ஒருத்த நாட்டுல, அது மாதிரி ஏதாவது தொடர்புல இருக்கீங்களா? நீங்க
0: பிரச்சனை வரும்போது மட்டும்தான் இந்த கல்லூரியை வந்து தொடர்பு கொண்டு இங்க வருவேன். சப்போஸ் வந்து ஆடு குட்டி போட முடியல அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது தான் இந்த கல்லூரிக்கு வர்றது. மற்றபடி என்னுடைய பயிற்சிக்கு வந்தோம், பயிற்சி எடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான். ஆட்டுல வந்து இன்னும் கொஞ்சம் இந்த

0: பயிற்சிக்கு வந்தோம், பயிற்சி எடுத்துட்டு போனோம்,
1: சரி
0: அவ்வளவுதான். ஆட்ல வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பாதுகாப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் வந்து அதுக்கு அடுத்து கன்டினியூ பண்ணுவேன்.
1: அதாவது பட்டியில ஆடு பொட்டியில பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குறிப்பா நம்ம டெல்டா பகுதியில பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இருக்கிற சூழல் வந்து முன்னாடி இருந்ததோட நிறைய மாறி போச்சு. கால சூழல் மாறி போச்சு, தண்ணி வந்து முன்னாடி மாதிரி இல்ல. இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான கூடுதல் உபரி வருமானம்ன்றது விவசாயம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ அடுத்து வேற என்னென்னலாம் செய்யலான்ற மாதிரி ஏதாவது என்ன இருக்கா? ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய தென்னை மரம் பண்ண வச்சிருக்கிறோம், இதுல ஊடு பயிரா வேற ஏதாவது போடலாமா? இல்லைன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாட்டு நாய்கள் ஒரு சிலர் கூட வளர்த்து சில பண்றாங்க.
0: மூணு நாட்டு நாய் வச்சிருக்கேன். அது வச்சிருக்கிறதுனாலதான் கீரிப்புள்ள தொல்லை இல்ல. அதனால வந்து ஈவன் வெளி மக்களும் உள்ள வரமாட்டாங்க, அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்.
1: இல்ல ஒரு சில இந்த ராஜபாளையம் இந்த மாதிரி சில நாய்கள் எல்லாம் இருக்குல்ல, அதை வளர்த்து அதை கூட குட்டிங்க வித்து அது ஒரு வருமானமா கூட பாக்குறாங்க இந்த மாதிரியான பண்ணைகள்ல. அது மாதிரிலாம் ஏதாவது யோசனை இருக்கா? இப்ப பக்கத்துல இருக்க விவசாயம் பண்றதெல்லாம் ஏதாவது பாத்து நீங்க இது மாதிரி செய்யலாம்லாம் தோணிருக்கா உங்களுக்கு?
0: இல்ல எங்க பகுதியில அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. எனக்கு அடுத்து வந்து நான் என்னோட ப்ராஜெக்ட் வந்து வான்கோழி வந்து வாங்கலான் இருக்கேன். இப்ப திருவாரூர் நம்ம கவர்மெண்ட் இதுல உழவர் மையத்துல வந்து இருக்கு, அங்க வந்து இப்ப புக் பண்ணி வச்சிருக்கேன். அங்க வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து 60 ரூபாய்க்கு தரான்னு சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்து கிண்ணி கோழி வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து 30 ரூபாய்க்கு தரானாங்க. அது போய் புக் பண்ணி வச்சிருக்கேன், அது போய் வாங்கிட்டு வரணும். ஏன்னா நான் பியூரா நாட்டுக்கோழி வளர்க்கறதுனால மற்ற கோழியை எனக்கு வந்து வளர்க்கறதுக்கு வந்து இப்ப கொஞ்சம் விருப்பம் இல்ல. நான் மக்களோட தேவை வந்து பியூரா தான் கேக்குறாங்க. மற்ற இதெல்லாம் கிரிராஜா, சில், வனராஜா இதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா கிராஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும், நமக்கு விற்பனை வாய்ப்புக்கும் அடுத்து பிரச்சனை வரும். அதனால வந்து நான் வந்து நாட்டுக்கோழியோட நிப்பாட்ட போறேன்.
1: இந்த வான்கோழி எல்லாம் ஒரு வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கூட, அதே மாதிரி அதோட சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குன்றத பாத்துக்கிட்டீங்களா? எந்த சமயத்துல அதுக்கு தேவை இருக்குன்றதெல்லாம் பாத்துக்கிட்டீங்களா நீங்க?
0: வான்கோழி வந்து சந்தை வாய்ப்பு வந்து நல்லா பிரகாசமா இருக்கு. இங்க உள்ள இளைஞர்கள் எல்லாம் நல்லா விரும்புறாங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு 4 வான்கோழி வளர்த்து அவங்க வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து லைவ் வெயிட்ல தான் கொடுத்தேன். 1 கிலோ வந்து 350 ரூபான்னு போட்டு கொடுத்தேன். நான் வந்து சந்தையில வந்து குஞ்சு வந்து 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அதுல வந்து எனக்கு தீவன செலவு ஒரு 350 ரூபானாலும் 700 ரூபாய் செலவாச்சு. அதுல இருந்து ஒரு 800 ரூபாய் அளவுக்கு லாபம் கிடைச்சது 6 மந்த்ல.
1: அதை பொறுத்தவரைக்கும் நமக்கு உற்பத்தி செலவுன்னு ஏதாவது இருக்கா?
0: அதுல நான் வாங்கினது மட்டும்தான் செலவு, பிளஸ் தீவன செலவு ரெண்டும். அதுக்கடுத்து ஓபன் ரேஞ்சில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பில்லு மற்ற எல்லா தீவனத்தையும் சாப்பிட்டு நமக்கு அதிக தொல்லை இல்லை. வான்கோழி இப்ப எங்க ஏரியாவை மையமா வச்சுதான் என்னோட அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து வந்து ஒரு 15 குஞ்சு வாங்கிட்டு வர போறேன். ஆல்ரெடி 5 குஞ்சு வச்சிருக்கேன். என்னோட இதை பார்த்துட்டு அதை ஃபர்தராக டெவலப் பண்ணுறா பண்ணிக்கலாம்.
1: இப்போ ஊடு பயிராக வேற என்ன போடலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க? கோகோ போடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க?
0: அதாவது நான் போட்டது எல்லாமே இருக்குல்ல, உள்ள கொய்யா வந்து நம்ம பகுதி பாசியெல்லாம் இருக்கு, பழம் இருக்கு, மேங்கோ வந்து இந்த பவுண்டரிஸ்ல வந்து போட்டிருக்கேன். இன்னும் வந்து அதுக்கடுத்து கோகோ தான் போடலாம் அடுத்து.
1: சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமா அதாவது நம்ம முதல்ல நம்மளோட தேவைக்கு வெளியில எந்த இதுக்கும் செலவு பண்ணாம நம்ம தேவைக்கு நம்ம தோட்டத்திலேருந்தே எல்லா பொருளையும் எடுத்துக்கணும், உணவுக்கு வெற்றி பெறலாம் அப்படிங்கறத
0: நன்றி.
2: பரவாயில்லையே கண்மணி, பேசாம தஞ்சாவூர் மாவட்டம் பூவத்தூர் திருநாவுக்கரசு ஐயா கிட்டயே கோழி குஞ்சுகளை வாங்கிக்கலாம் போல.
3: ஆமாக்கா, அங்கேயும் இங்கேயும் ஏன் அலைஞ்சுகிட்டு கிடக்க?
2: அதுவும் சரிதான், பொட்டியில பணம் சேரணும்னா பட்டியில ஆடு மாடுகளை நல்லா பராமரிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கூடவே கோழிகளை வளர்த்தா
3: கோடீஸ்வரரா கூட ஆகலாமாக்கும்.
2: அளவுக்கு மீறின ஆசையா இருக்கே.
3: கோடியில கனவு கண்டாதான் லட்சத்தை அடைய முடியுமாக்கும்.
2: சரி சரி, அந்த போன் நம்பரை இன்னொரு முறை சொன்னா நான் குறிச்சுக்குவேன்.
0: 9952664274.
2: கண்மணி கண்மணி,
3: சொல்லுங்கக்கா.
2: என்னதான் சந்தோஷமா ஆடு மாடுகளை வளர்த்தாலும் இந்த வறட்சி காலம் வந்துட்டா மட்டும் என் பயிரும் வாடுது, நானும் வாடி வருத்தப்பட வேண்டியதா இருக்கு.
3: என்னக்கா சொல்றீங்க, ஒண்ணு புரியலையே.
2: அட, மாட்டு எரு மறு வருஷத்துக்குன்னு மக்க வச்சு சேமிக்க முடியுது.
3: ஆமா,
2: ஆட்டு எரு அவ்வருடத்துக்குன்னு பயன்படுத்த முடியுது.
3: சரி,
2: ஆனா
3: ஆனா என்ன, இதுல
2: இந்த வறட்சி காலம் வந்துட்டா கால்நடைகளுக்கு பசுந்தீவனங்களை தேவையான அளவு கொடுக்க முடியல, சேமிச்சு வைக்கவும் முடியல.
3: அடையக்கா, இதான் பிரச்சனையா? டெக்னாலஜி எவ்வளவு வந்துருச்சு தெரியுமா? தெரியுமா, கால்நடைகளுக்கான வரப்பிரசாதமா இருக்கிறதே அசோலாவும் ஊறுகாய் புல்லும் தான்.
2: என்ன சொல்ற கண்மணி?
3: நாமக்கல்

0: கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் நர்மதா அவங்க கூட, உதவி பேராசிரியர்கள் முனைவர் கார்த்திகேயன், முனைவர் து திருநாவுக்கரசு, மருத்துவர் பிரதிபா, இவங்க எல்லாம் கால்நடை பண்ணையாளர்களா பேசுற உரையாடலை கேளு.
1: வணக்கம்மா.
2: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
3: வாப்பா வேலுசாமி, வாப்பா ஆறுமுகம், நான் நல்லா இருக்கேன், நீங்களே எப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் உக்காருங்க. உங்க ஆடு மாடெல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கங்கம்மா. ஒரு சில சந்தேகம்மா, உங்களை பாத்துட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தேம்மா.
3: சொல்லுப்பா, என்ன சந்தேகம், என்ன வேணும் உங்களுக்கு?
1: அம்மா, நான் நம்ம ஆர்மோட போன்ல வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு அசோலா அப்புறம் அந்த ஊர்காய் புல் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுமா. நீங்க தான் வாட்ஸ்அப்ல எதை வந்தாலும் கால்நடை சம்பந்தப்பட்ட தகவல்களா இருந்தா நம்ம கால்நடை மருத்துவரை ஆலோசிக்காம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதாம்மா, உங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்டு போலான்னு வந்தேம்மா.
3: சரிப்பா, முதல்ல வந்து நம்ம வந்து அசோலாவை பத்தி பேசலாம்.
2: சரிம்மா, கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: அசோலா அப்படிங்கறது பரணி வகையை சார்ந்த நீர்ல அப்படியே மறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம். பொதுவா வந்து நம்ம வந்து இந்த தாவரத்தை வந்து நம்ம ஊர்ல எல்லாம் மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க.
1: அது என்னமா மூக்குத்தி செடி?
3: வேலுசாமி, இந்த செடியோட இலையை பாத்தீங்கன்னா அப்படியே மூக்குத்தி மாதிரி இருக்கும். முக்கோண வடிவத்துல அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே எதிர்வரிசையில அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீர்நிலையில பாத்தோன்னா அப்படியே முழுசா படர்ந்து பச்சை பசேல்னு ஒரு கம்பளை விரிச்ச மாதிரி இருக்கும். வேலுசாமி,
2: இந்த அசோலா தாவரத்தோட பயன்களை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே.
3: இந்த அசோலா தாவரத்துல வந்து 25-30% வரைக்கும் புரத சத்து இருக்குப்பா. இது வந்து ஒரு மிகச்சிறந்த புரத சத்து உள்ள ஒரு தாவரம். 14-15% வரைக்கும் நார் சத்து இருக்கு. 3-4% வரைக்கும் கொழுப்பு சத்து இருக்கு. 15-20% வரைக்கும் சாம்பல் சத்து இருக்கு. இது மட்டும் இல்லாம கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, மணி சத்து, அப்புறம் சுண்ணாம்பு சத்து இருக்குப்பா அறிமுகம். ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அசோலா அப்படியே 2 மடங்கா வளரும் திறன் உள்ளது. இது ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்புல நம்ம பார்த்தோம்னா ஒரு வருஷத்துல 250-300 டன் அசோலா வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம். இது மட்டும் இல்லப்பா, அசோலாவில லிக்னின் அப்படிங்கிற பொருள் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எளிதில் ஜீரணிச்சிடும். இந்த அசோலாவை நெல் வயல்ல நீர் ஆவியாகாம தடுப்பதற்கு பயன்படுத்தலாம். காற்றில் உள்ள நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஹெக்டேருக்கு 4 கிலோ தலைச்சத்தை வந்து நிலை நிறுத்த நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அறிமுகம். இப்ப ஆடு மாடு கோழி போன்ற நம்ம கால்நடை வளர்ப்புக்கும் வந்து அசோதா வந்து ஒரு நல்ல புரசத்துள்ள தீவனமா இருக்கு. நம்ம கால்நடைகளுக்கு இதை கொடுக்கலாம்.
2: சரிங்கம்மா, நம்ம கால்நடைக்கு எந்த அளவுல கொடுக்கலாமா, எப்படி பலன் கொடுக்குங்கம்மா?
3: அசோலாவை பசுந்தீவனமாவோ இல்ல வந்து அப்படியே காய வச்சு உலர் தீவனமாவோ நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பால் கறக்கிற கறவை மாடு பார்த்தோம்னா 1-1.5 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். ஆட்டுக்கெல்லாம் வந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். கோழிங்களுக்கு ஒரு 25-30 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். இப்ப அசோலா வந்து நம்ம மாட்டுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்து வந்தோம்னா 15-20% பால் உற்பத்தி வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதோட வந்து சினைப்பிடிக்கும் திறனும் அதிகரிக்குது. இப்ப கோழிகளுக்குன்னு பாத்தீங்கன்னா அசோலா உள்ள அந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணுதுன்னா முட்டையோட எடையை வந்து அதிகரிக்குது. மஞ்சள் கருவோட அடர்த்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு பாரு முகம். 1 கிலோ அசோலா எடுத்துக்கிட்டோம்னா இப்ப அது 1 கிலோ புண்ணாக்குல என்ன சத்து இருக்கோ அதே சத்து இதுல இருக்கு. வேலுசாமி, 1 கிலோ புண்ணாக்கோட விலை இப்ப எவ்வளவு? 45-55 ரூபா வரைக்கும் இருக்கு. ஆனா நீங்க 1 கிலோ அசோலா உற்பத்தி செஞ்சீங்கன்னா 1 ரூபா வரைக்கும் தான் செலவாகும். அப்படின்னா நீங்க அசோலாவோட முக்கியத்தை புரிஞ்சுக்கோங்கப்பா.
1: புரியுதுங்கம்மா. இவ்வளவு முக்கியத்துவம் வந்து அசோலாவை எப்படிமா வளர்க்கறது?
3: சரி வாங்க வேலுசாமி, நம்ம வந்து அணியாபுரத்துல இருக்கிற கனகா தோட்டத்துல வந்து அசோலா வந்து உற்பத்தி செஞ்சிருக்கோம். வாங்க நம்ம அவர் தோட்டத்துக்கு நேர்ல போய் பாத்துக்கிட்டே பேசலாம்.
1: சரிங்கம்மா.
4: அம்மா வணக்கங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்மா கனகா, நாங்களாம் நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நல்லா இருக்கோங்கம்மா.
3: நாங்க அசோலா இருக்கிற தொட்டியை பாக்கலாம்னு வந்தோம்மா.
4: வாங்கம்மா அந்த தொட்டியை பாக்கலாம்.
3: வேலுசாமி, அசோலா வந்து நெல் வயல்ல இல்ல சிமெண்ட் தொட்டியில இல்ல கனகா மாதிரி குழியில நம்ம வளர்க்கலாம். இப்ப குழியில வளர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து 6 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி ஆழம் அப்படி ஒரு பள்ளம் தோண்டிக்கணும். அப்புறமா அந்த பள்ளத்துல வந்து சில்பாலின் ஷீட் இருக்குல்ல அதைய இல்ல வீட்டுல வந்து நம்ம பயன்படுத்தாத இருக்கிற பேனர் கூட அந்த குழி மேல போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும், அது கீழே உளுந்துராத மாதிரி அந்த குழியோட ஓரத்துல இந்த சீட்டு மேல செங்கக்கல்லை வந்து வச்சிடணும். இது வந்து குழியை வந்து நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ செம்மண்ணை அந்த குழியில வந்து அப்படியே சீரா போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 3 கிலோ சாணத்தை கரைச்சு ஊத்தணும். கடைசியா 10 சென்டிமீட்டர் உயரம் வர்ற வரைக்கும் தண்ணி ஊத்தணும். அப்புறம் 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட் வந்து குழியில போடணும். இப்படி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா, ஒரு நாள் முழுவதும் அப்படியே அந்த மண்ணும் சாணமும் சூடு தணியிற வரைக்கும் அசோலா வந்து போடாம அப்படியே குழி அப்படியே விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அசோலா வந்து நம்ம எடுத்து குழியில போடணும். இல்ல நம்ம வந்து ஒரு நாள் விடாம அப்படியே போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மண்ணு சாணத்தோட சூடு தாங்காம

0: அசோலா வந்து காஞ்சு போயிடும். அதனால ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சுக்கோங்க, ஒரு நாள் கழிச்சுதான் அசோலாவை போடணும். எவ்வளவு போடணும் அப்படின்னா, ஒரு கிலோ அசோலாவை குழியில போட்டு அது மேல கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் அறிமுகம். அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அசோலா வந்து நல்லா வளர்ந்துருக்கும். அந்த குழியில இருந்து தினமும் ஒரு கிலோ வரைக்கும் நம்ம வந்து அசோலா வந்து அறுவடை பண்ணலாம். இப்ப அறிமுகம், நீங்க வந்து நெல் வயல வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இப்ப 5 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த நெல் வயல்ல வந்து தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கணும். 1 சென்ட் நிலத்துல பாத்தனா 5 கிலோ அசோலாவை தூவி விடணும். 2 வாரத்துல என்ன ஆகும், அந்த 1 சென்ட் நிலம் முழுவதும் அசோலா வந்து வளர்ந்துரும்.
1: அப்படின்னா நான் நாளையில இருந்து மொட்டை மாடியில அசோலாவை வளர்க்கிறேன்னு?
0: ஆறுமுகா, முதலுக்கே மோசம் போயிடும்பா. அசோலா பராமரிப்புல இன்னும் நிறைய முறைகள் இருக்கு, அதையும் கேட்டுட்டு பண்ணுப்பா.
1: சொல்லுங்கம்மா, வேறம்மா?
0: அசோலா வந்து அதிக வெப்பம் இல்லாத, சூரிய ஒளி வந்து நேரடியா படாத நிழலால இடமா பார்த்துதான் நம்ம வளர்க்கணும் அறிமுகம். இப்ப மர நிழல்ல கூட அசோலா வளர்க்கலாம். கோடை காலத்துல வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும், அந்த வெயிலோட தாக்கம் இல்லாம நம்ம பாத்துக்கணும். வெயில் ரொம்ப இருக்கிறப்ப நேரடியா சூரிய ஒளி வந்து அசோலா மேல பட்டுச்சுன்னா அசோலா கருகிடும்பா. அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த பச்சை நிறத்துல இருக்கிற நிழல் வலைகள் இருக்குல்ல, அதை வந்து அசோலா தொட்டி மேல நம்ம வந்து கட்டிட்டு வளர்க்கலாம். இப்ப அசோலா வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா கழுவணும். ஏன்னு பார்த்தனா, அத அந்த சாணி நம்ம கரைச்சு ஊத்துறோம் இல்லையா, அதனால அந்த சாணியோட வாசம் வந்து அந்த அசோலால இருக்கும். அதனால நல்லா கழுவி சுத்தம் செஞ்ச பிறகுதான் நம்ம இந்த அசோலாவை ஆடு மாடுகள் கொடுக்கணும், அப்பதான் அது நல்லா சாப்பிடும். அது இல்லாம பார்த்தோம்னா மழைக்காலங்கள்ல வந்து கொஞ்சம் சூரிய ஒளி அப்படியே வர்றப்ப உலர்த்தி நம்ம கொடுக்கலாம். தினமும் வந்து இந்த வளர்ந்த அசோலாவை வந்து அறுவடை செஞ்சு வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாசம் ஒரு முறை என்ன பண்ணணும், அந்த மண்ணு போட்டோம் இல்லையா, அதுல வந்து 1/3 மண்ணை எடுத்து மாத்தணும். ஆறுமுகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாள் முழுவதும் அந்த மண்ணும் சாணியும் சூடு தண்ணீர் வரைக்கும் அந்த அசோலா தொட்டியில் நம்ம போடக்கூடாது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். மண்ணையும் சாணத்தையும் வேற குழியில ஊற வச்சு அதுக்கு பின்னாடிதான் நம்ம அசோலா குழிக்குள்ள போடணும். இது எத்தனை வருஷம் நீங்க வளர்த்தனாலும் இந்த ப்ரொசீஜரை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இப்ப அசோலாவில் வந்து கால்நடைகளுக்கு நம்ம வந்து கொடுக்கறோம். மிகச்சிறந்த புரத சத்துள்ள தீவனத்தை மாடு கடலைக்கொடி இதுதான் வந்து நம்ம வந்து கொடுக்கறோம். இப்படி இந்த தீவனத்தை மட்டும் நம்ம கொடுக்கும் போது கால்நடைகளுக்கு வந்து என்னன்னா போதுமான சத்து பொருள் எல்லாம் இருக்காது, குறைவா தான் இருக்கும். அப்புறம் தீவன பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறையும் வந்து அந்த காலத்துல இருக்கிறதுனால நம்மளால வந்து பயிர் வகை தீவன பயிர்களையும் நம்மளால வளர்க்க முடியாது. அதனால என்னன்னா, இந்த மாதிரி வறட்சி காலங்கள்ல நம்ம கறைவக மாடுகளுக்கு வந்து சரியான பசுந்தீவனம் அளிக்கணும். அப்படி அளிக்காம போனா மாடுகளோட பால் உற்பத்தியும் சினைப்பிடிக்கும் திறனும் குறைஞ்சு விடும். அதுக்குதான் ஊறுகாய்ப்புல வந்து தயாரிக்கிறோம். உங்களை மாதிரி விவசாயிகள் வந்து ஆர்வமா இருக்கிறதுனாலதான் இந்த அசோலா ஊறுகாய்ப்புல் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு வறட்சி காலத்தை நம்ம வந்து சமாளிக்கலாம்.
2: புரியுதுங்கம்மா, அது என்ன ஊறுகாய்ப்புல்?
0: கணக்கா, மழைக்காலத்துல வந்து அதிகமா கிடைக்கிற அந்த பசுந்தீவனத்தை அதோட தன்மை மாறாம குறைஞ்ச அளவுல ஊட்டச்சத்து இழப்போட அந்த பயன்படுத்துற முறைதான் சைலேஜ் அப்படிங்கிற ஊறுகாய்ப்புல்.
3: ஓ, அப்படிங்களாமா? சரிங்கம்மா, இந்த ஊறுகாய்ப்புல எப்படிமா தயாரிக்கிறது?
0: நம்ம இந்த மக்காச்சோளம், சோளம் இப்படி தானிய வகை தீவன பயிர் இருக்குல்ல, அதை என்ன பண்ணும்னா இந்த பூ பூக்குற தருணத்துல அப்புறம் கம்பு நேப்பியர் ஒட்டு புள்ள வந்து தீவன பயிர்களையும் 1.5 மீட்டர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை செஞ்சு ஊறுகாய்ப்புல் தயாரிக்கலாம். இப்ப ஊறுகாய்ப்புல் தயாரிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு குழி வெட்டணும். அந்த குழி வந்து தண்ணி தேங்காத மேடான இடமா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம் இருக்கிற மாதிரி ஒரு குழி எடுத்துக்கணும். அதுல இந்த குழியில வந்து நம்ம 500 to 600 கிலோ வரைக்கும் பசு தீவனங்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்ப இந்த பூ பூக்குற தருணத்துல இருக்கிற அந்த பயிர்களை வந்து நம்ம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 to 3 மணி நேரம் வரைக்கும் வெயில்ல வந்து உணர்த்தணும். அதோட அந்த தீவனத்தோட ஈரப்பதம் வந்து 65% to 70% மாறிடும். இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற தீவனத்தை தான் வந்து நம்ம வந்து ஊறுகாய்ப்புல் தயாரிக்க பயன்படுத்தணும். அப்புறம் இந்த தீவன பயிர்களை வந்து சிறு சிறு துண்டுகளா வெட்டணும். அதாவது 2 to 3 சென்டிமீட்டர் அளவுல துண்டா வெட்டி சைலேஜ் குழியில 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கோல முதல்ல பரப்பிடணும். அப்புறம் நறுக்கின தீவன பயிர் வந்து 100 கிலோவுக்கு நம்ம போடணும். 100 கிலோ போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா அழுத்தணும். அழுத்தணும்னா என்ன, நல்லா காலை வச்சு நல்லா மிதிக்கும் போது இந்த நறுக்கி போட்ட தீவன பயிருக்கு இடையில வந்து கொஞ்சம் கூட காத்து

0: இருக்கக்கூடாது, காத்தே இல்லாம வெளியேத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 கிலோ வெள்ளப்பாகையும் 1 கிலோ உப்பு கரைசலையும் கரைச்சு அந்த பசு தீவனத்து மேல தெளிக்கணும். இது ஒரு லேயர் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இப்ப 3 கிலோல வந்து பசுந்தீவனத்தை வந்து போட்டு நல்லா துளி கூட காத்து இல்லாத மாதிரி வெளியேத்திட்டு திருப்பி என்ன பண்ணணும், இந்த வெள்ளப்பாகு 2 கிலோவையும் 1 கிலோ உப்பு கரைசலையும் அந்த பசுந்தீவனத்து மேல தெளிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு லேயர் லேயரா போட்டு காத்த நல்லா அழுத்தி வெளியேற்றணும். இந்த சைலேஜ் குழியில வந்து தரையிலிருந்து 1 லிருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் நம்ம தீவன பயிர்களை அடுக்கலாம். இதுல வந்து ஒரு 500 கிலோ வரைக்கும் நம்ம பசுந்தீவனத்தை அடுக்கிடலாம். இப்ப அடுக்கிட்டு கடைசியா என்ன பண்ணணும்னா திருப்பி ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கோலை போட்டு நல்லா அழுத்தி விட்டு அது மேல என்ன பண்ணணும்னா ஈரமண்ணை பூசணும். நல்லா ஈரமண்ணு கொஞ்சம் கூட இடமே இல்லாத அளவுக்கு ஈரமண்ணை பூசி காத்து போகாம இருக்கணும். அதை 45 லிருந்து 60 நாள் வரைக்கும் மூடி வச்சிடணும். இப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல தரமான ஊறுகாய்ப்புல் நம்மளுக்கு கிடைக்கும். தரமான ஊறுகாய்ப்புல் அப்படியே அந்த குழியை திறந்த உடனே பல வாசனை வரும், பொன் நிறத்துல மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்புறம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அமிலத்தன்மை வந்து 3.5 லிருந்து 4.5 வரைக்கும் இருக்கும். வேலுசாமி,
1: சரிங்கம்மா, இந்த ஊறுகாய் புல்லு கால்நடைக்கு எவ்வளவுமா கொடுக்கலாம்?
0: கறவை மாட்டுக்கு பார்த்தோம்னா நம்ம அந்த ஊறுகாய் புல்ல வந்து முதல்ல வந்து 5 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே வந்து 20 கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்ப ஆட்டுக்கெல்லாம் பார்த்தோம்னா 1 கிலோ வரைக்கும் நம்ம இந்த ஊறுகாய் புல்ல கொடுக்கலாம்.
2: சரிங்கம்மா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக இந்த ஊறுகாய் புல்ல பத்தியும் அசோலா பத்தியும் நல்ல விளக்கமா சொன்னீங்க. நீங்க சொன்னதை எல்லாத்தையும் நாங்க கண்டிப்பா கடைபிடிக்கிறோம்மா. இப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. நன்றிங்கம்மா.
0: நல்லது வேலுசாமி,
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: சந்தோஷமா போயிட்டு வாங்க.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
3: நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் நர்மதா, அப்புறம் உதவி பேராசிரியர்கள் முனைவர் கார்த்திகேயன், முனைவர் திருநாவுக்கரசு, மருத்துவர் பிரதீபா, இவங்க எல்லாரும் பங்கேற்ற உரையாடல் நெசமாலுமே வறட்சி காலத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத புரிய வச்சிருச்சு.
4: ஆமாக்கா.
3: கண்மணி
4: சொல்லுங்க.
3: ஈம்பிட்டு காலமா கால்நடைகளை வளர்க்கறேன்.
4: ஆமா,
3: அசோலாவும் ஊறுகாய் புள்ள பத்தியும் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறேன். அது சரி கண்மணி, எப்படி இந்த மாதிரி தகவல்கள்லாம் உனக்கு தெரியுது?
4: முத்துலட்சுமி அக்கா, நீ களத்துல இறங்கி வேலை பாக்குற ஆளு.
3: ஆமா.
4: ஆனா நான் சார் கூடவே காலேஜ் காலேஜா போயி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்படுறவங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான்.
3: அதுதான் உன் வேலை. நிகழ்ச்சியில் இனி

0: மச்சான், பொட்டியில 100 ரூபா வச்சிருந்தேன். இன்னைக்கு என்னடானா பொட்டி காலியா இருக்கு.
1: வேலம்மா, பொட்டியில 100 ரூபா இருந்துச்சு, உண்மைதான். தினமும் 10 ரூபா எடுத்து செலவு செஞ்சோம், 10 நாள் ஆச்சு இல்ல, இன்னைக்கு பணப்பெட்டி காலி.
0: அப்ப திரும்பவும் பணத்தை கொண்டு வந்து போடணும்.
1: அப்பத்தான் அது பணப்பெட்டி, இல்லன்னா வெத்து பெட்டி.

0: நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இப்பொழுது 8:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர

மோடி தலைமையில் புதுடெல்லியில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூகம் தொடர்பாக அவர் கலந்தாலோசிக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக நாளை ரஷ்யா செல்கிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணைய கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொலைக்காட்சிகளில் 12 நிமிட விளம்பர கால வரம்பை நீக்குவது தொடர்பான அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டும் தொலைக்காட்சிகள் விளம்பர வருவாயை பெருமளவில் சார்ந்திருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபினைலிஃப்ரைன், குளோர்ஃபினரமின், மாலேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களிலும் 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுப்பார் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சின்ன சொக்கிக்குளத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த அவர் பல்கலைக்கழகங்களை சீரமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரட்டை கதவு ஆட்டோகிளேவ் அல்ட்ராசவுண்ட் கருவிகளின் பயன்பாட்டை அவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கூடுதலாக 1500 செவிலியர்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து கிராமப் பகுதிகளுக்கு செல்லும் புதிய வழித்தட பேருந்துகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். 2027ஆம் ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக வரும் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 23ஆம் தேதி வரை பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் வரும் 24-25 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இன்று தமிழகத்தின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலில் பெரிய திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் நாளை தொடங்குகிறது. 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

எனக்குமே பிடிக்கும். ஆனா நமக்கு பிடிச்ச பாட்டை கேக்குறது அந்த உணர்வே வேற. அந்த உணர்வோட உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 0431-246-1-240-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடக்கமாக கவிஞர் வாலி எழுதிய பாடல் அது. இந்தியன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சோனலாதான் பாடியிருப்பாங்க. தொடக்கமாக அந்த பாடல் கேட்டோம். கலக்கலாக அடுத்த பாடல் கேட்க வர நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் ஈச்சமல்லிருந்து பேசுகிறேன்.
0: மேடம் ரங்கராஜ். ரங்கராஜ், ஐயா என்ன பாடல் வேணுங்க ஐயா? தொடக்கமாக வந்திருக்கீங்க, ஒரு நல்ல பாட்டாக கேளுங்க பார்ப்போம்.
1: முழு மலர்.
0: சரிங்க, நன்றிங்க சார்.
1: ஆ சார், நன்றிங்க சார்.

0: 8:16 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் மலையாளப்பட்டியில இருந்து செந்தில்குமார் பேசுறேன் மேடம்.
0: செந்தில்குமார் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: மேடம், எனக்கு சின்னதாய் படத்துல இருந்து நான் ஏரிக்கார மேலிருந்து ஜெசஸ் செய்ய போன பாடல் மேடம்.
0: கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன் சார்.
0: பேர்
1: விஜயராகவன்.
0: என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? படத்திலிருந்து இது ஒரு பொன்மாலை பொழுதுன்ற பாட்டு.
0: இந்த பாட்டு உங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னு கேட்டா, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால கேக்குறேன்னு சொல்லாம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. சிறப்பான காரணத்தை.
1: சிறப்பான காரணம் என்னன்னா, நான் படிக்கிற காலத்துல இந்த பாட்டு வந்தது.
0: மனப்பாடமா தெரியுமோ?
1: மனப்பாடமா ஓரளவு தெரியும், ரொம்ப அதிகமா
0: தெரியாது. சரிங்க சார், சரிங்க சார். அதுதான் சிறப்பு, வேற ஒன்றும் சிறப்பு இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: வைரமுத்தோட முதல் பாடல் அது.
1: ஆமாங்க சார், அது ஒண்ணு. அடுத்து எஸ்பி பாலசுந்தரத்தோட குரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது, அவர் பாடல ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா. அதாவது பாரதி ராஜா படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய முதல் பாடல் அதுவும்.
1: முதல் பாடல். ஆமாங்க சார்.
0: நன்றி சார்.
1: நன்றி சார். தேங்க்யூ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதலலை வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை 8:27. நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறத பார்க்கலாம். வணக்கம்
1: சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படம் என்றென்றும் காதலுங்க, ஜம் காஷ்மீர் ரோஜா.
0: சொல்லும் போதே எப்படி உற்சாகமா சொல்றீங்க.
1: எல்லாமே
0: சூப்பரா இருக்குங்களா? சரிங்க, நீங்க கேட்ட பாட்டு இப்ப கொடுத்துடலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோட்டாத்தூர் கிராமம் டி கோவிந்தாஜி சார்.
0: சே, அழகா இப்போ இந்த பத்திரத்துலலாம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி விளக்கமாக நிறுத்தி நிறுத்தி சொல்கிறீங்க, சூப்பராக. சரிங்க,
1: உதயகீதத்திலேருந்து ஒரு பாடல் போடுங்க சார்.
0: நன்றிங்க சார், நன்றி.
1: நன்றிங்க சார்,
0: நன்றிங்க சார்.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிறவங்க யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மகரம் முஞ்சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் மேடம். நிகழ்ச்சி எல்லாம் அருமையா போயிட்டே இருக்கு மேடம். பாடம் ஒவ்வொரு நேரமும் ஒரு ஒரு முத்து முத்தான பாடலாம் கேக்குறாங்க மேடம்.
0: நீங்க என்ன முத்து கேட்க போறீங்க? முத்தா பவளமா?
1: நான் முத்து கேட்கல மேடம், மஞ்சளா கேட்கறேன்.
0: மஞ்சளா கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: சரி, என்ன மஞ்சள் அது?
1: சக்கரை தேவன் படத்துல இருந்து மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசும், கொஞ்சி பேசும் கொஞ்சம் பைங்கிலி. இந்த பாடல்
0: கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி லைஃப்ல வந்ததுக்கு.

0: கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: திருவம்பணி பழையூர் சரவணன் பேசுறேன் சார்.
1: பழையூர் சரவணன்.
2: ஆமா சார்,
1: சொல்லுங்க. நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க அருமையா இருக்கோம் சார்.
1: இரவு உணவு முடிஞ்சிருச்சா?
2: என்ன சார்,
1: நைட் சாப்பிட்டீங்களா?
2: நைட் மட்டும் சார் சாப்பிடுவோம்.
1: நம்ம சாப்பிடுவோம். பொதுவா என்ன சாப்பிடுவீங்க ஐயா? சாதமா இல்ல டிஃபனா? உங்க கருத்தோட நானும் உடன்படுறேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: வெங்காயம் போட்டு பழைய சோறு சாப்பிட்டா அது உடம்புக்கு அவ்வளவு.
1: அது காலையில தான் சாப்பிடுவாங்க. நைட் சாப்பிடுவாங்களோ?
2: காலைல நான் கொண்டு போறது வெங்காயம் பெரும்பாலும் கொண்டு போறேன்.
1: சரிங்க சரிங்க,
2: சாப்பிட்டா நல்லா இருக்கும் உடம்பு வெயிலுக்கு.
1: சரி சரி, அப்படியே சுகமான ஒரு பாட்டு கேளுங்க. என்ன பாடம்
2: போடுங்க சார்.
1: ஓகே ஓகே, நன்றிங்க சார், நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சதீஷ்குமார் பேசுறமா?
0: சதீஷ்குமார் ஐயா, ரயில்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? பக்கத்துல இருக்கீங்க. வாக்கிங் போகும்போது அப்படியே ஒரு பாட்டு கேட்டுட்டு போயிடலான்றதுக்காக அப்படியா? என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: இரட்டை
0: வாழ்க்கையில இருந்து ராஜராஜ
1: சுவாமி
0: பாடல்.

0: இன்றைய இரவு இசையினை நிறைவு செய்ய வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: திருச்சி மாவட்டத்தில் கோண்டகுச்சி சந்தனராஜ்.
0: சந்தனராஜ், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்? நேரம் குறைவாக தான் இருக்குது, பாட்டு கேட்டலாமே.
1: ஒரு பாட்டு நல்ல பாடலாம்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். ஸ்டே டியூன் ஃபார் நியூஸ் அட் 9.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi interacts with office bearers of the BJP in New Delhi, stresses on strengthening organization and deepening connect with the people. Centre announces high-level committee to resolve Gorkha issue after Home Minister holds high-level meeting with senior Gorkha leaders in Siliguri. External Affairs Minister Dr. S. Jaishankar says India-Bangladesh ties have to be based on mutual interests.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு அமைதியாக நகர்கிறது, அதன் மௌனத்தில் இசை மெதுவாக பூக்கிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: மனதை மென்மையாக தொடும் ராகங்கள் தொடர்ந்து வருகிறது இனிய ராகத்தில்.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம்.

ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பெற்றது. இன்றைய இனிய ராகம் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் அணிவகுப்பாய் அடுத்து உலாவர காத்திருக்கிறது ஞாபகம் வருது. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேர், ஊர் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்க அனுப்பலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலம் கடந்தாலும் மனதை விட்டு அகலாத அந்த இனிய பாடல்களோடு மறந்து போன சில தருணங்களையும் மீண்டும் ரசிக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் துவக்கமாக மலைக்கோட்டை மாலதி கேட்டிருக்கும் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீரங்கம் ரங்கன், சுந்தர்ராஜன் மற்றும் கருமண்டபத்திலிருந்து வி பவித்ரா இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருந்திருக்கிறீங்க, இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி ஐயப்பன் நகர்லேருந்து சாந்தி பிரபாகரன் கேட்டிருக்கிற பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருதே கேட்டிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சி முத்தரசன் நல்லூர்ல இருந்து நவீன் சுந்தர் கேட்டிருக்கிற பாடல் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து.

10:17 கேட்ட நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 9:38, 5:46, 102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இதெல்லாமே தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்க அனுப்பலாம். நிகழ்ச்சியில இப்போ சென்னையிலிருந்து அந்தோணி ராஜ் கேட்டிருக்கிற பாடல் கனிமுத்து பாப்பா திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருதையோடு இணைஞ்சிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக கேரளா கூட்டு நாட்டிலிருந்து கருப்பசாமி கேட்டிருக்கிற பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததா தர்மபுரி ரங்கசாமி கேட்டிருக்கிற பாடல் மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 ல ஞாபகம் வருதே.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:27. கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இனி பெரம்பலூர் அள்ளிநகரம் மகாதேவன் கேட்டிருக்கும் பாடல் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில. அடுத்ததா கும்பகோணம் நேதாஜி நகர், பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில அடுத்ததா குரல் பதிவு மூலமா பாடல் கேட்டிருக்கிறாங்க, யாருன்னு பாத்திரலாமா?
1: வணக்கம் மேடம், நான் கீழாண்டார் வீதியிலேருந்து சாயினிவின் பேசுகிறேன். பா, எனக்கு பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, அந்த பாடல் வேணும். கற்பகம், சுகாசினி, ஜெகதீஸ்வரி, வசந்தி, குருநாதன், ஸ்வேதிகா, வெங்கடேஷ், சுகாசினி, சண்முகம்.
2: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா,

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி குண்டூர்லேருந்து சந்திரா கேட்டிருக்கிற பாடல் பாக்கியலக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து.

0: 10:46 ஆயிடுச்சு. கேட்டு அணைச்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததாக குரல் பதிவு மூலமா பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு பாத்திரலாம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம். நான் ராமகிருஷ்ணன், குமாரமங்கலம், வெங்கடேஸ்வரா நகரிலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சிசிலா பாடிய பார் மகளே பார் என்ற படத்தில் நீரோடும் வைகையிலே என்ற பாடலை ஒளிபரப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

ஞாபகம் வருதே கேட்ட நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததா புதுக்கோட்டையிலிருந்து சையது கேட்டிருக்கிற பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ரோஸ்லன் மேரி கேட்டிருக்கிற பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன். நேர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்களை வரவேற்கிறோம். நீங்க அதுக்கு நீங்க கடிதம் மூலமா எழுதி அனுப்புறீங்க அப்படின்னா, இயக்குனர் ஆகாஷவாணி பாரதிதாசன் சாலை திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். அல்லது மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்க அனுப்பலாம். airthiruchi@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விமர்சனங்களை நீங்க அனுப்பலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி, இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். பாடல்கள் எப்போதுமே நம்ம மனச வந்து நிறைஞ்சிருக்கும். நாள் முழுக்க ஓடின மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். இந்த இரவு நேரங்களில் மெல்லிசை பாடல்கள் கேட்கறதே தனி சுகம்தான். வெளியில சத்தங்களை குறைச்சி நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் அந்த நினைவுகளுக்கு என்றைக்குமே ஓய்வு அப்படிங்கறதே கிடையாது. சில பாடல்கள் நம்ம காதுகளுக்கு மட்டும் கேட்கறதில்ல, அவை நேராக மனசுக்குள்ள போய் நம்ம வாழ்க்கையில மறந்து போன சில தருணங்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும்.

அப்படிப்பட்ட இனிமையான பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதல் பாடலாக அம்பிகாபதி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: நிகழ்ச்சியில அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். எனக்கு தெரியும், நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸ் துவச்சு போடு, நகம் கிடைக்காத.

நிறைவாக நாம் கேட்ட பாடல் காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில. நிகழ்ச்சியில அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையில்.

நேரம் 11:30 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அருமையான பாடல்களை வந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிறைவாக கேட்ட பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தா மற்றும் மதுமிதா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில. அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பே ஆறுயிரே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர் ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

0: அகத்தியர் தவம் செய்த பூமி இது. ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் வாழ்ந்த பூமி இது.
1: ஓஹோ,
0: கண்ணம்மா பாட்டு மூலமாய் இன்னும் பாரதியார் வாழ்ந்து வரும் பூமி தெற்கு திசை பூமியாம் திருநெல்வேலி.
1: ஆஹா,
0: இந்த திருநெல்வேலி மண்ணிலே நடந்ததாக செவி வழியாய் சொல்லப்படும் சிவபக்தனான வேலவராயன் காதல் கதையை இப்போ இங்கே

ஈசன் கோயில் முன்னாலே ஏதுமறியா காதலர்கள் இனிமேல் இறைவா நீதான் கதி என்று இணைந்தே நுழைந்தார்கள். நுழைந்து தலைவாசலுக்கு தாப்பால் போட்டார்கள். திரண்டு வந்த

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணாத்தால் திரைப்படத்திற்காக பவதாரணி குரலில் இளையராஜாவின் இசையில்

நிறைவாக கேட்டது கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக. சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கம் கணபதே என்ற விநாயகர் கீர்த்தனை. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய இந்த பாடல் ஹம்சத்வனி ராகத்திலும் ரூபக தாளத்திலும் அமைந்துள்ளது.

பொங்கும் மங்களத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்முடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில். அடுத்து ஒலிக்க இருப்பது இகநைனா நா மோரா என்ற கீர்த்தனை. திருப்பதி நாராயணசுவாமி இயற்றிய இந்த பாடல் புஷ்பலலிதா ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது ஸ்வரராகசுதா என்ற புகழ்பெற்ற கீர்த்தனை. ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய இந்த பாடல் சங்கராபரணம் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

நாம் இதுவரை கேட்டது என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்மிடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் தெய்வீக ராகம். தெய்வீக